நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஸ்ராவண மாதம் 19 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 10 தேதி இன்று திங்கட்கிழமை. மத்திய எல்லை 1215 கிலோஹெச் முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சி ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5 மணி 49 நிமிடம் 50 நொடி.

நாளொரு குரல் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். அழுக்காராமை அதிகாரத்தின் 167வது குரலின் விளக்கம். பொறாமை உடையவனை கண்டு திருமகள் பொறாமைப்பட்டு தம் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கிவிடுவாள். முதன்மையாளர் விரிசலினி கேட்கலாம். இன்று எமது இணைய ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள்.

தொடக்கமாக 1215 கிலோ ஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எள் சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நத்தைகளின் பங்கு உரையின் தொடர்ச்சி கேட்கலாம். வழங்குபவர் இ நாகப்பன்வர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 விளையாட்டுக்களம். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய் வாழ பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு மின்சார சிக்கனம். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. 12:00 டெக் குரு நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள் வழங்கியிருப்பவர் மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பாம்பே சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா ஆகியோரின் பாட்டு பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எல் சிபத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சமையல் குறிப்புகள். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி மொழி பாடம் ஆசிரியர் ஆர் கமலாஜா அவர்கள். பங்கு பெறும் மாணவர் நைட்டிக் ஸ்ரீவத்சா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அன்னமாச்சாரிய கிருதிகள் கேட்கலாம். 4:00 கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை ஆர் கோவர்தனம் கதை கோதமங்கலம் சதானந்தன் அவர்கள் இயக்கம் கே சங்கர். 5:00 பொன்மாலை பொழுது கை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சனம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி குறித்த விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் பாண்டியன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குவெஸ்டின் அவர் இன் பார்லிமெண்ட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று காலை 7:30 வணக்க மக்களை. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தனன். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரங்கள் நிறைவு பகுதி கேட்கலாம். அமைப்பு குரல் வண்ணம் மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்கள் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர்

ஏபிஎல் செபத்தவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையல் குறிப்புகள். 2:15 காலத்தை வென்ற காலங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், வாய் சுகாதாரம் குறித்து நேரலையில் நிகிறார் புதுச்சேரி அரசு தேசிய வாய் வழி சுகாதார திட்டம் மற்றும் மாநில நோடல் அதிகாரி மற்றும் தலைமை பல் அறுவை சிகிச்சை அதிகாரி டாக்டர் கவிப்ரியா உத்தமன் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பதவி வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் கேட்கலாம். 9:30 தேன் சந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையில் அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், பின்னர் 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: This year's campaign is special as it coincides with the 150th anniversary of India's national song Vande Mataram, bringing together the national flag and the national song in a unique celebration. Prime Minister Narendra Modi has urged citizens to participate actively in the campaign and renew their commitment to building a Viksit Bharat. India has dispatched 8 metric ton consignment of life-saving and essential medicines to Bolivia in support of its public healthcare capacity. The External Affairs Ministry said in a social media post that India always stands ready for advancing cooperation through solidarity and shared progress. The India Meteorological Department IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh today. The Weather Department has also forecast heavy rainfall conditions over Delhi, Haryana, Chandigarh, Assam, Meghalaya, East Madhya Pradesh, Jammu and Kashmir and Ladakh during the next 2 days. In squash, India settled for the silver medal in the team event at the FISU World University Championships in Mumbai yesterday. The Indian quartet of Om Sainwal, Shamina Riaz, Suraj Kumar Chand and Nirupama Dubey lost the final to Hong Kong, China on game difference after the tie ended 2-2. Despite missing out on gold, a silver medal is India's best ever finish in the team event at the championship. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து இயம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும்போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும்போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்றி சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது

0: என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம்கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7 மணிக்கு விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்

ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 6:15. இந்த காலை நேரத்தின் காற்றலைகளில் மெல்ல மிதந்து வருவது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதூர் நரசிங்கப்பேட்டை திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று அர்ஜுனர் தவம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆடிப்பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை, மாலை திருவீதி உலா. புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புலம் மற்றும் புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் 50 ஆண்டுகள் தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூல் ஆய்வரங்கம் இன்று காலை கருத்தரங்க அருகே புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் உன்னிமேனன் பாடிய பாடல்.

இதுவரை ஒலி விழா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 25 நாள் திங்கக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கிருத்தமத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர்சந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: என்ன கருத்த முத்த, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, என்ன பாட்டு இது?
1: ஓ காத்து முத்தா, வந்துட்டியா? உன்னதான் எதிர்பார்த்துனேன்தான். வர்ற சித்திரப்பாட்டத்தில் எள்ளு பயிரிடலாம்னு நினச்சிருந்தேன். அப்படியே மனசில் பாட்டு வந்துச்சா, பாடிக்கிட்டு அப்படியே வரப்போகிறோமா வந்தேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, நெல் அறுவடைய முடிச்சிட்ட.
1: ஆமாம்,
0: அதனால் சித்திரப்பட்டத்தில் எள்ளு போடலாம் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை.
1: ஆமாம்,
0: எதனால் இந்த ஆசை வந்துச்சு?
1: கதை முத்த, என் பொஞ்சாது நல்லெண்ணெய் வாங்கினே சொன்னாங்க. சரி, நல்லெண்ணெய் வாங்க போனால் ஒரு லிட்டரு 300 கிட்ட சொல்கிறாங்கப்பா. எள்ளு பயிரிட்டால் நாமளே நல்லெண்ணெய் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு.
0: கருத்தமுத்து, உன் யோசனை ரொம்ப கரெக்டான யோசனை தான். ஏன்னா எள்ளு வந்து எண்ணெய் வித்து பயிர்களுடைய அரசி அப்படின்னு சொல்றாங்கப்பா.
1: ஓஹோ,
0: ஆமா, இருக்கிற எண்ணெயிலேயே விலை அதிகமா இருக்கிறது இந்த எள்ளு எண்ணெய் தான், அதாவது நல்லெண்ணெய் தான்.
1: ஆமாம்பா,
0: இந்த எள்ளு சாகுபடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டேன். வா வா உட்காருப்பா. ரொம்ப வெயிலா இருக்கு.
1: ஆமா,
0: அந்த வேப்ப மரத்து கீழே போய் உட்காருமா?
1: உட்காரலாம், உட்காந்து முத.
0: சரிப்பா சரிப்பா. சரி, பேசிக்கிட்டே இருக்கிறிய, என்ன எடுத்துட்டு வந்த எனக்கு?
1: கதை முத, நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் உனக்காக 15 எடுத்துட்டு வந்தேன்ப்பா. 2 லிட்டர் எடுத்துட்டு வந்துடுறான், அதான் 15. கதை முத, இதோ தூக்கு செட்டில் வச்சுக்கிறான்.
0: கருத்து முத்த, உண்டாப்பா, முதல்ல அதை குடிச்சிட்டு அப்புறமா சொல்றேன்ப்பா.
1: ஆ சரிப்பா, இந்தப்பா ஒரு சொம்ப நீ குடிப்பா.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா.
1: நல்லா தித்திப்பா இருக்கா?
0: சூப்பரா இருக்குப்பா. பா, வெய்ய நேரத்துல இந்த 15 குடிக்கிறது தனி சுகம்ப்பா.
1: ஆமா ஆமா காத்து முத்தா, இப்பதான் இந்த சீசன் இருக்கு, அதனால தினமும் காலையில இந்த 15 சாப்பிடுப்பா, உடம்புக்கு நல்லது.
0: ஆமாப்பா, 15 நிறைய சத்து இருக்கு. நீ கேட்ட என்ன, எள்ளு பயிர் சாகுபடி தானே கேட்ட?
1: எள்ளு பயிர், எள்ளு பயிர்.
0: நான் வேற உன்ட்ட எள்ளு பயிர் எண்ணெய் வித்து பயிருடைய அரசி அப்படின்னு சொல்லிட்டேன்.
1: ஆமா,
0: அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுப்பா எள்ளு பயிர்.
1: அப்ப எள்ளுனுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லுப்பா விவரமா.
0: சொல்றேன்ப்பா, தமிழ்நாட்டுல எள்ளு பயிர் 3.25 லட்சம் ஹெக்டர்ல சாகுபடி செய்யப்பட்டு 32,000 டன்கள் உற்பத்தி செய்யப்படுதுப்பா.
1: ஓஹோ,
0: சராசரியா ஒரு ஹெக்டர்ல 433 கிலோ எள்ளு கிடைக்குதுப்பா. உலக அளவுல நல்லெண்ணெயுடைய மருத்துவ குணங்களை எல்லாரும் இப்ப ஒத்துக்கிறாங்க.
1: ஓஹோ,
0: இந்த வேலையில எள்ளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா?
1: ஆமா.

0: சந்தையில அதுக்குன்னு ஒரு போட்டி இருக்கு, அதனால அதை பயன்படுத்தி நாம உயர் விளைச்சல் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் கடைபிடிச்சு நல்ல லாபம் எடுக்கலாம்ப்பா.
1: காத்துமுதா, அப்ப எள் பயிர எந்தெந்த பருவத்துல எந்தெந்த ரகம் எல்லாம் பயிரிடலாம், அதனுடைய தொழில்நுட்பங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா விவரமா சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா. இப்ப மானாவாரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
1: சரி,
0: ஏன்னா இப்ப தண்ணி கிடையாது, இயற்கையில பெய்யக்கூடிய மழையை நம்பிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, அதுலயும் ஆடிப்பட்டோம்னா டிஎம்பி 3, டிஎம்பி 4, டிஎம்பி 5,
1: ஓஹோ,
0: அது போக டிஎம்பி 7 இருக்கு, அப்புறம் கோ 1, பையூர் 1, அப்புறம் விஆர்ஐ 1, இந்த ரகங்கள்லாம் இருக்குதுப்பா.
1: சரி,
0: கார்த்திகை பட்டம் அப்படின்னா இந்த அக்டோபர் நவம்பர் அந்த மாசங்கள்ல டிஎம்பி 3 பண்ணலாம், டிஎம்பி 5, டிஎம்பி 7, அப்புறம் விஆர்ஐ 2, எஸ்பிபிஆர் 4, இந்த ரகம்லாம் இருக்குதுப்பா.
1: சரி சரி,
0: இதுல எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீ பண்ண போறது எரவையில,
1: ஆமா,
0: நீ சித்திர பட்டத்துல பண்ண போற அப்படின்னா டிஎம்பி 3 எடுத்துக்கலாம், டிஎம்பி 4, டிஎம்பி 6, இதெல்லாம் திண்டிவனத்துல எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அங்க கண்டுபிடிச்சது. அப்புறம் விஆர்ஐ 1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இது வந்து விருதாச்சலத்துல மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்து வந்ததுப்பா. இது போக விஆர்ஐ 2, அப்புறம் எஸ்பிபிஆர் 1, டிஎம்பி 7, இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது.
1: சரி,
0: இதெல்லாம் இரவை பருவத்துல நீ தண்ணியை பாய்ச்சி நீ பண்ணலாம், நீ சித்திரப்பட்டத்துல தாராளமா போடலாம்ப்பா.
1: சரி,
0: மண்ணு வந்து வண்டல் மண்ணு, செம்மண்ணு, இதெல்லாம் நல்ல மண்ணு.
1: சரி,
0: களிமண்ணு கூட கொஞ்சம் மணல் சார்ந்து இருந்தது அப்படின்னா நல்ல மண்ணு தான். களிமண்ணா இருந்தா கூட பிரச்சனை இல்லப்பா, தண்ணி தேங்கிட கூடாது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெஞ்சு நம்ம வயல்ல அப்படியே தண்ணி தேங்கி போச்சுன்னா இந்த எள்ளுக்கு அது ஆகாது. அதனால தண்ணி தேங்காம பாத்துக்கணும். இது போக ஒவ்வொரு மண் இருந்ததுன்னா சரி வராது. கார அமிலத்தன்மை ஒரு 6-8 இருக்கணும்பா. அடுத்து என்னப்பா கேட்ட?
1: காத்துமுத்த, எள்ளு ஒரு சின்ன பயிர, அதனால் நிலம் நம்ம தயாரிக்கிறது முக்கியமாக கவனிக்கணும். அதனால் அந்த நிலம் தயாரிக்கிறது, அப்புறம் அந்த விதை அளவு, விதை நேர்த்திய, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: சொல்கிறேன்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா, எள் ரொம்ப சின்ன பொடி பயிர் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்.
1: ஆமாம்,
0: ஏன்னா பார்க்கறதுக்கு எள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அப்போ நிலத்தை உழும்போது நம்ம என்ன தரமா கவனிக்கணும், கட்டி கட்டியாக இருந்துடக்கூடாது. அப்படியே புழுதி வந்து கையால் அல்லன்னா அப்படியே கொல கொலப்பட கொட்டணும், அந்த மாதிரி இருக்கணும்.
1: சரி,
0: ரொட்டவேட்டர் போட்டு மண்ணு கட்டியெல்லாம் நல்லா உடச்சி நல்லா புழுதி ஆகிற வரைக்கும் நம்ம உழணும்ப்பா.
1: சரி,
0: அந்த மாதிரி வந்து நம்ம நிலத்தை தயார் பண்ணணும். கடைசி உழவுக்கு முன்னாடி 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது மக்கிய தென்னை நார் கழிவு இதை இடணும்ப்பா. இது ரொம்ப முக்கியம்ப்பா, மறந்துடாதப்பா.
1: சரி,
0: ஏன்னா எள்ளுக்கு நிறைய சத்து தேவைப்படும், அதனால இந்த தொழு உரம் போடுறோம் இல்லையா 5 டன் அதை மறந்துடக்கூடாது. சரியா?
1: சரி,
0: நிலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி, அப்புறம் வந்து நிலம் அமைப்பு, அதை பொறுத்து நம்ம 10-20 சதுர மீட்டர் கொண்ட பாத்தி பாத்தியா பிரிச்சுக்கணும்ப்பா நிலத்தை.
1: ஓஹோ,
0: நீர் தேங்கிறது இருந்துடக்கூடாதுப்பா, அதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நெல் தரிசில் எள் சாகுபடி செய்யும் போது நம்ம வந்து நிலத்தில் சரியான ஈரப்பதம் இருக்குதாங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். கட்டமுத்த, இன்னொன்று என்ன கேட்டா?
1: விதை அளவு, விதை நேர்த்தி.
0: ஓஹோ, விதை அளவுப்பா, 1 கிலோ விதையே போதும்னு சில பேர் சொல்கிறாங்க.
1: சரி,
0: ஆனால் 2 கிலோ வரைக்கும் 1 ஏக்கருக்கு நம்ம விதைச்சோம்னா தான்ப்பா நல்லது.
1: ஓ சரி சரி சரி,
0: இதை மாதிரி நம்ம மனசில் வச்சுக்க.
1: சரி,
0: அப்புறம் விதை நேர்த்தி பண்ணி தான்ப்பா விதைக்கணும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டைஆக்சைடு, இந்த ரசாயன பூஞ்சான கொல்லி மருந்தை கலந்து நல்லா விதை நேர்த்தி செஞ்சு 24 மணி நேரம் கழித்து தான் நாம் விதைக்கணும்ப்பா.
1: ஓஹோ,
0: இது கூட 1 ஏக்கருக்கு 1 பொட்டலம் அசோஸ்பரிடலாம், அப்புறம் 1 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா, இந்த உயிர் உரங்களையும் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதைக்கலாம். விதை நேர்த்தி செய்கிறதுனால என்ன அப்படின்னா, விதை மூலியமாக வரக்கூடிய அந்த பூஞ்சான நோய்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். மேலும் 25% வரைக்கும் தழைச்சத்தை குறைச்சிக்கலாம்ப்பா.
1: காத்துமுத்தா, காலையிலே முத பஸ் வந்துருதா, இதோ ஆண் அடிக்கிற சதம் கேக்குதா, இந்த சிறுதானியெல்லாம் கடைக்கார பஸ்ல ஏற்றி போட சொன்னப்பா.
0: சரிப்பா சரிப்பா, அதுக்கு என்னப்பா?
1: நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல போயிட்டு அந்த சிறுதானியெல்லாம் இறங்கணும் நானே, அது மணி ஆயிடுது, கிளம்புறேன்ப்பா.
0: ஓஹோ, அதனால இப்போ நீ கிளம்பி அதை எடுக்க போறியா?
1: ஆமாம்.
0: சரிப்பா சரிப்பா. கத்தமுத்த,

0: இதுல இன்னும் பயிர் இடைவெளிய பாக்கணும், கள நிர்வாகம், நீர் நிர்வாகம், அறுவடை, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குப்பா.
1: முக்கியமான விஷயம் இருக்குப்பா.
0: சரிப்பா, நான் நாளைக்கு சொல்றேன் இதெல்லாம்.
1: இன்னைக்கு
0: கிளம்பு. ஏன்னா சிறுதானியம் பஸ்லயே போயிடுச்சுன்னா எங்கேயா போடும்? நீ போய் அதை இறக்கி ஆகணும். சரி, போயிட்டு வரியா?
1: சரி காதமுத்த, காதமுத்த, நாளைக்கு அந்த ஒத்த பண்ண மரத்தாண்ட வந்துருப்பா.
0: சரிப்பா சரிப்பா, அந்த மூணு கிளை விட்டுருக்குமே ஒரு மரம். அந்த பனை மரத்திட்ட வர சொல்லிருக்கியா?
1: ஆமா, நம்ம சின்ன வயசுல ஓடி விளையாண்டுமே உன்னருதுப்பா அந்த மரம்.
0: சரிப்பா சரிப்பா, காலையில அங்க வந்துடுறேன். வந்துரு. சரி சரி சரி, நீ சைக்கிள் எடுத்து சீக்கிரம் பஸ்
1: பின்னாடி போப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் திருத்த சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப்அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
1: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அடல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரி செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணை நிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பீமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை

0: பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
4: நத்தைகளுக்கும் சுற்றுச்சூழல்களுக்கும் இடையே மிக நெருக்கமான மற்றும் முக்கியமான தொடர்பு உள்ளது. அவை இயற்கையை சமநிலையில் வைத்திருக்கவும் உதவுகின்றன. ஊட்டச்சத்து மறுசுழற்சி, இறந்த தாவரங்கள் மற்றும் அழுகும் பொருட்களை உட்கொண்டு அவற்றை சிதைப்பதன் மூலம் மண்ணிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை திரும்ப வழங்குகின்றன. உணவுச் சங்கிலி, பறவைகள், பாம்புகள், தவளைகள் மற்றும் சிறிய விலங்குகளுக்கு நத்தைகள் முக்கிய உணவாகின்றன. இதனால் உணவுச் சங்கிலி தடையின்றி இயங்குகிறது. நத்தைகள் இறந்த பிறகு விட்டு செல்லும் ஓடுகள் சில பூச்சிகள் மற்றும் மண்டுகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக பயன்படுகின்றன. சுற்றுச்சூழல் குறிகாட்டிகள், நீரின் தரம் மற்றும் நச்சுத்தன்மை அல்லது நெகிழி போன்ற மாசுக்களை கண்டறிய நத்தைகள் ஒரு கருவியாக பயன்படுகின்றன. நத்தைகள் சிறிய உயிரினமானாலும் உழவர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இயற்கையின் ஒரு அங்கமாக விளங்குகிறது. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பிரிதி என்பது போல நாம் அதனை பாதுகாத்து வாழ்வோம். ஓடில்லா நத்தை. மழைக்காலங்களில் மதில் மற்றும் சுவர், கட்டிடத்தின் மேற்பகுதி, சாலை ஓரங்களில் ஓடில்லா நத்தைகளை காணலாம். பலரும் இதனை அட்டைப்பூச்சி என தவறாக எண்ணுவது உண்டு. அட்டைப்பூச்சி என்பது ஒட்டுண்ணி. மனிதர்கள் அல்லது விலங்குகள் மீது ஒட்டிக்கொண்டு ரத்தம் குடிக்கும் ஒட்டுண்ணிகளாக செயல்படுகின்றன. ஆனால் நாம் ஓடில்லா நத்தையை அட்டைப்பூச்சி என தவறாக அடையாளப்படுத்தி கொண்டு உள்ளோம். ஓடில்லாத நத்தை தரைவாழ் மெல்லுடலி தொகுதியைச் சேர்ந்த வயிற்றுக்காளி ஆகும். ஓடில்லா நத்தை என்பது முற்றாக ஓடில்லாத, ஓடு குறைக்கப்பட்ட நத்தைகளையும் குறிக்கும். தன்னுடைய பாதங்களில் உருவாகும் செளியத்தின் மீது ஊர்ந்து செல்லும் இவை பாதையில் கோடு வரைந்தது போல் இருக்கும். கடல் நத்தைகள் என்பது காஸ்ட்ரோபோடா வகுப்பைச் சேர்ந்த மெல்லுடலி உயிரினங்களாகும். ஓடுகள் பெரும்பாலான நத்தைகள் சொல்லி வடித்திலான கடினமான வெளிப்புற ஓடுகளை பெற்றுள்ளன. துடி பிராங்க்ஸ் என்ற ஓடற்ற கடல் நத்தைகளுக்கு ஓடுகள் இருப்பதில்லை. நத்தைகள் யாரும் முக்கியத்துவம் தராத சிறிய மெல்லுடலிகள் என்றாலும் நாம் வாழும் இந்த பூமியின் சுற்றுச்சூழலையும் சீரான தட்பவெப்பநிலையையும் பாதுகாப்பதில் பெரும்பங்காக உள்ளன. நத்தைகளும் மகரந்த சேர்க்கையாளர்களாக பங்கு வகிப்பதாக அறியப்படுகின்றன. பூச்சிகளைப் போலவே பூச்சிகளின் இனிப்பான தேன் அவற்றையும் ஈர்க்கிறது. அவை ஒவ்வொரு பூவிற்கும் செல்லும் போதும் மகரந்த தூள்கள் அவற்றின் உடல்களிலும் ஓடுகளிலும் ஒட்டிக்கொண்டு அடுத்த பூவிற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இதன் மூலம் தாவரத்தின் இனப்பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் மகரந்தம் அங்கு சேர்க்கப்படுகிறது. நத்தைகளிலேயே பல விலங்குகளுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. நத்தையின் மென்மையான திசுக்களில் கால்சியம் மற்றும் புரதம் அதிகமாக உள்ளது. அதன் ஓட்டிலேயே கால்சியம் மற்றும் புரதம் இருப்பதுடன் ஓட்டை செரிக்கும் விலங்குகளுக்கு இந்த ஊட்டச்சத்துக்களின் ஒரு நல்ல ஆதாரமாகவும் இது விளங்குகிறது. கடலை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் கடலில் உள்ள விலங்குகளை பாதுகாப்பதைப் போல இந்த நத்தைகளையும் பாதுகாத்து நம்முடைய சமுதாயத்திற்கு உதவியாக இருப்போமாக.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
2: வழங்கியவர்
3: இ நாகப்பன் அவர்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா, பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02 8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில்
3: தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. புதுவை புதுமை. சிந்தனை மலர். உங்கள் அன்பை எப்பொழுதும் ரகசியமாக வைத்திருக்காதீர்கள். ஒவ்வொரு முறையும் நல்ல செயல்கள் மூலம் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் சிந்தனை இது. சிந்தனை மீண்டும். உங்கள் அன்பை எப்பொழுதும் ரகசியமாக வைத்திருக்காதீர்கள். ஒவ்வொரு முறையும் நல்ல நல்ல செயல்கள் மூலம் அதனை வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றைய டெக் குரு நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நேரம் 7:02.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி.
3: புதுச்சேரி அரியாங்குப்பம் பழைய பாலம் அருகில் உள்ள முருங்கப்பாக்கம் விளையாட்டுத் திடலில் உறுப்பு தானம் பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி இம்மாதம் 1ஆம் தேதி அன்று நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்டது பெத்தாங். இப்போட்டி சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கேற்றப்பட்டு இனிதே தொடங்கியது. புதுச்சேரி பெத்தாங் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கே கணேஷ் கார்த்திகேயன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து போட்டியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் வரவேற்புரை ஆற்றினர். இதில் தொடக்கமாக
4: விழாவிற்கு வரவேற்புரை ஆற்ற கழகத்தினுடைய தலைவர் பத்ரிஸ் தலாமாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
3: அவரை தொடர்ந்து லால் கோல் பேசினார்.
5: இட்ஸ் ரியலி வெரி ஹார்ட்னிங் டு கம் ஹியர் டு புதுச்சேரி டு அட்டெண்ட் தி ஃபர்ஸ்ட் நேஷனல் கேம்ஸ் விச் ஆர் டெடிகேட்டட் டு ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ஸ், ஆர்கன் ரெசிபியன்ட்ஸ், பேரா sports person even to the general category. Now this is the way organ donation should be promoted, that no, they are far better even with the normal persons because they are participating. I know several of the participants here who are not only participating in the national games but they are also participating in the world transplant games, just to prove a point that a transplant where the organ donor or organ recipient can do all activities in the life as normal as a normal person. If we will reach the awareness

0: like this TAPSEP has taken this initiative, I am sure more and more awareness will be there and Puducherry will become a hub for the organ donation. I also thanks all the participants and wish them all the success. Thank you very much.
1: தொடர்ந்து வரவேற்புரையாற்றினார் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடுக்கான இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் டிஐஜி எஸ் எஸ் தசிலா அவர்கள். அவர் பேசும்போது,
2: We congratulate all the recipient, all the organ donors and recipients because you are having courage and conviction to celebrate the life. The courage comes to me because I am wearing uniform. But the amount of courage you have shown to donate the organ from your body and giving a life to someone and the TAPSEP which is celebrating the life and where the life doesn't stop by donating an organ or receiving an organ and our generation next they are going to take this message down the line and our media friends to each and every nook and corner our future is very very very great I admire your courage dedication efforts it is very easy to complain about the life each and every moment but to celebrate the life is very essence which gives us the pleasure to be here the UT of Puducherry you are a beautiful minds so celebrate your beautiful minds and tell each and every one to donate the organ wherever the possible and all the recipients Don't stop living the life after receiving an organ and celebrate it. Thank you.
1: அதனை தொடர்ந்து ஹேமலதா பண்டாரி அவர்கள் தமது சிறப்புரையில்,
3: உயிரை கொடுத்து உயிர் காக்கும் கொடைக்கு ஈடில்லை, துணிவோடு நடை போடும் வீழாத நெஞ்சுக்கு தடை இல்லை, விதியை நினைத்து வீழ்ந்து விடாமல் தன்னம்பிக்கையால் புதிய வரலாறு படைக்கும் நாயகர்களின் சங்கமம் தான், அவையவே மாற்றத்திற்கு பிறகும் மாற்றுத்திறனை கடந்தும் களத்தில் இறங்கும் ஒவ்வொரு விளையாட்டு வீரன் ஓட்டமும் நமது இதய துடிப்பை அதிகரிக்க செய்கிறது உடலின் அங்கம் மாறி இருக்கலாம் ஆனால் இவர்களின் ஓயாத உழைப்பும் தந்தல மறுப்பும் வெல்ல வேண்டும் என்ற வெறியும் சிறிதும் மாறவில்லை முடியாது என்று உலகம் சொன்ன வார்த்தைகளை தன் சாதனைகளால் முடியும் என மாற்றி காட்டிய உன்னதமான மேடை இது இங்கு தோற்பது நோய்களும் தடைகளும் மட்டுமே ஜெயிப்பது மனித குலத்தின் தளராத நம்பிக்கை மட்டுமே உறுப்புதானத்தின் விழிப்புணர்வையும் விளையாட்டுத்துறையின் ஆற்றலையும் இணைத்த இந்த முயற்சி உண்மையிலேயே போற்றத்தக்கது தளர்ந்து போகும் ஆயிரம் உயிர்களுக்கு மறுவாழ்வு தந்து அவர்களுக்குள் புதிய நம்பிக்கையை விளைத்திருக்கிறது இந்த விழா மாற்றுத்திறனாளிகளின் திறமையை போற்றி அவர்களுக்கு புதுப்பாதை அமைத்து கொடுத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தடைகள் பல தாண்டி வந்த தங்கத்தாரைகள் உறுப்பு மாறிய போதும் குறையாத வைராக்கியங்கள் நம்பிக்கை விதைத்த இந்த உன்னத திருவிழா விளையாட்டு உலகிற்கு ஒரு புதிய விடியல் விழா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்
1: தொடர்ந்து சிறப்புரையாற்றினார் சசிகலா அவர்கள்
4: இந்த பெத்தாங்கன்றது வந்து பிரான்ஸ் நாட்டில் வந்து முதல்ல தான் இருந்தது இங்கே வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து வந்ததால் அது 100 வருஷமாக நட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே பாரம்பரியமாக அது தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்மளோட கோழி குண்டு தான் இது வந்து வேறு வடிவத்தில் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க நம்மளோட கோழி குண்டு வந்து விரல் வச்சு விளையாடுவாங்க இது வந்து பெரிய பெரிய குண்டுன்றதால் கையால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க இது உடல் வலிமைக்கும் மன வலிமைக்குமான ஒரு விளையாட்டாக தான் வந்து பார்க்கப்படுது ஃபோக்கஸ்டாக வந்து அந்த குண்டை வந்து கரெக்டாக வந்து போடணும் அப்படின்றதும் கவனக்குவிப்புக்கும் இந்த ஒரு வளையத்துக்குள்ளே நின்று போடுறதுன்றது வந்து அவங்களோட உடல் வலிமையும் காட்டுறதுக்கான ஒரு விளையாட்டாக தான் பார்க்கப்படுது இதை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க கண்டினியூஸாக நடத்துறதால ஒரு ஃபோக்கஸ்டு இருக்கும் கொஞ்ச நாள் நடத்திட்டு விட்டுட்டாக்கா அதில் வந்து எந்த ஒரு வெற்றியுமே இருக்காது இப்போ வந்து ஆண்களுக்கான ஒரு விளையாட்டு போட்டி இல்லாமல் இதில் வந்து பெண்களையும் இணைச்சு முதல் தடவையாக வந்து தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியில் பெண்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இணைந்து நடத்துகிறாங்க ஆண்கள் மட்டும் விளையாடினா மட்டும் பார்த்தாது நீங்கள் எங்கள் கூட வந்து விளையாடுங்கன்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நல்ல விஷயமாக தான் அதுவும் முதல் பெண்களாக வந்து இந்த விளையாட்டை நடத்துறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா ஆண்களுக்கு வந்து பாதை போட்டுப்பட்டிருக்கும் ஆனால் புதுசாக வந்து ஒரு பெண்கள் பாதை அமைக்கிறாங்கன்னா அந்த பாதையில் எவ்வளோ ஒரு தடங்கள் இருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் புதுசாக ஒரு பாதையை போட்டு அது மேலே நடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் பெண்கள் வந்து இந்த பத்தாங்க விளையாட்டை வந்து முதல் முறையாக வந்து விளையாடும் போது அவங்களோட முயற்சியை வந்து வெற்றியாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பெண்கள் குழுவுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன் ஆண்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது பெரிய முயற்சி நல்ல விஷயம்

0: அவங்களுக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுட்டு, பெண்கள் வந்து பாரதியார் சொல்ற மாதிரி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான களம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த களத்தில் விளையாடுங்க. உங்களுக்கான எல்லா எதிர்காலம் நல்லபடியாக சிறக்க வாழ்த்துக்கள், நன்றி.
1: அதனைத் தொடர்ந்து சிறப்புரை வழங்கினார் பவித்ரா அவர்கள்.
2: பிசிக்கலி சேலஞ்ச் எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம். உங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஒவ்வொருத்தருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச்.
1: சிறப்பு விருந்தினர்களின் சிறப்புரை நிறைவு பெற்றதும் பெத்தாங் போட்டி அன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் 150க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வந்திருந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினர். அவர்களை ஆடுகளத்தில் சந்தித்து விளையாட்டுப் போட்டி மற்றும் தம் அனுபவங்களை கேட்டபோது அவர்கள் தம் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.
3: என் பேர் கோமதி. நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறேன். ஊர் வந்து வினோபா நகர், பொய்யாகுளம். என் வயசு வந்து 45. வள்ளிகளை மூலியமாக தான் தெரிஞ்சிச்சு. அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் என்னை சேர்த்து விட்டாங்க. வீல் சேரு, சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி இட்டு வந்து விட்டாங்க. எல்லாமே செஞ்சாங்க. ஒரு சின்ன குண்டு இருக்கும். அந்த சின்ன குண்டை ஏம் பண்ணி நம்ம அடிக்கணும். கொஞ்சம் கைப்பிடி அளவு, இன்னொன்று வந்து குட்டி கோண்டாக இருக்கும். அந்த குண்டை வச்சு நம்ம ஏம் பண்ணி அடிக்கணும் பெரிய குண்டில். அது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம மொதல் போட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி இருந்தால் அவங்க வின்னு, நமக்கு முன்னாடி இருந்தால் நம்ம வின்னு, அந்த மாதிரி கேமு. இப்போ தான் தேசிய அளவில் மொத மொத நடக்குது. நான் விளாண்டுட்டு இன்னும் கொஞ்சம் பேருக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மாற்றுத்திறனாளி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நார்மல் பர்சனும் கலந்துருக்கிறாங்க. வெளி மாநிலத்திலேருந்துலாம் வந்து கலந்துருக்கிறாங்க. இப்படி ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. பழமையான விளையாட்டு, எல்லாருமே கலந்துக்கணும். எல்லாரும் ஏம் பண்ணி நல்லா விளையாண்டு எல்லாரும் நல்லா கற்றுக்கணும். இந்த விளையாட்டு மக்கள் அளவில் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாருமே நல்லா விளையாண்டு பரிசுகள் நல்லா வாங்கணும். விளையாட்டை எல்லாரும் கற்றுக்கிட்டா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், மூளைக்கு நல்லா செயல்படும்.
4: வணக்கம். என்னோட நேம் கலா. நான் லாஸ்பேட்லேருந்து வரேன். நான் வந்துட்டு ஆல்ரெடி வீல் சேர் பேஸ்கெட் பால்ல இருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஸோ மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. அரியாங்குப்பம் தேசிய அளவில் இதில் நடக்கிற பெத்தாம் கேமுக்காக ஃபஸ்ட்டு வந்து கலந்துருக்கோம். 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல் மேட் வந்துட்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, புது விதமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கலந்துக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக இருந்துச்சு. என்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். அவங்களும் இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் முடியாதவங்க தான் எல்லாருமே. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
5: Where have you come from to participate in this Pethang tournament? Could you please tell us your name, your hometown and your goal?
6: Hi, good afternoon. My name is Abhinav. We came all the way from Chandigarh to participate in this tournament here. We got this chance to accompany my uncle. He's got his liver transplanted. We came here to play Pethang and everyone is very enthusiastic here and we hope to perform very well. We've come all the way long to win this tournament. Thank you.
7: Yeah, myself is PK Ratan from Chandigarh. I'm liver recipient. My wife donated her 65% liver to me 15 years back. So we came here in Puducherry, participation in the Pethang transplant category. On second chance of life, my wife gave me the gift of life.
8: I am Rupa Arora and a living liver donor to my husband. 15 years back, I donated 65% of my liver to my husband to save his life. Now we are here in Puducherry to participate in transplant games, national Pethang games. These are first national games. The game is Pethang. We are here to participate in this. We also promote organ donation. As I am a living liver donor and we are living completely normal life, so we also promote organ donation.
9: So my name is Manika. I am also here from Chandigarh. Right now I have played one match in the women's double category. We are here for with my parents, which will play in the transplant category. Places are happening. Everybody is very enthusiastic and there are various categories, matches are going on. This was the first or the second time I played, because in Chandigarh there is no much, the sport is not played very much. Here it is very, people play it very commonly. So it's our first time, first experience playing this game.
10: நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டு களம் நிகழ்ச்சியில். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த

0: தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: இதன் தொடர்ச்சியினை வரும் விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெய திவ்யா. சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹூ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது.

0: வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ண கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உர செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடை பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வரும் 14ஆம் தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த 2 நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33ஆவது அசாம் ரைஃபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றைக்குழல் துப்பாக்கிகள், 1 கைத்துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொட்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டு

0: எடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன தடுப்பூசி எல்லாம் போடுவாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து பாக்கலாம். குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 3 தடுப்பூசிகள் போடுவாங்க. ஒன்னு வந்து வாய் வழியா போடுவாங்க, அதான் வந்து போலியோ வேக்சின், ஓரல் போலியோ வேக்சின், அது வந்து வாய் வழியா போடுவாங்க. இன்னொன்னு வந்து இடது கையில போடுவாங்க டிபிக்கான ஊசி, BCG வேக்சின்னு சொல்லுவாங்க, அது இடது கையில போடுவாங்க. தொடையில போடுறது வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமால ஊசின்னு நம்ம காமன் லாங்குவேஜ்ல சொல்லுவோம், அது வந்து தொடையில வந்து போடுவாங்க. இது வந்து குழந்தை பிறந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்லே போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ குழந்தைய வந்து கட்டாயமா 1 வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி வந்து பார்க்க சொல்லுவாங்க. எடை குறைவானதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அதை எடை ஏற ஆரம்பிச்சிருச்சா அப்படின்றத பாக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி உங்க மருத்துவர் சொல்ற டைமுக்கு போய் நீங்க ஃபாலோ அப் பண்ணிட்டு அடுத்த தடுப்பூசி வந்து 6 அதாவது 1.5 குழந்தை பிறந்த 45 வந்து அடுத்த தடுப்பூசி போடுவாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 தடுப்பூசி போடுவாங்க. இதே மாதிரி வந்து 10 2.5 வந்து பாத்தீங்கன்னா 3 தடுப்பூசி போடுவாங்க. திருப்பி வந்து 14 அதாவது 3.5 பாத்தீங்கன்னா திருப்பி 5 தடுப்பூசி போடுவாங்க. சோ ஒரு வாட்டி வந்து வேக்சினேஷன் போறப்ப உங்க குழந்தை வந்து எடை வந்து கரெக்டான அளவு ஏறி இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து உங்க மருத்துவர்கள் வந்து செக் பண்ணுவாங்க. சோ 1.5, 2.5, 3.5 அந்த டைம்ல வந்து போய் தடுப்பூசி போடும்போது ஒரு மாசமும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 750-900 grams வரைக்கும் வந்து வெயிட் வந்து ஏறி இருக்காங்களான்றதெல்லாம் உங்க மருத்துவர்கள் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 3.5 அப்புறமேட்டா பாத்தீங்கன்னா அதோட வந்து 9 தடுப்பூசி தான், அரசு அட்டவணையில இருக்கிறது வந்து 9 தடுப்பூசி தான். இது இல்லாம அதுக்கப்புறம் 1.5 வந்து தடுப்பூசி போடுவாங்க. சோ பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்ட பிறகு நம்ம என்னென்னலாம் ஜென்ரலா பண்ணோம்னு பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்டவனே குழந்தைக்கு வந்து முதல் ஒரு 2 அதாவது 1.5 ஊசி, 2.5 ஊசி, 3.5 ஊசி எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் 2 வந்து ஒரு லேசான கை வீக்கமோ ஒரு லேசான ஜுரமோ வந்து இருக்கதான் செய்யும். அதுக்கு பயப்பட தேவையில்ல. குழந்தை நல்லா பால் குடிக்கிறாங்களான்றத பாத்துக்கணும். நல்லா ஹைட்ரேட் பண்ணி, அதாவது தேவையான அளவு பால் கொடுத்து குழந்தை வந்து நீர் சத்து குறையாம இருக்கிறாங்களான்றத பாத்துக்கணும். குழந்தைக்கு வந்து பாராசிட்டமால் மருந்து வந்து உங்க மருத்துவர்கள் கொடுப்பாங்க. சோ அதை வந்து போட்டு குறைக்கிறதுக்கு வந்து பாராசிட்டமால் சிரப் வந்து ஹெல்ப் பண்ணும். சோ மத்தபடி குழந்தை நல்லா பால் குடிக்கிறாங்களான்றது பாத்துக்கலாம். குழந்தை நல்லபடியா பால் குடிக்கிறாங்க, லேசான ஜுரம் தான் இருக்கு, லேசான வலி, லேசான வீக்கம் தான் இருக்குன்னா நீங்க வீட்லயே வச்சு பாத்துக்கலாம். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சிவியர் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, சுத்தமா பாலை வந்து வாயிலே வைக்க மாட்டாங்க, மார்பகத்துக்கிட்டே போக மாட்டாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, சோர்வா இருக்காங்க, யூரின் சரியா போக மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா உடனடியா வந்து பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு போய் வந்து பாத்துக்கணும். யூஸ்வலா வந்து தடுப்பூசி எல்லாமே வந்து பாதுகாப்பானதுதான். வந்து பொதுமக்கள் வந்து தடுப்பூசியை பார்த்து வந்து பயப்பட தேவையில்ல. சோ தடுப்பூசி வந்து நிறைய வியாதிகளை வந்து குறைச்சிருக்கு, நிறைய வியாதிகளால் ஏற்படக்கூடிய மரணத்தை வந்து தடுப்பூசி வந்து தடுத்திருக்கு. சோ தடுப்பூசி வந்து கட்டாயமா வந்து போட்டுக்கணும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, சிவியர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மட்டும் பக்கத்துல இருக்கிற டாக்டர்ஸ் போய் பாத்துக்கணும். இதுக்காக நம்ம பயந்துகிட்டு தடுப்பூசி வந்து போடாம வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா தடுப்பூசி வந்து நிறைய நெஞ்சுசளி, டிபி வியாதி ஏற்படும் மரணத்தெல்லாம் வந்து தடுப்பூசி வந்து குறைச்சிருக்கு. சோ கரெக்டான டைமுக்கு போய் உங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க. சோ வந்து இன்னொரு டவுட் இருக்கும், குழந்தைக்கு வந்து லேசான சளி இருக்கு, லேசான காய்ச்சல் இருக்கு, தடுப்பூசி போடலாமா அப்படின்னு கேட்டா, லேசான சளி லேசான காய்ச்சல் தடுப்பூசி போடக்கூடாதுன்னு இல்ல, தடுப்பூசி போட்டுக்கலாம். பட் இதுவே ஹை ஃபீவர், நல்லா ஜுரம் அடிக்குது, இல்ல நெஞ்சுசளி மாதிரி இருக்கு, குழந்தை ரொம்பவே மோசமா இருக்காங்க, இல்ல சிக்கா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப மட்டும் நீங்க பக்கத்துல இருக்க டாக்டரை பார்த்துட்டு நீங்க தடுப்பூசி போடுறது வேணா, நீங்க அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ருட்டீனா ஒரு லைட் லைட்டான சளி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தடுப்பூசி போடக்கூடாது அப்படியே உள்ள. நீங்க உங்க மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்க தடுப்பூசி வந்து போட்டுக்கொள்ளலாம். தடுப்பூசி போடுறதுனால பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இப்ப கிட்டத்தட்ட போலியோவே இல்ல. கடந்த 10 வருடங்களா வந்து போலியோவே வந்து ரிப்போர்ட் ஆகல. இப்போ வந்து போலியோ வேக்சின் போடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். பிளஸ் வந்து நம்ம இந்த பிறக்கிறப்ப போடுறோம் இல்லையா, BCG வேக்சின், டியூபர்குலோசிஸ்

0: வேக்சின் டிபி வேக்சின் இது வந்து குழந்தைங்களோட உயிரை எடுக்கக்கூடிய மூளை டிபி மற்றும் ஒரு டிசெமினேட்டட் டிபின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சிவியர் டிபியில இருந்து இந்த தடுப்பூசி குழந்தைங்களை வந்து பாதுகாக்குது. இது இல்லாம நிறைய அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது நிமோனியா காய்ச்சல் இதெல்லாம் வராமக்காக நிறைய தடுப்பூசி எல்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த எல்லா தடுப்பூசியும் நீங்க கரெக்டான டைம்ல வந்து நீங்க போட்டுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஷார்ட் டேர்ம் மற்றும் லாங் டேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மற்றும் அதனால ஏற்படக்கூடிய மரணங்கள் மார்டாலிட்டி மார்பிலிட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ தடுப்பூசியை கட்டாயமா வந்து கொடுத்து அட்டவணைப்படி கரெக்டான டைம்ல போய் போட்டுக்கணும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: நேரம் 7:30. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது. எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்திங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான், ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறை வீட்டை போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா. இவன் ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா, அப்படின்னு கேட்டிருக்கேன்.

0: அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்தில் தெரிந்துறது?
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், அதனைத் தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி ஆகியன கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நேரம் 7:35. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் நகருல்லா. நேர்களே, மாற்றமில்லாத ஓட்டப்பந்தய வாழ்க்கையில் ஒரு சிறு பயணம் நமது மனதிற்கு புதிய சிறகுகளை தரும். வழக்கமான கான்கிரீட் காடுகளையும் வாகனங்களின் சத்தங்களையும் சற்று தள்ளி வைத்துவிட்டு இன்று நமது நகருலா நிகழ்ச்சியில் ஒரு மாசற்ற மாபெரும் இயற்கை மடிக்கு அனைவரும் பயணிப்போம். வார்த்தைகள் இல்லாத பேரமைதியில் காடுகளும் மனைகளும் இறைவனின் மொழியை நமக்கு போதிக்கின்றன. நேர்களே, இன்று நாம் உலாவரப்போவது அப்படிப்பட்ட எழில் கொஞ்சும் ஆன்மீகமும் இயற்கையும் கைகோர்த்து நிற்கும் மத்திய இந்தியாவின் தீர்த்தராஜ் என போற்றப்படும் அமர்கண்டக் என்ற நகரை பற்றிய தகவல்களை சுற்றித்தான். கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டருக்கு அதிக உயரத்தில் விந்திய மற்றும் சாத்பூரா மலைத்தொடரில் முத்தமிட்டுக் கொள்ளும் இடத்தில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான இடம் இது. நம் நாட்டின் முக்கிய நதிகளில் ஒன்றான நர்மதை நதியும் மத்திய பிரதேச மாநிலத்தில் பாய்ந்தோடும் சோன் நதியும் பிறந்து இருவேறு திசைகளில் பாய்ந்தோடும் அழகான இடம் இது. இந்த அமர்கண்டக் நகரின் அழகை அடுத்த சில நிமிடங்களுக்கு உங்கள் வானொலி வழி கேட்டு மனக்கண்ணு முன்னால் ரசிக்கலாம். தயாராகுங்கள். பாடலுக்கிடையே நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது இட்லி கடை. இப்படத்திற்காக தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

நேர்களே, நமது கற்பனை பயணத்தின் முதல் நிறுத்தமாக நாம் வந்திருப்பது அமர்கண்டக் நகரின் இதயம் என்று அழைக்கப்படும் நர்மதா குண்ட். சுற்றிலும் தூய்மையான வெள்ளை நிற பளிங்கு கற்களால் ஆன கோவில்கள், அதன் நடுவே பூமியின் மடியிலிருந்து ஒரு சிறிய ஊற்றாக நர்மதையாறு வெளியில் கிளம்பி வரும் காட்சி நம் கண்களுக்கு குளிர்ச்சியாக அமையும். நம் காவிரியை போன்ற போலவே தமிழர்கள் காவிரியை போற்றுவது போலவே மத்திய இந்திய மக்கள் நர்மதையை தெய்வமாக போற்றி வணங்குகிறார்கள். தொடர்ந்து கேட்கலாம் பாடல். பைசன் படத்திற்காக வேடன் அறிவு பாடிய பாடல்.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொள்ளாற்றல் இல்ல. அது எங்க ஸ்வீட்?
3: ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, பைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
4: நர்மதா குண்ட பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த நர்மதா குண்டிலிருந்து சற்று தள்ளி நடந்தால் காதுகளை குளிர வைக்கும் ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் கபிலதாரா மற்றும் தூத் தாரா அருவிகள். அடர்ந்த காடுகளுக்கு நடுவே நர்மதையின் சுமார் 100 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் இந்த இரண்டு நீர்வீழ்ச்சிகள். இதில் தூத்தாரா என்ற அருவி பெயருக்கு ஏற்றாற்போல், அதாவது தூத் என்றால் பால் என்று பொருள். மேலிருந்து கொட்டும்பொழுது தண்ணீர் போர் தெரியாமல் யாரோ மலையிலிருந்து தூய்மையான பாலை குடம் குடமாக ஊற்றுவது போல் அத்துணை வெண்மையாக இருக்குமாம். அந்த தூறல் நம் முகத்தில் பட நம் உடலில் இருக்கும் சோர்வுகள் அத்தனையும் பறந்தோடிவிடும். கற்பனையால் இந்த காட்சிகளை கண்டு கொண்டே பாடலை கேளுங்கள். தொடர்ந்து வருகிறது மெட்ராஸி படத்திற்காக கார்த்திக் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல்.

ஒரு அழகான பாலருவி, அதை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது இன்னும் அழகானது. மாய்கி பக்கியா, அதாவது தாயின் தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். மரங்கள் அடர்ந்து சூழ்ந்த இந்த அமைதியான சோலையில் நர்மதா தேவி சிறுமியாய் உலா வந்து பூக்களை பருத்தி விளையாடினாள் என்று இந்த ஊர் மக்கள் நம்புகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நகரின் சிறப்புமிக்க மருத்துவ குணம் கொண்ட குல்பகாவலி அப்படிங்கிற ஒரு நறுமணம் கொண்ட ஒரு மலர் இந்த தோட்டம் முழுவதும் நிறைந்திருக்கு. இன்னும் சற்று தள்ளி பார்த்தா ஒரு பெரிய மரத்தடி தெரியும், அதுதான் கபீர் சத்புரா. இந்தியாவின் புகழ்பெற்ற ஞானியும் கவிஞருமான சத் கபீர் அவர்கள் இங்கு வந்து இந்த மரத்தடியில் அமர்ந்து பல கவிதைகளை எழுதினார் என்று வரலாறு கூறுகிறது. இது மட்டுமில்லாமல் 11ஆம் நூற்றாண்டின் தொன்மையான காலாசூரி என்ற கால கோவில்களும், விசித்திரமான வடிவத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யந்திரா கோவிலும் பழங்கால கட்டிடக்கலைக்கு சான்றாக இங்கு கம்பீரமாய் நிற்கின்றது. நேர்களே, இந்த அமர்கண்டக் என்றது வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாபெரும் உயிர்கோள காப்பகம், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நூறு அரிய வகை மூலிகைகளும் சுதந்திரமாய் வாழும் காட்டுயிர்களும் நிறைந்த ஒரு அற்புதமான புகலிடம் இது. பாடல் வருகிறது, தலைவன் தலைவி. இப்படத்திற்காக தி பிரதீப் குமார் பாடியது.

நகருலாவின் நிறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன சிந்தனை, சுயநலம் ஏதுமின்றி அள்ளித்தரும் இயற்கை, மனித குலத்திற்கு பூமி தாய் சூட்டிய ஆகாய கிரீடம். இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். எனவே சுற்றுலா செல்லும் இடங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளால் அசுத்தப்படுத்தாமல் தூய்மையை பேணுவோம். இந்த சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நகலோரா பகுதியில் மற்றொரு சுவாரஸ்யமான நகருடன் சுற்றி வருவோம். நேயர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது ரெட்ரோ படத்திற்காக சித் ஸ்ரீராம் சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நஹருலா.
1: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் நேற்று தமது இல்லத்தில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் பதக்கம் வென்ற வீரர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். பிரதமர் காணொலி செய்தி ஒன்றில் விளையாடுபவர்கள் செழிப்பார்கள், மேலும் பாரதத்தை எப்போதும் உற்சாகப்படுத்துமாறு குடிமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் July 23 முதல் August 2 வரை நடைபெற்ற போட்டிகளில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய விளையாட்டு வீரர்கள் பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் 13 தங்கம், 17 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் உட்பட 39 பதக்கங்களை வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசபக்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துவதற்காக இல்லந்தோறும் மூவர்ண கொடி பிரச்சாரம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்று வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதற்காக தங்களது உறுதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2030 நிர்ணயிக்கப்பட்ட 500 GW இலக்கில் 60% அதிகமாக இந்தியா அடைந்துள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதைப்படிவமற்ற எரிபொருள் அடிப்படையிலான மின் உற்பத்தி திறனை இந்தியா 300 GW கடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் பண்டசோழநல்லூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் ஒரு பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாம்குளம், மதுகிருஷ்ணாபுரம் மற்றும் சுள்ளியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது தகவல் தளம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஆனால் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் தான். நாம் கடைகளுக்கு சென்று எந்த பொருட்களை வாங்கினாலும் முதலில் அந்த பாக்கெட்டத்தில் பின்னால் இருக்கும் காலாவதி, அதாவது எக்ஸ்பைரி டேட் பார்ப்பதை ஒரு கடமையாகவே வச்சிட்ருக்கோம் இல்லையா? மாத்திரை, பால் பாக்கெட், பிஸ்கெட் போன்ற பொருட்களுக்கு எக்ஸ்பைரி டேட் பார்க்கும் நாம், நம்மை சுற்றி வீட்டுக்குள் இருக்கும் தினமும் நாம் 24 மணி நேரமும் பயன்படுத்தும் சில அத்தியாவசிய பொருட்களின் காலாவதி தேதியை கவனிக்க முற்றிலும் தவறவிடுகிறோம். அது எப்படி? சமையல் சாப்பாட்டு பொருட்களுக்கு தானே எக்ஸ்பைரி டேட் இருக்கும். நாம் பயன்படுத்தும் பொருட்களுக்கு எப்படி எக்ஸ்பைரி டேட் இருக்கும் என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது. உண்மையில் நாம் பயன்படுத்தும் பல பொருட்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. வாங்க ஒன்றுனா பார்ப்போம் பாடல்களுக்கிடையே. தொடக்கமாக வருகிறது ஜெயிலர் படத்திற்காக ஷில்பா ராவ் அனிருத் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில நம்மை சுற்றியுள்ள பொருட்களின் பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த ஆயுள் ரகசியங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. முதலாவதாக நாம தினமும் தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கும் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் பற்றி பார்ப்போம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மூடிக்கு கீழே ஒரு காலாவதி தேதி இருக்கும். அதை பார்த்து தண்ணீர் கூட கெட்டு போயிடுவிடுமா என்று யோசித்ததுண்டா எப்போவாவது? சுத்தமான தண்ணீர் ஒருபொழுதும் காலாவதி ஆகாது. அந்த தேதி தண்ணீரை அடைத்து வைத்திருக்கும் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கானது. அந்த தேதிக்கு பிறகு அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும் கெட்ட ரசாயனங்கள் தண்ணீரில் கலக்க தொடங்கும். அதனால் தான் காலாவதியான பாட்டில்கள் தண்ணீரை எப்பொழுதும் குடிக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். பாடல் கேட்போம். பொன்னியின் செல்வன் படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான் ரஹானா பாடிய பாடல்.

0: சிட்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள். டிப்ளமா முடித்தவர்களுக்கு தமிழக அரசில் பணி. தமிழக அரசில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை 278, பயிற்சி துறை 127, பொதுப்பணி 115, உதவி வேளாண் அதிகாரி 110, நெடுஞ்சாலைத்துறை 46, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் 32, உதவி தோட்டக்கலை அதிகாரி 24, கைத்தறி 20 உட்பட மொத்தம் 839 இடங்கள் காலியாக உள்ளன. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். கல்வி தொகுதி IIT, ITI, டிப்ளமா, BE, BTEC. வயது வரம்பு பொதுப் பிரிவினருக்கு 18 முதல் 37 வரை இருக்க வேண்டும். 1/7/2026 மற்ற பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு இல்லை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்ப கட்டணம் ₹150, தேர்வு கட்டணம் ₹100. மேலும் விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/8/2026. விண்வெளிவு ஆய்வு மையத்தில் உதவியாளர் பணி. இந்திய விண்வெளிவு ஆய்வு மையத்தில் இஸ்ரோவில் காலியிடங்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அசிஸ்டன்ட் கிளர்க், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் ஆகிய பிரிவுகளுக்கு மொத்தம் 242 இடங்கள் உள்ளன. கல்வி தொகுதி பட்டப்படிப்பு, வயது 16/8/2026 18 முதல் 28 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹500. கடைசி நாள் 16/8/2026. மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற முகவரியில் சரிபார்க்கலாம்.

இன்னைக்கு நம்ம தகவல் தளம் நிகழ்ச்சியில காலாவதி தேதி பத்தி தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. அடுத்ததாக தலையணிகள், மெத்தைகள், இதற்கு கூட காலாவதி தேதி உண்டா? காத்திருங்கள், ஆங்கில செய்திகளுக்கு பின் தகவல் தளம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி முதன்மை அலைவரிசையோடு.

0: to India to reduce dependence on strategically important maritime routes like Strait of Hormuz. And Maharajan Arumuga Pandian clinches silver medal in men's 65kg category at Asian Junior Weightlifting Championships in Tashkent. And with that, we end the morning news. Have a nice day.
1: ആകാശവാണി പുതുച്ചേരി. നേരം 8:30. നേരുകളെ മുതന്മ അലവരിസിൽ ഇനി കേൾക്കാം തഹവൽ തളം. ஆங்கில செய்திகளுக்கு முன்னாடி காலாவதி தேவதி குறித்து தகவல்களை தெரிஞ்சு கொண்டிருந்தோம் இல்லையா? மேலும் தகவல்கள். தலையணிகள் மற்றும் மெத்தைகள். நேர்களே, ஒரு பஞ்சு தலையணியின் ஆயுட்காலம் வெறும் 2 ஆண்டுகள் தான். 5 வருடமாக இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்றும் இதில் நேரவில்லையே, நன்றாகத்தான் இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும்பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான டஸ்ட் மைட்ஸ் எனப்படும் தூசி பூச்சிகள் நம் வேர்வை மற்றும் இறந்த சரும செல்களை உண்டு நம் தலையணைகளில் வாழத் தொடங்கும். இதுதான் பலருக்கு காலையில் எழுந்தவுடன் வரும் தும்பல் மற்றும் அலர்ஜிக்கு முக்கியமான காரணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதேபோல படுக்கும் மெத்தையின் ஆயுள் 7 முதல் 8 ஆண்டுகள் வரை மட்டுமே. அதற்கு மேல் பயன்படுத்தினால் அதுவும் நம்மை பாதிக்கும். தொடர்ந்து கேட்கலாம் வாரிசு படத்திலிருந்து பாடல்.

பாடல் கேட்கலாம். பிகில் படத்திற்காக ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மதுரை பாடினது.

அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தினமும் குளித்துவிட்டு உடலை துடைக்க பயன்படுத்தும் குளியல் துண்டுகள், அதாவது பாத் டவல்ஸ். ஒரு டவலை எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நிருபர்கள் கூறியபடி ஒரு குளியல் துண்டின் ஆயுட்காலம் 1 முதல் 2 ஆண்டுகள் மட்டும்தான். எவ்வளவுதான் நாம் அதை தோய்த்து வெயிலில் காய வைத்தாலும் நாற்பட்ட துண்டுகள் இழைகளுக்கு இடையே பாக்டீரியாக்கள் நிரந்தரமாக குடியேறிவிடுகின்றன. இதனால் தோலில் அரிப்பு மற்றும் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடல்.

காலாவதி தேதி பற்றிய தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா? அடுத்ததாக சமையலில் பாத்திரம் கழுவதற்கு பயன்படுத்தும் ஸ்பாஞ்ச், அதாவது கிச்சன் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை நம்ம வீட்டிலேயே ஒரு மிக ஆபத்தான பொருள். இது எப்பொழுதும் ஈரப்பதத்துடன் இருப்பதால் பாக்டீரியாக்கள் மிக வேகமாய் வளர்கிறது. தொழிற்சாலையாக இது ஒரு பாக்டீரியாவின் தொழிற்சாலையாகவே மாறிவிடுகிறது. ஒரு சமையலறை ஸ்பாஞ்சை அதிகபட்சம் ஒரு வாரத்திற்கு மேல் உபயோகப்படுத்த வேண்டாம். தொடர்ந்து கேட்கலாம் போகன் படத்திற்காக லக்ஷ்மி சிவனேஸ்வரி லிங்கம் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆயுட்கால ரகசியங்கள் அதை பற்றி தானே தெரிஞ்சிட்ருக்கோம். அதாவது எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு, நம்ம சமையல் அறையில் நாம் பயன்படுத்தும் மரத்திலான அல்லது பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட்ஸ் அப்படின்லாம், அந்த காய்கறி நறுக்கிற போர்டு இருக்கு இல்லையா, அது வெட்ட வெட்ட அந்த பலகையில் சிறிய சிறிய கீறல்கள் விழும். அதை நாம் எவ்வளவு சோப்பு போட்டு கழுவினாலும் அந்த சிறிய கீறல்கள் காய்கறி மற்றும் இறைச்சியின் துகள்கள் தங்கி கிருமிகளை உருவாக்கின்றது. எனவே கட்டிங் போர்டுகளை கூட வருடத்திற்கு ஒரு முறையாவது மாற்றுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது எல்பிஜி சிலிண்டர். அதற்கு முன் பாகுபலி படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: எல்பிஜி சிலிண்டர் காலாவதி தேதி நாம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம், சிலிண்டரின் உட்பக்கத்தில் A26, B28, C30 போன்ற எண்களை கவனித்திருப்பீர்கள். இதுதான் சிலிண்டரின் காலாவதி தேதி. ஏ என்பது வருடத்தின் முதல் 3 மாதத்தையும், பி என்பது அடுத்த 3 மாதங்களையும், சி டி அடுத்தடுத்து வர 3 மாதங்களையும் குறிக்கிறது. உதாரணமாக A26 என்பது 2026 ஆண்டு மார்ச் மாதத்தோடு அதன் ஆயுள் முடிகிறது என்று அர்த்தம். இந்த தேதிக்கு பிறகு இந்த சிலிண்டரை பயன்படுத்துவது பாதுகாப்பானது அல்ல. தொடர்ந்து கேட்கலாம் பாடல் கடைக்குட்டி சிங்கம் இப்படத்திலிருந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, நம்மை சுற்றியுள்ள பொருட்களின் இந்த ஆயுள் ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வது நமது ஆரோக்கியம் மற்றும் குடும்ப ஆரோக்கியத்திற்கும் வீட்டு பாதுகாப்பிற்கும் மிக மிக இன்றியமையாதது. நிறைவாக ஒரு சிறிய சிந்தனை. விழிப்புணர்வு என்பது நாம் வாங்கும் பொருட்களில் மட்டுமல்ல, நாம் வாழும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் இருக்க வேண்டும்.

0: ஹோ காதல் கண்மணி இப்படத்தின் பாடலுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. 5

இந்நிகழ்ச்சியில் அடுத்து அனுதினமுனு என்று தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கீர்த்தனை, பேகட ராகம் ரூபக தாளம்

நேரம் இப்பொழுது 9:36. 7 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து என்னை காத்தருள்வது என்ற பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. உலக சிங்கங்கள் தினத்தை முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் 32.20% அதிகரித்துள்ளது என்று திரு பிர்லா கூறியுள்ளார். ஆசிய சிங்கம் இந்தியாவில் மட்டுமே காடுகளில் உயிர் வாழ்ந்து வருவதால் இந்த அற்புதமான உயிரினத்தை பாதுகாப்பது வெறும் பொறுப்பு மட்டுமல்ல, இது உலகளாவிய வனவிலங்கு பாதுகாப்பிற்கான பங்களிப்பாகும் என்று கூறியுள்ளார். புதைப்படைவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300

0: ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இது 2030 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும், இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் கூறியுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளது. 18 உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்த 2 தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 வணக்கம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 10:02. முதன்மேலிவரசியில் இனி கேட்கலாம் நேயர்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கும் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூலில் பதிவிட்டு பாடலை கேட்டு மகிழலாம். இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக மதுரை கொளத்தூர் பாலு, கூடுவாஞ்சேரி கனகராஜ், அம்மாப்பேட்டை கணபதி இவர்கள் விருப்பமாக மனைவி ரெடி இப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், இவர் விருப்பமாக கோபுர வாசல்லே படத்திலிருந்து பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

நேரம் 10:12 18 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் தாராபுரம் பேபி, அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி, துரைராஜ், பெங்களூர் குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ், கோகிலா ராம் பிரகாஷ் இவர்கள் விருப்பமாக கார்த்திகை தீபம் படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

தொடர்ந்து கேட்கலாம். கொழுமழும் கொண்டான் ராமகிருஷ்ணன் இவர் விருப்பமாக குமரி பெண்ணின் உள்ளத்திலே படத்திற்காக எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

கடலூர் நாச்சியார்பேட்டைக்கோ அன்பழகன் இவர் விருப்பமாக சின்னத்தாய் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் வருகிறது. வீரவநல்லூர் கருணாநிதியார் அவரும் இதே படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுள்ளார். இவர்கள் இருவருக்காகவும் இதோ ஒரு பாடல்.

நேரம் 10:30 13 நொடி. கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சென்னை பழைய வண்ணார்பேட்டை சோமசுந்தர பிரபு, இவர் விருப்பமாக அன்புக்கு நான் அடிமை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

தொடர்ந்து கேட்கலாம். சென்னை சிவராம் நாகராஜன் இவர் விருப்பமாக காற்றுக்கென்ன வேலி, இப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அனிதா பாடிய பாடல்.

நேரம் 10:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவர் விருப்பமாக அன்பே சங்கீதா இப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்ந்து கேட்கலாம். நாகப்பட்டினம் கீழ்வேளூர் நாகை பாபு சத்யா இவர்கள் விருப்பமாக பட்டிக்காடா பட்டினமா இப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றைய 11:02 நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு மின்சார சிக்கனம். ஏற்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. கேட்டால் இணைக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், இவர் விருப்பமாக தொழிலாளி படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 10:50 46 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் கடலூர் சுரேஷ் இவர் விருப்பமாக டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து பாடல்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியின் நிறைவாக ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், குறிஞ்சங்கேணி அசுருதீன், நூர்ஜஹான், ரியால் ரியாசத், ரீனா அன்வர், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் அமித், ராஜா நன்னிலம், நாராயணன், காட்டூர் சிவா, சுஜாதா, சஞ்சய், சரவண்குமார், தீப்தி, இவர்கள் அனைவருக்காகவும் வருகிறது பொன்னுமணி படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.
1: அது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் பங்களிப்பதற்கான தங்களின் கூட்டு உறுதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டுக்கான முயற்சிகள் வந்தே மாதரத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட போதிலும் அதன் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் இது அமைந்திருப்பதிலும் தாம் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினத்தை முன்னிட்டு மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதில் இந்தியாவின் வெற்றி வனவிலங்குகள் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தின் மீதான அரசின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டிற்கு பெருமைக்குரிய சான்றாகும் என்று கூறியுள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று முதல் 4 நாள் அரசுமுறை பயணமாக மொரீஷியஸ் சென்றுள்ளார். இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் மொரீஷியஸ் உடனான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் தொடர்ச்சியான ஈடுபாட்டின் ஒரு

0: பகுதியாக இப்பயணம் உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவிற்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல்வழி பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இத்திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மகாலட்சுமி நகர், VP சிங் நகர், கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, ராதாகிருஷ்ணன் நகர், ஆனந்தா நகர், கதிர்காமம் ஒரு பகுதி, வீமன் நகர் ஒரு பகுதி, அமிர்தா நகர், திலாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, ராகவேந்திரா நகர், கவுண்டன்பாளையம் ஒரு பகுதி, கொக்கு பார்க், அரசு அச்சகம் குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 11:02. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு மின்சார சிக்கனம். உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள 0413-2275-240 மற்றொரு எண் 0413-2275-250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களை என்னுடன் பகிரலாம். மின்சாரத்தை சேமிக்க பல எளிய மற்றும் பயனுள்ள வழிகள் இருக்கின்றன இல்லைங்களா. அவற்றை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நம்ம வந்து மின் கட்டணத்தை பெருமளவு குறைக்கலாம். இப்போ நேயர்கள் வந்துட்டுருக்காங்க, முதல் நேயரை சந்திக்கலாம். ஹலோ ஹலோ.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சொல்லுங்க சார். மின்சார அலுவலகங்களுக்கு நம்ம போற நேரங்கள்ல மின் சிக்கனம் தேவை இக்கணம் சொல்லி ஒரு விளம்பரம் வச்சிருப்பாங்க. இந்த மின் சிக்கனங்கிறது வந்து முதல் வீடுகள்ல இருந்து தொடங்கணும். இந்த வீடுகள்ல இருந்து தொடங்கி அரசு தனியார் அலுவலகங்கள்ல இருந்து பயணிச்சு எல்லா இடத்துலயும் அது அதிகமா இருக்கணும். அது தெருக்களில் எரியக்கூடிய தெரு விளக்குகள், கிராமங்கள்ல எரியக்கூடிய தெரு விளக்குகள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அது தொடங்கணும். இப்ப நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விழுப்புரத்துல ஒரு தெரு வழியா பயணிக்கிற போது அது ஒரு நீளமான தெருவு. இந்த காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு பாத்தீங்கன்னா
1: நம்ம ஊர் தான் தெரியும், வெளியூர்ல இருந்ததுனால நமக்கு தெரியல இல்லைங்களா.
2: இது மாதிரி இடர்பாடுகள் வந்து மின் சிக்கனம்ங்கிறது வந்து கிராமங்கள்ல கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. கிராமங்கள்ல கூட நீங்க எங்க கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பகல் பொருள்ல தெரு விளக்கிறது நாங்க பாப்போம்.
1: ஆமாங்க சார்.
2: அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க கூட்டு சொல்லி அது நிறுத்த கூட சொன்னது கூட உண்டு.
1: நல்ல விஷயம்.
2: தெரு வழியா போறேனாலே காலையில தெரு விளக்கு காலையில இருந்து பொழுது வந்து எழுந்துட்டு
1: இருக்கும்.
2: அது நிறுத்தாமலே வச்சிருக்கிறாங்க இந்த ஊராட்சி நிர்வாகம். சம்பளம் வாங்கக்கூடிய அவங்க தானே இதை முதல்ல செய்யணும். மின் கட்டணத்தை யாரோ கட்டினா கூட, காலையில இருக்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டினா கூட அது அரசு பணம் தானே, அது நம்ம பணம் தானே,
1: நம்ம பணம் தானே. ஆமா ஆமா சார். அது சில நேரத்துல கவனக்குறைவு அந்த மறதி அது டெய்லியும் பண்ணா அந்த நினைவு இருக்கும் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. அது வந்து டெய்லியும் பண்ணாததுனால தான் இந்த குறை இல்லைங்க சார். ரெகுலரா அவங்க டெய்லியும் அந்த தொடர்ச்சியா
2: சரியான கோணம் தான். மாசம் மாசம் சம்பளம் குட்டி இருக்குன்னு சில ஆட்களை கிராமங்கள்ல வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேலை?
1: அந்த வேலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும் இல்லைங்களா.
2: குடி தண்ணீர் போய் திறந்து விட்டுட்டு எங்கெங்க மின் விளக்குகள் தெரிஞ்சுட்டு இருக்கு அதுக்கு நிறுத்தணுங்கிறது அவங்களுக்கு வேலை.
1: கண்டிப்பா.
2: அதுக்குதானே அவங்களுக்கு
1: மாச ஊதியம் தராங்க இல்லைங்களா. கண்டிப்பா செய்யணும்ல.
2: அதுக்கு யோசிக்கணும்.
1: அவங்க கடமையை செய்யாம இருக்காங்க இல்லைங்களா.
2: அலட்சியமா இருக்கிறாங்க.
1: அலட்சிய போக்கு.
2: இதே போல சில அரசு அலுவலகங்கள் கூட நான்
1: போயிருக்கேன்.
2: பட்டாச்சியர் அலுவலகம், இன்னும் அது மாதிரி மின் அலுவலகம், இந்த மாதிரி இடங்கள நான் போயிருக்கேன்.
1: ஃபேனு லைட் எல்லாம் எரியும், யாருமே இல்லைனாலும்ன்றீங்க இல்லைங்களா.
2: மின் விசிறியும் ஓடும். அந்த இடத்தை கடந்து போற ஒரு ஊழியர், அந்த அதிகாரி குறைஞ்ச பட்சம் அந்த மின் விசிறி கூட நிறுத்தாம போவாரு. அது மாட்டு மணிக்கு ஓடிட்டு கிடக்கும். ஒரு மணி நேரம் சென்று வருவாரு. அவருடைய

0: வீடா இருந்தா அப்ப இருப்பாரா?
1: ஆமா,
0: இவ்வளவு நேரம் கூட விடுவாரா? இதுக்கு எவ்வளவு பணம் கட்ட போறோங்கிறது தெரியுமே இல்ல.
1: கண்டிப்பா
0: இதனால கூடுமானவர்லயும்
1: சிக்கனமா
0: அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சென்னை வானொலிக்கு போயிருந்தேன், புதுச்சேரி வானொலிக்கு கூட நான் வந்திருந்தேன். அங்க கூட இது மாதிரி மின் விசிறிகள் சுழல்றதும் அது நிறுத்தப்படாம போறதையும் நான் பார்த்தேன். மின் விளக்கு நிறுத்த முடியாது, அது வெளிச்சம் வேணும்,
1: வெளிச்சம் வேணும், ஏன்னா வருவாங்க போ நிறைய பேர் வராங்க இல்லைங்க சார். இதனால போது
0: மின் விசிறி நிறுத்திட்டு போயிட்டு போட்டா எவ்வளவு மின்சாரம் சேமிக்கலாம்?
1: ஆமா சேமிக்கலாம். ஆமா இல்ல சார், யாராவது உட்கார்ந்து இருந்திருப்பாங்க அங்க, அதனால
0: இல்ல
1: அதுக்கப்புறம் போயிட்டு இருப்பாங்க, அப்ப எரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் நான். வேற ஒண்ணு இல்ல, அது தவறுதான், தவறுதான், நிறுத்தணும், கண்டிப்பா நிறுத்தணும். நம்ம இடத்துல
0: போட்டுக்கலாம்.
1: ஆமா சரிங்க.
0: ஒரு சில வீடுகள்ல
1: பாத்தீங்கன்னா
0: கிராமங்கள்ல போட்டுருவாங்க.
1: சரிங்க சார், அடுத்த வர நேயர்கள்
0: சூழ்நிலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு.
1: ஆமா
0: இந்த நேரத்துல ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுடுறேன்.
1: சொல்லுங்க சார்.
0: எவர் ஒருத்தரையும் நம்ம குறை சொல்றது நமக்கு அவசியம் அல்ல.
1: ஆமா,
0: அந்த சின்ன சின்ன குறைகளை நம்ம சுட்டி காட்டின அது கவனத்துல எடுத்துக்கப்படும் அப்படிங்கிற
1: நோக்கம்தான்.
0: அதே நேரத்துல மின்சாரம்னா என்ன, மின் சிக்கனம்னா என்ன, அந்த மின்சாரத்தை எளிமையா சிக்கனமா சேமிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மின்சாரத்தை நம்ம விரையப்படுத்தின கோடை காலத்துல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கறத இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்.
1: சரிங்க சார்.
0: பெற்றோர்கள் முன்னுதாரணமா இருக்கணும்.
1: கண்டிப்பா
0: ரெண்டு பேரும் இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருந்தாங்கன்னா அதிகமா மின்சாரம் சேமிக்கப்படும், மின் விளக்கு அதிக நாளைக்கு தன்னுடைய உழைப்பை கொடுக்கும், மின்சாரத்துல பணம் கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தவிர்க்கப்படும்.
1: சரிங்க சார்.
0: இப்ப தமிழ்நாட்டுல 200 யூனிட்டுக்கு பூ கம்மியா போச்சுன்னா மின் கட்டணம் கட்ட தேவையில்லைன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அதனாலேயே பெரும்பாலான கிராமங்கள் வந்து வீணா மின்சாரத்தை பயன்படுத்துறது நம்ம கண் கூட
1: பாக்குறோம். சரிங்க சார், இதெல்லாம் கண்டிப்பா கேட்டு நடப்பாங்க. நன்றி. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடில் சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க. அதாவது மின்சார சிக்கனம் தான் இன்னைக்கு தலைப்பு.
2: மின் சிக்கனம் தேவை இக்கனம் மேடம்.
1: ஆமாங்க சார்.
2: எப்பொழுதுமே நம்ம கண்ணும் கருத்துமாக மின்சாரம் அப்படிங்கறத
1: செலவிடணும். கண்டிப்பா.
2: ஆமா, அதே மாதிரி நம்ம மின் விளக்குகள் அப்படிங்கறத PFL பல்பா மாத்துறது பெஸ்ட் மேம். இப்ப அன்றைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த மின் விளக்குகள் குழல் விளக்குகளாக இருந்தது, அல்லது
1: குண்டு பல்ப்
2: பெரிய விளக்குகளாக இருந்தது.
1: வந்து
2: ஜாஸ்தியான கரண்ட் அப்படிங்கறத எடுக்குது அப்படிங்கறதுனாலதான் அந்த லைட்ட வந்து CFL பல்பா மாத்துங்க அப்படின்ட்டு சில ஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா மானிய வழியிலேயே CFL பல்ப் அப்படிங்கறத
1: கொடுக்குறாங்க.
2: அது ரொம்ப நல்லது மேம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா பல்பையும் CFL பல்பா நாங்க மாத்திருக்கோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா
1: இருக்கு. கண்டிப்பா. நல்ல
2: ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் நாம, அந்த டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த ஃப்ரீசர்ல எப்போ வந்து ஐஸ் கட்டி இருக்கோ ஃப்ரிட்ஜ் வாட்டுக்கு ஓடிட்டு இருந்ததுன்னா கரண்ட் சார்ஜ் இழுக்கும். அப்போ ஃப்ரிட்ஜ திறக்கிறோம், ஃப்ரீசர்ல கட்டி இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டீஃப்ராஸ்ட் பண்ணி
1: விட்டுறணும்.
2: அதே மாதிரி 5 பாயிண்ட் இருக்கு மேம். அந்த 5 பாயிண்ட்ல 3 அப்படிங்கிறது தான் நாமினல் இது சார்ஜஸ் தரும். அந்த 3 அப்படிங்கிற ஆப்ஷன்ல வேணுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரை ஒரு 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆஃப் பண்ணிடுறது அப்படிங்கறதுல தவிர ஒன்னும்
1: இல்ல.
2: அதுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய விஷயத்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா இப்ப ஏசி இல்லாத வீடுகள் அப்படின்னு இல்ல மேம், முக்காவாசி பேர் வீட்டுல ஏசி இருக்கு, ஆனா நைட்டு ஃபுல்லா ஏசி போடுறாங்க. அது மாதிரி போடாம கூல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் உடனே ஆஃப் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ற ஆப்ஷன் அப்படிங்கறதும் இருக்கு, அதை கொடுக்கலாம். அதே மாதிரி அதுலயே பாத்தீங்கன்னா பவர் எக்ஸெப்ஷன் வந்து கம்மியா ஆற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
1: அதே மாதிரி டெம்பரேச்சர் அப்படிங்கறது நீங்க சொல்ற

0: நீங்க சொல்ற மாதிரி கேட்கறோம்னா, நம்ம வந்து 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையில இயக்கணும்னா ஏசியில வந்து மின்சார பயன்பாட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆமா, ஆனா நீங்க சொன்னது ஒரு விதத்துல என்ன சொன்னீங்கன்னா, கரண்ட் வந்து, அதாவது ஏசி வந்து ரூம்ல போட்டு வச்சிருந்தா அந்த குளிர்ச்சியிலே இருக்கலாம், நிறுத்தி வைக்கலான்றீங்கல்ல. சில நேரத்துல வந்து அந்த நிறுத்தி வச்சா அந்த சில்னஸ் போயிடும், சில வீட்டில் போயிடுச்சுன்னா திரும்பவும் போடுற மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல வந்து அது எப்படி சாத்தியமா இருக்கும்ன்றது தெரியலல்ல. சில இடத்துக்கு வந்து
1: இல்ல மேம், ரூம் வந்து காம்பாக்டா அது ஃபுல்லா சீல் பண்ணி வச்சிட்டோம்னு பாருங்க, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: அது ஃபுல்லா இப்போ நிறைய பேர் வீட்டுல அந்த பெட்ரூம் அப்படிங்கும் பொழுது ஏதாவது திறந்து இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அதை சீல் பண்ணி வச்சிடணும். மேல கீழ சைட்ல ஏதாவது ஒரு விண்டோ அப்படிங்கறது திறக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கும், அதை சீல் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, மினிமம் 1.5 to 2 hours வரைக்கும் அந்த சில்னஸ்
0: இருக்கும்.
1: அதே மாதிரி மேம், நம்ம தேவையில்லாத நேரங்கள்ல ஃபேன் அணைக்கிறது, தேவை உள்ள சமயங்கள்ல லைட் அப்படிங்கறத போட்டுக்கிறது அப்படிங்கறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம சில்லா காத்து வரும்பொழுது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த
0: இயற்கை
1: காத்துல போய் உட்காந்து
0: இயற்கை காத்து வாங்கலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா.
1: அது ரொம்ப அளவுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறது ஹெல்ப்ஃபுல்லா கம்மியா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கு. எல்லாத்தோட நம்ம எந்தாவது ஒரு இடத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மின் விளக்கு அப்படின்னே சொல்றாங்க. நம்ம போகும்போது காலங்காத்தால மின் விளக்கு அணைக்கலன்னா நம்ம அணைக்கலாம், ஒரு எஃபர்ட் போட்டு, அது தப்பு அப்படிங்கறது கிடையாது. அதே மாதிரி இரவு நேரங்கள்ல முழுக்க மின் விளக்குகள் அப்படிங்கறது இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, கரெக்டா ஒரு சில பேர் 6 ரொம்ப பிரைட்டா இருக்கும் போதே ஆன் பண்ணுவாங்க, அது மாதிரி இல்லாம இருட்டிருச்சுன்னா 7 மணி 7:30. அப்ப மக்கள், பொதுமக்களும் கொஞ்சம் அதுல ஒரு கரம் கோர்த்து அது பண்ணறது அப்படிங்கறது நல்லது. இப்ப எங்க பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கு மேம், அந்த சுவிட்ச் ஆன் பண்ணா அந்த பகுதி ஃபுல்லா
0: வரும்.
1: காலங்காத்தால எழுந்து போகும்போது யாருமே இங்க வந்து அணைக்கல, எப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னா, நிறைய இடங்கள்ல மாநகராட்சியான இடங்கள் மத்த இடங்கள்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஒரு இடத்துல வந்து இயக்குறாங்க, ஒரு இடத்துல அணைக்கிறாங்க. சோ அந்த நபர்கள் கிட்ட கண்ட்ரோல் இருந்ததுனாவே ஹோல் அந்த ஏரியாவுக்கே அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வீட்லயும் சரி பொது இடங்களிலும் சரி விழிப்புணர்வாக செயல்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்.
0: கண்டிப்பா, நன்றி உங்க தகவலுக்கு.
1: நன்றி.
0: மீண்டும் இணையும் நேயர்களை பார்க்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
0: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: மின்சார சிக்கனமா?
0: ஆமாங்க சார்.
2: அவசியம் பேச வேண்டிய தலைப்பு மாத்த உள்ள காலகட்டங்கள்ல.
0: ஆமாங்க சார்.
2: ஏண்டா மின்சாரத்தை விட அந்த மின்சார அட்டையில குறிக்கப்படக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ஷாக் அடிக்கு.
0: ரிமோட் சொல்றீங்களா?
2: ஆமா, அதாவது வந்து அதாவது குறைக்கிறாங்கிறாங்க, ஆனா வந்து பார்த்தா அது நாளுக்கு நாள் வந்து மின்சார கட்டணம் உயர்ந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து வீடுகள்ல நம்ம வந்து ரொம்ப மின்சாரத்தை ரொம்ப சிக்கனப்படுத்தலாம், எந்தெந்த வகையில சிக்கனப்படுத்தலாமோ அந்தந்த வகையில சிக்கனப்படுத்தலாம். குறிப்பா நம்ம வீட்டு குழந்தைங்கள்ட்ட சொல்லி வைக்கணுமா, ஏன்னா வேணும் ஒரு ரூம்ல போட்டு இது பண்ணாங்கன்னா அதை அடக்காம வந்துடுறாங்க.
0: கண்டிப்பா. அது மட்டும் இல்ல சார், லைட் எத்தனை லைட் இருக்குதோ அத்தனையும் போட்டுக்கிறாங்க, அப்படியே வந்துருவாங்க.
2: ஆமா, பெரிய பையனா அதான் செய்வான், அவன்கிட்ட அடிக்கடி சொல்றது, காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் அப்படிதான் செய்வான், அவன்கிட்ட சொல்றது.
0: கண்டிப்பா. ஆமா,
2: அந்த மாதிரி தேவையான நேரங்கள்ல நம்ம மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம். ஆமா, தேவையற்ற இடங்கள்ல நம்ம கவனம் தான், நம்ம கவன சிதைவு இல்லாம கவனமோட இருந்தோம்னா மின்சாரத்தை வீடுகள்ல நிச்சயமா சேமிக்கலாம்.
0: நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டே சொல்றீங்க, சின்ன பிள்ளைங்களே என்ன பண்றாங்க, போறாங்க உள்ளார ரூமுக்கோ இல்ல ஹாலுக்கோ போறாங்கன்னா ஃபேன் எத்தனை இருக்குதோ அதையும் போட்டுக்கிறாங்க, லைட் எத்தனை இருக்குதோ அதையும் போட்டுட்டு, இல்லம்மா கரண்ட் வீணாயிடும், காசு வீணாயிடும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு புரியுற நேரத்துக்கு காசு வீணாயிடும் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் போட்டுட்டு வெளியில வந்துருவாங்க, ஞாபகம் இல்லாம. குழந்தைங்க செய்யறதும் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, சின்ன.
2: அதனால வந்து குழந்தைங்களுக்கு மெயினா நம்ம இத வந்து சொல்லி கொடுக்கணும்.
0: அதாவது
2: வந்து இப்ப பள்ளிக்கூடங்கள்லயும் பாட புத்தகங்கள்லயும் இந்த மாதிரி சிக்கனம் பத்தி எல்லாம் நிறைய இருக்கு.
0: ஆமா, வீட்டுல வந்து உபயோகிக்கிற பொருட்கள் எல்லாம் எப்படி எல்லாம் பாதுகாப்பா பயன்படுத்தணும், நமக்கு
2: அது முக்கியம். பணம் வர இருக்கக்கூடிய மழைக்காலம், அதுல வந்து மின்சாரங்களை நம்ம எப்படி கையாளணுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும்.
0: ஆமா சார், கண்டிப்பா.
2: கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு.

0: ஏன்னா இப்ப வந்து சாதாரண வீடுகள் எல்லாம் கூட இந்த ஏசி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஹீட்டா இருக்கு காலகட்டங்கள்ல, கோடை காலங்கிறது. அதனால வந்து மின்சார கட்டணமும் உயர்ந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கு. எந்த வகையில நம்ம குறைச்சு செலவிட முடியுமோ அந்த அளவுக்கு
1: குறைச்சு செலவிடலாம். நன்றி சார்,
0: வாய்ப்படுத்தி மிக்க
1: நன்றி. நன்றிங்க சார். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சேலம் மாவட்டம் வாழப்பாடியில இருந்து மணி பேசுறேங்கம்மா. காலையில டிபன் சாப்பிட்டீங்களாமா?
1: ஆ, சாப்பிட்டோம் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்?
2: ஆ, சாப்பிட்டோமா, சாப்பிட்டோமா. மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் உங்களுடைய ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கிறேன்.
1: கண்டிப்பா நல்லது சார், மகிழ்ச்சி. நம்ம நேயர்கள்லாம் கேட்கறதுதான் எங்களுடைய வெற்றியே, நம்மளுடைய வெற்றியே இல்லைங்களா? கண்டிப்பா கேளுங்க சார், கேளுங்க, எல்லா நிகழ்ச்சியும் கேளுங்க.
2: உங்களுடைய தற்போது பேசின நண்பரை வந்து கொடிகால் பாளையம் மனைவி சம்சாரம் வந்து கொஞ்சம் முறையா இருந்தாங்க அப்படின்னா மின்சாரம் சீக்கிரமா
1: இடுங்க.
2: மின்சாரம் சிக்கனம் பண்றதுக்கு சம்சாரம் இடத்துல எல்லா பிரச்சனையுமே இருக்குங்க. நம்ம வந்து முயற்சி பண்றதை விட அவங்க வந்து கொஞ்சம் கரெக்டா முன்னேற்போட இருந்தாங்க அப்படின்னா
1: கண்டிப்பாடும் இல்லைங்களா, கண்டிப்போடவும் இருந்தாங்கன்னா நல்லா செயல்படுத்திடலான்றீங்க. சரிங்க சார்.
2: ஆமா, வந்து அதான் மின்சாரமும் சம்சாரமும் ஒண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னாக்க, குடும்பத்தினுடைய சூழ்நிலை தெரிஞ்சுதான் அவங்களுடைய ஒரு சில நேரத்தெல்லாம் கண்டிஷன் பண்றது இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரேஷனுக்கு, இப்ப இருக்கிற நாகரிக மனிதர்களுக்கு வந்து அந்த கரண்ட் சிக்கனத்த பத்தி கொஞ்சம் கூட தெரியுறது இல்லைங்க. காரணம் என்னன்னாக்கா வந்து அதனுடைய கஷ்டம் நஷ்டம் தெரியல. அதே மாதிரி காசு வந்து அவங்களே சம்பாதிச்சு அவங்களே செலவு பண்ண பரவாயில்ல, பெரியவங்க சம்பாதிக்கிறாங்க, மீதி இருக்கிறவங்க செலவு பண்றாங்க. அதனால வந்து அதனுடைய வலிவர்த்தம் என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்த காசு சம்பாதிக்கிறவங்க வந்து எப்பவுமே பாருங்க மின்சாரத்துல வந்து அதிகமா உபயோகம் பண்ண மாட்டாங்க. அது தேவை என்னவோ அதை மட்டும்தான் செய்வாங்களே ஒழிய மீதி நேரத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த காசுக்கு வந்து பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்க மட்டும்தாங்க இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாளைக்கு அவங்க இப்படியே இருப்பாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பொறுப்புணர்வு வந்தது அப்படின்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடுவாங்க. அதனால வந்து இன்றைய தினத்துல வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார், நன்றி உங்க தகவலுக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம நேயர் வந்து சந்திரசேகர் அவர் பேசியிருக்கிறப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதாவது ஏசியினுடைய பயன்பாடு பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜெலாம் எப்படி வந்து நமக்கு அந்த பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருந்தார், எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணும்னு இல்லைங்களா. அது வந்து ஃப்ரிட்ஜினுடைய கதவை கூட அடிக்கடி நம்ம வந்து திறக்காமல் இருந்தோம்னு வச்சிங்களேன், சிக்கனம் அதுவுமே வந்து மின்சார சிக்கனமாக இருக்கும். அதே போல் சூடான உணவு பொருட்களெல்லாம் நம்ம உள்ளார வைப்போம் இல்லைங்களா, அதையும் தவிர்த்துட்டோம்னா நல்ல ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சு உடனே சமைச்சு அப்படியே உடனே வைக்காமல் ஆற வச்சு பொருட்களை வந்து பதப்படுத்துறதே கெடுதல் தான் உடம்புக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அப்படி சப்போஸ் சாப்பிட்றவங்களுக்காக இந்த ஒரு குறிப்பு. சூடாக அப்படியே எடுத்து வைக்காமல் ஆறி வச்சோம்னா அதுவும் ஒரு வந்து சிக்கனத்துக்கு மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நேர்களே, என்னுடன் உங்களின் மின்சார சிக்கனம் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். உங்கள் வீட்டில் கூட எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற சின்ன சின்ன தகவல்கள் கூட சொன்னிங்கன்னா நம்ம நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த நேயர் வராங்க, கேட்கலாம். ஹலோ, ஹலோ,
3: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்கள் சார்.
3: திருச்சி மாவட்டம் லால்குடியிலேருந்து
1: சொல்லுங்கள் சார்.
3: மின்சார தேவை, மின்சாரம் உற்பத்தி பண்ணுற இடங்கள்லையும் அது நம்ம
1: நடந்துட்டு தான் இருக்குது.
3: இப்போ நம்ம வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்ம மிச்சம் பண்றதுக்கு உண்டான முயற்சி. காரணம் அந்த மின் உற்பத்தியோட அந்த கணக்கு இருக்கு பாருங்க, செலவின கணக்கு, அது குறிப்பிட்ட எல்லை வரலும் ஒரு பணம், குறிப்பிட்ட எல்லை
1: யூனிட் மாறுபடும் இல்லைங்களா.
3: ஆமா, அப்படி வர்றதுனால கண்டிப்பா பார்த்து செயல்படலாம். அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த இத்தனை அந்த யூனிட் ஓடுறது எவ்வளவு இருக்கு, நம்ம அதுக்கப்புறம் எப்படி பயன்

0: கொஞ்சம் மிச்சம் தான், அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அது பொருளாதார சேமிப்பு, குடும்பத்துக்கு பண சேமிப்புங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. இதை தாண்டி இப்ப இப்ப இதுல கணக்கெடுக்கிற கணம்லாம் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு தான் அந்த மின்சார சேமிப்புங்கிறது. எங்க அதிகமா செலவாகுங்கிறத கணக்கெடுத்து பார்த்தோம்னா அது செலவிடம் செலவினம் கூட பணம் கூடாது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம விரயமாக்க கூடாது. அப்படி பார்த்தா இன்னி காலகட்டத்துல சில குடிநீர் சொல்லிட்டு எல்லாம் எங்க பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களுக்கும் குடிநீர் விநியோகம் பண்றாங்க. பஞ்சாயத்து எல்லைக்கு உள்பட்ட நிலையில இருக்கிறது. பழைய காலத்துல எல்லாம் ஓவர் டேங்க் கட்டி ஓவர் டேங்க்ல குறிப்பிட்ட தண்ணீரை ஏற்றி செலவு பண்ணுவாங்க. அந்த ஓவர் டேங்க்ல தண்ணி இல்லைன்னாக்கா நீர்த்தேக்க தொட்டில இருந்து தண்ணி இல்லைனாக்கா மறுபடியும் போய் அந்த மோட்டாரை போட்டு நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணி ஏற்றி செலவு பண்ணுவாங்க. இப்ப என்ன நடைமுறைக்கு வந்திருக்குன்னா அந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு கட்டுறதுக்கான இடம் போக்குவரத்து அதோட செலவினத்தெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்காக இந்த எங்க நீர்குழாய் எழுக்கிறாங்களோ அங்கிருந்து அதோட மின் கனெக்ஷனை குழாய்க்கு போற மாதிரி கொடுத்துட்டாங்க எல்லாரும்
1: வீட்டுக்கும்.
0: அப்ப எங்கேயாவது ஆழ்குழாய் சுவிட்சு போட்டோம்னா அந்த நீர் வந்து நீர் தொட்டிக்கு போகணுங்கிற அவசியம் எங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு போகும். வந்துடும். அப்போ நம்ம வீட்டுல தண்ணீர் தண்ணீர் கஷ்டம் இல்லாம இருக்கும். எந்த நேரமும் 20-40 தண்ணீர் வரும். என்னடா விஷயம் பார்த்தா நீர் மிச்சமும் அதுல இல்லாம போகுது, செலவாகுது. அந்த மின்சாரத்தையும் நிறுத்துறது கிடையாது. இதை யார் பெயர் தூக்கி ஆய்வு பண்றது?
1: சரி சரி,
0: இதுல எவ்வளவு மின்சாரங்கள் விரயமாகிறது, எவ்வளவு நீர் விரயமாகிறது? நாங்க இதெல்லாம் எங்க பகுதியில கேட்டு இருக்கு என்னன்னாக்கா அதுக்குன்னு ஒரு மேன் ஒரு ஏதோ ஒரு பேர் போட்டு போட்டிருப்பாங்களாம். அந்த வேலைக்கு ஆள் போடலைங்க நாங்க, அதுக்காக நாங்க என்ன மரம் கிளையெல்லாம் படக்கூடாதுல மரம் வைக்காதீங்கன்னு சொல்லி ஒரு ஆணை போடுறாங்க. நகர்ப்புறத்துல இருக்கிற எல்லா மரங்களும் மின் அழுத்தத்தை தொடர மாதிரிதான் மரம் வச்சிருக்கிறாங்க. அப்போ மரத்தோட வளர்ச்சி வந்து போலன்னா அதை வெட்டி வெட்டி விடணும். அது மாசம் ஒரு தடவையோ மின் நிறுத்தி வெட்டி
1: விடுவாங்க.
0: இந்த பச்சை மரம் வந்து அந்த மின்
1: தொட்டுக்கிட்டு
0: தொட உயர் மின் அழுத்தத்தில இருந்து அந்த மின் விநியோகம் விரயம் ஆயிட்டு தான் இருக்கும்.
1: இதோட
0: கணக்களவை நீங்க எப்படி இதுக்கு மேல எங்கேயாவது இந்த மாதிரி நீர்க்குழாய் சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்கும் மேல நம்ம திருமண நிகழ்வு நடத்துறோம் பாருங்க ஆடம்பரமா. அதற்காக மோட்டார் வச்சு முந்தியெல்லாம் வந்து கட்சி கூட்டங்கள் நடத்தும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்க வீட்டுல இருந்து அந்த கரண்ட் எடுத்துப்பாங்க. அது சில சட்டங்கள் போட்டு நீங்க வந்து ஜென்ரேட்டர் வச்சுதான் அந்த மிஷின் அந்த கட்சியை நடத்தணும்னு சொன்னதுனால சில மாற்றங்கள் வந்திருக்கு. அது முடியாம கரண்ட் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேக் விக்கிற கடை, பிஸ்கட் விக்கிற கடை, நகை கடைக்குள்ள எரிக்கக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க, அதோட செலவினத்தை நம்ம கணக்கிலே கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த திருமண மண்டபத்துல இன்னைக்கு 2 மணிக்கு நம்ம மண்டபம் மண்டபம் திறந்த கையோட ரீடிங்க குறிச்சுட்டு எல்லாம்
1: நிப்பாடுறதும்
0: ஒரு நேரம் லைட்ட போட்டு வைக்கிறதும் அதுல இருந்து ஒரு சிறிதளவு தான்.
1: சரி சரி,
0: இதெல்லாம் பெரும்பங்கு நம்மளுக்கு அந்த மின்சார சேவை இல்லாம போகுது.
1: சரி சரிங்க சார்,
0: செயல்பட்டு செஞ்சோம்னு சொன்னோம்னா இந்த மின்சார தேவை நம்மளுக்கு தேவைப்படும், அதோட மிச்சம் நம்மளுக்கு தேவைப்படும், அதோட ஆற்றல நம்ம பின்னாடி வரவங்களுக்கு விட்டுட்டு
1: போலாம்.
0: விஷயமான தலைப்பு நிகழ்ச்சினால சொன்னேங்கிறதுக்கு சொல்லி விடைபெற்று
1: நன்றி. நன்றி சார், உங்க தகவலுக்கு அருமையான தகவல் சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், ஹலோ. வாழ்த்துக்கள். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது
1: நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் சார்.
2: சையத் விழுப்புரம்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது நான் வந்து மின் வாரிய அலுவலகத்துல படிப்பு உதவி மின் பிள்ளையாளர் பணியாற்றியதால இந்த இலக்கத்தை கொடுக்கணுமா?
1: கொடுங்க சார், கண்டிப்பா.
2: எந்த காரணத்து முன்னிட்டு நீங்க மின்

0: 아, 이거 쉽게는 벌써 무리야.
1: 응.
0: 다른 놈인데, 발에 밑에를 밑에나 아주 발랄래. 이뻐, 부디에 밑밑으로인데, 사다 놈은 우리 인디게트를 깨 밑밑으로. 한다도 없고 파양바르는데, 이럴까?
1: 아.
0: 나는 옛날에 시켜놓고 봤잖아,
1: 어, 어.
0: 옛날에 근데 니가 옛날에 말해서 봤나, 아다 마티에 먹기로 무디에 무디하다 가르노.
1: 어허, 아.
0: 니트 우까 아마 이쁜글래. 오버 위티에 온데 제로 왔었지,
1: 아,
0: 룸래. 빠클 내렸다래.
1: 아.
0: மாலை 6 மணிக்கு மேல 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மின் விளக்கு தேவையோ, ஃபேக்டரியா, சிக்ஸ்டியா, எல்சிடியா, எல்இடியா, அதை கனெக்ட் பண்ணி நீங்க உங்க அறைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கீங்க. ரெண்டாவது, நாம வந்து ஏசியை ஆன் பண்றோம், தொலைக்காட்சியை ஆன் பண்றோம், ரேடியோவை ஆன் பண்றோம். அதை ஆன் பண்ணிட்டு அப்படியே வந்து ரிமோட் கண்ட்ரோலாவே நம்ம ஆஃப்
1: பண்ணிடுறோம். அதுதான் செய்யக்கூடாது,
0: அதுதான் தவறு. அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணாலும் அந்த மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏசியாவதாகட்டும், டிவியை, தொலைக்காட்சி, அதுவே ஓடும். அப்படிதான் எத்தனை வருஷம் எரியுது. இது வந்து மின்சிக்கிறமா, இது எத்தனை பேருக்கு தெரியாத உண்டு. இன்னொரு விஷயமா சொல்றேன்,
1: சொல்லுங்க சார்.
0: வீட்டுக்குள்ள மட்டும் இந்த லாஸ் கிடையாது, லைன் லாஸ் சொல்லுவாங்க. லைன் லாஸ்னா எல்சிலையும் உண்டு, லோ வோல்டேஜ்லயும் உண்டு, ஹை வோல்டேஜ்லயும் உண்டு, டவர் லைன்லயும் உண்டு. அது பகல் நேரத்துல தெரியாது. அந்த லைன் லாஸ்ன்றது எப்படின்னா, மின்மாற்றி பக்கத்துல அல்லது கம்பத்தினுடைய அந்த 4 பகுதிகளை வர இடத்துல மின்மினிப்பா அந்த லைட் எரியும், அந்த லைன்ல எரியும். அது வந்து கொரோனான்வாங்க, லைன் லாஸ் வாங்க, மின் அதுல பாதிக்கப்படும். அந்த லைன் லாஸ் சொல்லும் போது அதுலயே இன்னும் டவர் லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா மின் எரிகிறது. அது வந்து எப்படி செய்யணும்னா, மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்குன்னு பராமரிப்புக்குன்னு அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்கதான் அதை ஏறி அதை வந்து அந்த கை மூங்கில் கை அதுல வந்து முனையில வந்து காப்பர் இதை வச்சிருப்பாங்க. அவங்க ஏமா, அவங்க ஏறிதான் அதுதான் வந்து அவங்களால தான்
1: முடியும்.
0: எங்களை மாதிரி ஸ்டாஃப்லாம் தெரியாது,
1: தெரியாது.
0: அதுக்குன்னு தனி இது இருக்கு,
1: லைன்மேன் சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த மாதிரி.
0: ஆமா, அது அதுக்குன்னு ஒரு தனி இது இருக்குமா. இந்த லைன்ஸ்ல ஒரு பகுதி பல விதமான கொடர் இருக்குமா, அது இந்தியா மட்டும் கிடையாது,
1: விவரம் தெரியுது.
0: வீட்டுல கூட நம்ம வந்து இது பண்ணும்போது ஏந்து வந்துடுறோம், அந்த ஒரு நிமிஷம் வரும்போது கூட வீட்டுல அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா பல விதத்துல சிக்கனம் பண்ணலாம்.
1: சரிங்க சார்,
0: நம்ம கையில சுவிட்ச் வச்சுமே நீயே வெளியில தெரியுங்க.
1: சரிங்க சார், நன்றி சார், நன்றி உங்க தகவலுக்கு. ஹலோ,
2: ஓம் சக்தி.
1: ஹலோ சார்,
2: வணக்கம்.
1: வணக்கம் சார்,
2: ரெண்டு மாறு முந்துகிருஷ்ணன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார.
2: அதாவது சிக்கனான்றது ஒவ்வொரு மணிலும் கடைப்பிடிக்கணும் சார்.
1: சொல்லுங்க சார்.
2: எல்லாருமே அதாவது தேவையில்லாத லைட் எரியக்கூடாது, ஃபேன் ஓடக்கூடாது, அதாவது சிம்பிளான விஷயம். அடுத்தது இந்த குண்டு பல்ப் போடுறாங்கல்ல, குண்டு பல்ப் போடக்கூடாது.
1: ஆமாங்க சார்.
2: எல்இடி, எல்இடி பண்ண மொதல் சீ எந்த பஸ் சீ பண்ணலாம், எல்இடி வந்துருச்சிங்க, அதை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த நீர் தம்பி சொன்னார்ல, இவர் இவர் இந்த லால்குடி கேட்டு அவர்
1: சொன்ன
2: பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் வால் டேங்க் பெருசாக பெரிய டேங்க் இருக்குது, இருக்குள்ளயே அங்கங்க ஒரு டேங்க் போட்டாங்க, மினி டேங்க் போட்டாங்க. எங்க எங்க ஊர் ஒரு தெரு, ஒரு தெரு 3 டேங்க் போட்டாங்க, மினி டேங்க். எதுவுமே சாப்பிடலைங்க, சும்மா வேஸ்ட்டுங்க. எங்க ஊர்ல பக்கத்து எல்லா ஊர்லயும் போட்டாங்க, எல்லா ஊர்லயும் போட்ட மினி டேங்க் போட வேஸ்ட். நான் போடும் போது சாப்பாடு எழுதுனேன், ஏன் டேங்க் கட்டுறீங்க, தேவையில்லை. அதாவது கணக்கெடுத்து

0: கணக்கு போட்டு போட்டு காசு இதுக்காக போட்டு எவ்வளவு காசு வச்சுட்டீங்களா? ஆமா அதாவது இருக்கிற டேங்க் ஒழுங்கா கட்ட அது ஒழுங்கா பராமரிச்சா போனோம். ரெண்டாவது தண்ணி பிடிக்கிறவங்க அழகா தண்ணி பிடிச்சி தண்ணி மூடுறேங்க, தண்ணி மூடுற வேலையே கிடையாது, நம்ம ஆடு போயின்னு
1: இருக்கும்.
0: கம்பெனில வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 hour சப்ளை மீட்டர் கூடாது செஞ்சா பயங்கர கூடை எல்லாம் சோறுன்றாங்க.
1: புரியலங்க சார், பயங்கர
0: அப்படிதான்
1: நன்றி சார் உங்க தகவலுக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு
1: சொல்லுங்க சார்.
2: குளிர்சாதன பெட்டிகளை மேடம், நம்ம சோர்ட்ட அணைச்சி வைக்காத கொஞ்சம் ஒரு 2 feet இடைவெளி விட்டு வச்சா நல்லா இருக்கும் மேடம். மின் அதுல இழுக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும், அதனால நம்ம இடைவெளி விட்டு வைக்கணும் மேடம்.
1: குளிர்சாதன பெட்டியை சொல்றீங்களா சார்?
2: ஆமாங்க மேடம். சோர்ட்ட அணைச்சி மேல வைக்க கூடாது மேடம்.
1: ஓ, செவுத்து அணைச்சி மேல வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்காம
2: வைக்க கூடாது மேடம்.
1: ஆங்கிள் கொடுத்து
2: நம்ம தேவையற்ற நிலைக்கு நம்ம குடிநீர் தொட்டியில நம்ம தண்ணீர் ஏற்றுக்கொள்ள மேடம். ஒரு மணி மேரே இப்ப செட் பண்ணிக்கிறாங்க மேடம். அந்த மணி அடிக்கிறவங்க வைக்கிறாங்க இல்லாதவங்க, நம்ம அந்த ஒரு 10 minutes உள்ள தண்ணி ஏறும், ஒரு 1 liter ஏறும். குறிய நேரத்துல நம்ம அந்த கால நம்ம அட்டவணைப்படுத்தி வச்சுக்கோங்க மேடம்.
1: கண்டிப்பா சார்.
2: அது மாதிரி தெரிஞ்சா நம்ம குடிநீர் சேமிப்பும் இருக்கும், மின் சிக்கனமும் இதா இருக்கும் மேடம். அப்படியே ஓடிக்கினா தண்ணீர் விரையமா ஆகும் மேடம்.
1: ஆமா ஆமா.
2: அப்புறம் சமையல் செய்யக்கூட மேடம், இந்த மின்சாதனை அந்த அடுப்புல வச்சு வச்சுட்டு அவங்க மாட்டு சிலவங்க கதை பேசி நிக்கிறாங்க, அப்படி எரிஞ்சு அந்த பாலெல்லாம் வழிஞ்சு சமையல் ஏதாவது சாதலாம் விரயமா ஆகுது மேடம். அது மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது, கவனமா இருக்கணும் மேடம்.
1: சரி சரிங்க சார்.
2: நம்ம எல்இடி பல்ப் போட்டா நல்லா இருக்கும் மேடம். நம்ம மின்சாதனை சேமிக்கிட்டு ISA உள்ள தர சான்று உள்ள மின்சாதனங்களை போட்டு
1: கண்டிப்பா சார், அதாவது கவர்மெண்ட்னுடைய அங்கீகாரம் பெற்றதா நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இல்லைங்களா.
2: இது போன்ற நம்ம பொருட்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சா நம்ம மின்சாதனத்தை நம்ம சிக்கனமா பயன்படுத்தலாம் மேடம்.
1: அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னது
2: தாழ்மையான கருத்துங்க.
1: நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு விஷயம் கூட சார், அதாவது ஏசி ரூம்ல வந்து இரும்பு சம்பந்தமான அலமாரியோ இல்ல கட்டிலோ இருந்தா கூட
2: அதுவும் வைக்க கூடாது.
1: வைக்க கூடாது.
2: கவனத்துல எடுத்து சொல்றீங்க மேடம், இத நீங்க வலியுறுத்தணும் எதிர்பார்த்தணும் மேடம்.
1: அது அது அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்றப்ப ஞாபகத்துக்கு வந்தது, மறந்துட்டேன் இப்ப நான் அந்த கருத்தை. அதான் அதான் அந்த மாதிரி
2: நான்
1: கண்டிப்பா நினைவுபடுத்துறேன் சார், நினைவுபடுத்தி சொல்றேன் நான் கண்டிப்பா. அந்த மாதிரி
2: மட்டும் இல்லாம தேவையற்ற நிலையில வந்து இந்த மின் விசிறிகளை இயங்கி கொண்டு இருக்கிறா, நம்ம வந்து அதை அணைச்சி விட்டுட்டு வந்து நம்ம செஞ்சா எந்த வேலையும் நல்லா இருக்கும் மேடம். அது அரசு சம்பந்தமான இடத்துல தான் மேடம் அது அதிகமா இயங்குறாங்க மேடம். அந்த தவறுகளை
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: சாதனை இப்ப கூட ஒரு 6 minutes முன்னாடி மேடம் மின் சாதனை அந்த கரண்ட் பில் கட்டத்துக்கு போயிருந்தேன் மேடம். அந்த ஆபீசர் வந்து அந்த பில் கலெக்டர் ஆபீசர் வந்து போட்டு இன்னொரு ஆபீசர்கிட்ட பேசுறேன், அந்த மின் விசிறை இயங்கிக்கினே இருக்குது மேடம். அதை நம்ம சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தமா இருக்க, நீங்களா கட்ட போறேன் அதான்ற மாதிரி. ஏதோ கவர்மெண்ட் நம்ம வரி பணம் தான் மேடம் முக்கியமாக செலவாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க.
2: இது எல்லாருமே அது மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு மேடம். சிக்கனமா இருந்தா நல்லா இருக்கு மேடம்.
1: கண்டிப்பா சார் கண்டிப்பா.
2: இதான் என்னுடைய கருத்து, தாழ்மான கருத்துங்க.
1: நல்ல கருத்துக்கு சார், அருமையான.
2: இன்னொரு கருத்துங்க மேடம்
1: சொல்லுங்க சார்.
2: நம்ம மின்பாதை செல்ல இடத்துல மரங்களை வைக்க கூடாது மேடம் பொதுவாகவே.
1: நீங்க பேசிட்டு இருக்கும் போதே இடையில சொன்னா சரி உங்க கருத்து தடைபட்டுருமே நினைச்சேன். என்னுடைய கருத்தை ஒன்னு சொல்லிட்டேன், இன்னும் 2
2: இருக்கு.
1: கண்டிப்பா சொல்றேன் சார், சொல்றேன் கண்டிப்பா.
2: நன்றி
1: நன்றி சார், நன்றி.

0: ஹலோ,
1: வணக்கம்மா.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா.
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க உங்க கருத்தை.
1: அதாவது பணத்தை நம்ம மதிச்சோம்னாவே எல்லாத்தையுமே மதிப்போங்கம்மா. இப்ப பண மதிப்பு ரொம்ப குறைச்சலா போயிருச்சு. பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறது காசுதான். சரி, 1000 ரூபாய் வந்துச்சா கரண்ட் பில்லு பரவாயில்ல, 2000 வந்துச்சா என்ன சம்பாத்தியங்கள் அதிகமாயிருச்சு, இப்ப பொருளாதாரம் அதிகமாயிருச்சு.
0: ஆமா,
1: அப்ப வந்து பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டம். எப்படின்னா அவ்வளோ தொழில் பண்ணுவாங்க, சொந்த தொழில். அதுல ஒரு 3 மாசத்துக்கு வேலை இருக்கும். குறிப்பா உதாரணத்துக்கு நகை தொழில்கள்லாம் அந்த ஊர் தனியாரத்துலதான் நகையெல்லாம் வரும் எங்க வீட்டுகள்ல எல்லாம். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால பண தேவைகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. பணத்தை வந்து எதுல எதுலாம் சிக்கனப்படுத்தலாம் அப்படிங்கிறப்ப, அப்ப அந்த கனிம வளத்தையுமே சிக்கனப்படுத்தினாங்க. காத்துல உள்ள ஊரா எப்படின்னா கரண்ட் அப்படியே போக காத்தாடிய போடாத, காத்தாடிய போட்டீங்கன்னா காசு செலவழி செஞ்சின்னு தெரிஞ்சிருவாங்க. ஓடுறது காத்தாடி இல்ல, காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன வீடுகள் தான் இருந்துச்சுங்கம்மா அந்த காலத்துல எல்லாம். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்காது, ஆனா நிறைய பேர் இருப்பாங்க அந்த வீட்டுல. சின்ன வீடா இருக்கும், அதுக்கு வந்து முத்தவெளி அதிகமா இருக்கும். அந்த முத்தவெளியில வந்து காத்து நல்லா கிடைக்கக்கூடிய வகையில வீடு கட்டி இருப்பாங்க அந்த காலத்துல. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த காத்தாடிக்கு ரொம்ப வேலை இருக்காது. வேலைகள் முடிச்சுட்டாங்கன்னா சமையல் அறையெல்லாம் காத்தாடி எல்லாம் வைக்கிறது இல்ல அந்த காலத்துல.

0: எதுல எதுலாம் சிக்கனப்படுத்தலாம் அப்படிங்கிறப்ப அப்ப அந்த கனிம வளத்தையுமே சிக்கனப்படுத்தினாங்க. இந்த காலத்துல உள்ள ஒவ்வொரு எப்படின்னா கரண்ட் அப்படியே போக காத்தாடிய போடாத காத்தாடிய போட்டீங்கன்னா காசு செலவழி அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஓடுறது காத்தாடி இல்ல காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன வீடுகள் தான் இருந்துச்சுங்கம்மா அந்த காலத்துல எல்லாம். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்காது, ஆனா நிறைய பேர் இருப்பாங்க அந்த வீட்டுல. சின்ன வீடா இருக்கும், அதுக்கு வந்து முத்தவெளி அதிகமா இருக்கும். அந்த முத்தவெளியில வந்து காத்து நல்லா கிடைக்கக்கூடிய வகையில வீடு கட்டி இருப்பாங்க அதிகாலத்துல. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த காத்தாடிக்கு ரொம்ப வேலை இருக்காது. வேலைகள் முடிச்சுட்டாங்கன்னா சமையலறையெல்லாம் காத்தாடி எல்லாம் வைக்கிறது இல்ல அந்த காலத்துல. அதுவும் காத்தோட்டமா தான் இருக்கும். கொள்ளையில காத்து வரும், அந்த ஜிலு ஜிலுன்னு அந்த இது மரத்துகளை வச்சிருப்பாங்க கொள்ள பக்கம். அதுல இருந்து காத்து வர்றதுனால காத்தாடி எல்லாம் போடுறது இல்ல. லைட்டு வெளிச்சமா இருக்கும் வீடு, தள்ளி தள்ளித்தான வீடு கட்டுவாங்க, நெருக்கமா இருக்காது இல்ல வீடு. அப்போ காது லைட்டுங்களுக்கு பேச்சு பேச்சே கிடையாது. அதே மாதிரி வேலை முடிச்சுட்டாலும் முத்தத்துக்கு
1: வந்துருவாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க,
0: மரத்தடியில உட்காந்துருவாங்க. அப்போ அந்த காத்தாடிங்கிறது
1: தேவை அவசியமா இல்ல.
0: ஆமா, எனக்கு கல்யாணம் திருமணம் முடிச்சு வர்றது வரைக்கும் நாங்க காத்தாடி காத்தே பட்டது இல்ல எங்க உடம்புல.
1: ஆரோக்கியமான உடல் உங்க உடல்.
0: மண் குடிச்சதுதான், சிமிலி விளக்கு தான். அது என்ன மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்திக்கிருவாங்க ரேஷன்ல போகுற
1: மண்ணெண்ணெய். ஃபேன் காத்து நம்ம வாங்குறப்போ நம்ம உடல் வலியே வரும் பாருங்க இல்லைங்களா, உடல்லாம் வலிக்கும். ஏன்னா அது சூடு இல்லைங்களா, அந்த ஹீட்டுனால நமக்கு உடம்புலாம் வலிக்கும், ரத்தமும் சுண்டும், ரத்தமும் சுண்டும். நம்ம துணியை காய நைட்ல கூட ஃபேன் காத்துலயோ இல்லை பகல்ல ஃபேன் காத்துல துணியை காய வச்சு போட்டோம்னு வச்சு ஈர துணி எடுத்துரும் இல்லைங்களா, அப்ப நம்ம உடல்ல எவ்வளவு ரத்தத்தெல்லாம் உரியுது நம்மளுடைய சத்துக்கள் எல்லாம்.
0: பெரிய வீடுகள் அதுல ஆளே இல்ல, இருளடைந்து போய் கிடக்கு அந்த வீடுகள்லாம். என்னன்னா மயன் மகள்லாம் அமெரிக்கா
1: லண்டன்
0: போயிடுறாங்க பிள்ளைங்க. அப்ப அம்மாவும் அப்பாவும் தான் பெரிய வீடு கடல் மாதிரி. அதுல எல்லா பக்கமுமே லைட் போட்டுக்கிறாங்க, ஏசியை போட்டுக்கிறாங்க. அது குப்பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ள ஏசிக்குள்ள அந்த மனம் புழுங்கி போன மனசுல வாழும் போது என்ன இருக்கு இந்த உலகத்துல? எல்லா சந்தோஷத்தையும் இழந்துடுறாங்க. காசு பணம் மட்டும் இல்ல, எல்லா சந்தோஷத்தையுமே இழந்து அந்த மின்சாரத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எந்திரத்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குறையணும்னா நம்மளுக்கு தேவையான வீடுகளை கட்டமைக்கணும், வெளிச்சம் வர்ற மாதிரி வீடுகளை கட்டமைக்கணும், காற்றோட்டமா நல்ல மரக செடிகளை கொள்ளப்பகரத்திலேயே முன்னாடியே வைக்கணும். அதுல இருந்து விடுபட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து வெளியே கதவையே திறக்கிறதே இல்லையே இப்பவெல்லாம் பாத்தீங்களா யார் வீட்லயாவது? ஏன்னா அந்த விசேஷ காலங்களுக்கு மட்டும்தான் கதவை திறக்கிறாங்க, கதை திறந்து வைக்கிறாங்க நிலக்கதவை. மற்ற நேரங்கள்லாம் கூட்டி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம உடலையும் பாதிக்கும், மின்சாரத்தையும் பாதிக்கும், கனிம வளங்களையும் ரொம்ப சோதிக்கும். அதனால நம்ம வந்து வெளி காத்துக்கு வாசிக்கிற எப்படித்தான் நம்ம இருந்தாலுமே வெளியில நம்ம கொஞ்ச நேரம் கதவை பூட்டிட்டு வாங்க, வெளியில போய் அப்படி சுத்திட்டு வருவோம்னா ஒரு கோயிலுக்கு 2 மணி நேரம் போனா அந்த கரண்ட் மிச்சமாகும். அப்புறம் எல்லா ஊர்களுக்கு போகும்போது ஒரு சின்ன கல்பு மட்டும் எரியற மாதிரி போட்டுட்டு நமக்கு ஊர்களுக்கு போகணும். எல்லாமே அமத்திட்டமான்னு பாக்கணும். கேஸ சிக்கனமாப்படுத்தணும். ஒரு காய்கறி ஒரு குழம்பு வச்சு இந்த பச்சையா பண்ற உணவுகள் எல்லாம் பண்ணிக்கிறலாம். இந்த பாட்டு பேரெல்லாம் முளைக்க வச்சு தக்காளி வெங்காயத்தை எலுமிச்சம்பழ புழிஞ்சு விட்டா சூப்பரா இருக்கும், நல்ல சுவையா இருக்கும். அதெல்லாம்
1: அதாவது நெருப்பில்லா உணவுகள் அப்படின்ற மாதிரி.
0: அந்த மாதிரி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிற வேண்டியதுதான். தேங்காய் கொஞ்சம் திருவி, கேரட்டை கொஞ்சம் திருவி, பீட்ரூட் கொஞ்சம் திருவி, அதுல அந்த சாசி பயிறு முளைச்சி
1: வச்சு தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காய் கூட போட்டுக்கலாம்,
0: நல்லா இருக்கும், சுவையா இருக்கும்.
1: அப்படி இல்லைன்னா தயிர்லாம் கூட ஊத்தி அதுல மல்லாட்ட பருப்புலாம் கூட பச்சையோ இல்ல வறுத்த மணிலா பருப்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட போட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் என்னென்ன காய்கறி பச்சையாக சாப்பிட முடியுமோ அதெல்லாம் போட்டு கூட ஒரு மாதிரி அந்த சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லைங்களா, தயிர் பச்சடி
0: மாதிரி. நம்ம துணிமணிகளை நம்ம துவைக்கணும், வாஷிங் மிஷின் தேவையில்லை. துணிமணிகளை என்னைக்கு நம்ம துவைக்க கை குலுக்காம இருக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே கால்வழி கைவழி
1: எல்லா வழியும் வந்துச்சு. ஆமா, இன்னொரு விஷயமும் பார்க்கணும். அப்படி சப்போஸ் யாராவது வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறாங்கன்னா முழு அளவு துணிகள் சேர்ந்த பிறகுதான் துவைக்கணுமா, அது வந்து ஒரு சிக்கனம் இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுக்காம எவ்வளோ அதனுடைய கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்தோம்னா நமக்கு மின்சார சிக்கனமும் வரும் இல்லைங்களா?
0: வாஷிங் மிஷின்ல வந்து மூணு வகை தீமை இருக்கு. ஓசன் படலத்துல, இப்ப ஓசன் படலத்துல ஓட்டையே வந்து அதுக்கு

0: அது போய் சூடு போய் அது போய் ஏத்துது. அது மட்டும் இல்ல, அதுக்குள்ள வந்து இன்னொரு தீமை என்னன்னா நம்ம உடம்ப பாதிக்குது. அதுல பொத்தினி
1: மணி போடுறது உடல் உழைப்பு குறையுது.
0: நீர் வளத்தை அதிகமா எடுத்துக்கிறது, ஏன்னா நீர் தான் இன்னைக்கு உலக போர் வழக்கம்னா நீர் தான் சொல்லுவாங்க. அந்த நீரை வந்து நம்ம துணிமணி துவைக்கும் போது ஒரு வாடி தண்ணியில துவப்போம், ஒரு வாடி தண்ணியில கல அலசுவோம். இது 10 குடம் தண்ணி ஊத்துவாங்களாம்.
1: இல்ல நீங்க அதான் அந்த விஷயம் மிஷின் எப்படின்னு தெரியல, ஆனா வாஷிங் மிஷின்ல தண்ணி வந்து கம்மியாவும் துவைக்கிற மாதிரியான வாஷிங் மிஷினும் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி பயன்பாட்டையும் நம்ம படுத்தினாலும் கம்மியா தண்ணியை சிக்கனப்படுத்தலாம். அப்படி இருக்கு, ஆனா உடல் உழைப்பு போயிடும் இல்லைங்களா.
0: சரி, அதை என்னென்ன வடிவமைக்க முடியுமோ அதை வடிவமைச்சு என்ன தீமையோ அதை விளக்கி நன்மையோ. ஏசிலேயே இருக்கவே கூடாது, ஏசில இருந்தா ஏற்க வேர்க்கவே செய்யாது. ஏற்காததுனாலதான் இப்ப பல விளைவுகள், இன்னைக்கு கணையத்துல கல்லு, பித்தப்பையில கல்லு, மூளையில கட்டி, கேன்சர் பிறப்பிச்சனை, கிட்னி பாதிப்பு ஏன் வருது? அம்புட்டுமே உடல் உழைப்பு இல்லாம இந்த வேர்வை வெளியேறாம கழிவுகள் வெளியேறணும். கழிவுகள் வந்து 9 ஓட்டைகள் எதுக்கு இறைவன் கொடுத்திருக்காருன்னா கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு எந்த கழிவுகளும் வெளியேறது கிடையாது.
1: உண்மை, நீங்க சொல்ற விஷயம் உண்மை, 100க்கு 100 உண்மைதான். ஆனா வந்து இப்ப இந்த காலகட்டத்துல வெப்பம் அதிகமா இருக்கிற நேரத்துல வந்து ஏசி இல்லாம தூங்க, வீட்டுல வந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு தூங்கவே முடியல இல்லைங்களா. நம்ம கதவை திறந்தாலும் ஜன்னலை திறந்தாலும் கொசு மயமா வர ஆயிடுது இல்லைங்களா. அந்த கொசுல சுத்தமா வலை போட்டுக்கணும்ன்றீங்க.
0: எங்க வீட்டுல பொடிசா வலை போட்டிருக்கோம். சாயங்காலம் ஆகவும் கதவை, நிலக்கதவை சாத்தி
1: சாத்திட்டு
0: கொசுக்கள் வர்ற
1: வராது. அந்த நேரம் அந்த 7 மணி வரைக்கும் வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வராது,
0: 8 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் திறந்து வச்சுக்கிறோமா. அப்புறம் கதவை போட்டினாலுமே நாங்க ஜன்னல்களை பூராமே திறந்து வச்சுக்கிறோம். அதாவது தட்ப வெட்பத்தை நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்குவத்தையும் உடல் பக்குவத்தையும் அடைஞ்சாதான் நம்ம எங்கேயும் போய் படுக்க முடியும். நம்ம வீட்டுல மட்டும் தூங்க முடியுது, வெளியில போனா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, வேற ஊர்களுக்கு போனா அங்க ஏசி இல்ல அப்படின்னு நிறைய பேர்
1: போக மாட்டாங்க. இப்ப எல்லாம் ஊருக்கு எல்லாம் போறது பெட் இல்லாம ஏசி இல்லாம தூங்க முடியலன்ற மாதிரி ஆயிடுச்சு.
0: அதனால எல்லாத்தையுமே நம்ம தட்ப வெட்பத்தை நம்ம வடிவமைச்சு நம்ம உடம்பு ஏத்துக்கிட்டா தான் எங்க போனாலும் நம்ம தூங்கலாம், எங்க போனாலும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம வாழ முடியும். நன்றிங்க அம்மா.
1: நன்றி, நன்றிங்க, ரொம்ப நல்ல அருமையான தகவல். ஹலோ,
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: முருகன், இளமாங்கலம்.
1: சொல்லுங்க சார்.
2: தலைப்பு மேடம்,
1: அதாவது மின்சார மின்சார சிக்கனம் சார்.
2: மின்சார சிக்கனம், அனாவசியமா வீட்டுங்கள வந்து ஆள் இருக்கும் போது ஃபேன் சுவிட்ச் போடணும், டிவி சுவிட்ச் போடணும், லைட் சுவிட்ச் போடணும். தேவையில்லாத போது சுவிட்சுங்களை நிறுத்திட்டு நாம நிறுத்திட்டு வரணும். எங்க வீட்டுல அதே போலதான் மேடம்.
1: அதாவது அறைகளை விட்டு, வீட்டை விட்டு வெளியே வரும்போது சுவிட்சு, ஃபேன் சுவிட்சு, லைட் சுவிட்சு எல்லாத்தையும் நிறுத்திட்டு வரணும். நல்ல கருத்து. சொல்லுங்க சார்.
2: ஆமாங்க மேடம், அது மாதிரி எங்க வீட்டுல என்னைக்கு ஆள் இல்லாத இருக்கு மேடம். நான் இதுக்காக வந்து அவங்கள பேசுவேன் நான். ஏன், நீங்க ஆள் இருக்கும் போது ஃபேன் போட்டுக்க வேண்டியதானே, வீட்டை விட்டு வெளியே வரீங்க இல்ல, அவங்க வந்து எவ்வளவு ஆள் இல்லாத ஃபேன் ஓடுது, அது நிறுத்திட்டு வந்து வர வேண்டியதான. மின்சாரம் நம்மளுக்கு எவ்வளவு ஃபேனா நம்ம மிச்சம் பண்றோம், கரண்ட் மிச்சம் பண்றோமோ நம்மளுக்கு கரண்ட் பில் கம்மி ஆகும்
1: கண்டிப்பா
2: அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் மேடம். அபுசாரி சொன்ன மாதிரி நம்ம கரண்ட் ஆபீஸ்க்கு போனா அங்க பில் கலெக்டர் வந்து பேன அனாசமா இயக்க வச்சுருக்காரு, ஆள் இல்லாத போதே இயக்க வச்சுன்னு இருக்காரு அவரு. நான் அவரு நம்ம ஏதாவது நம்ம எடுத்து சொன்னா அவரு எதுனா தப்பா நினைச்சுக்கோ
1: அப்படின்ட்டு
2: நம்ம வந்துருத்தா இருக்கு, பில்ல மட்டும் கட்டிட்டு வரத்தா இருக்குது. பழமொழியோ ஒண்ணு சொல்லுவாங்க மேடம், 10 ஓடு 11 ஓடுன்னு.
1: அதுக்கெல்லாம்
2: நம்ம பேர் வராங்க நம்மளுக்கு எதுக்கு,
1: அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது இல்லைங்களா.
2: ஆமாங்க மேடம், அதே போல வந்து தெருவிளக்கு அனாவசியமா பகல் டைம்ல எனி டைம் ஏஜென்ட் இருக்குது மேடம். அதுக்கு நம்ம ஒண்ணு நம்ம வீட்டு அருகாமையில இருந்த அந்த சுவிட்ச் பாக்ஸ் நம்ம நிறுத்திடலாம், இல்லைன்னா வேற யாருக்காவது தகவல் கொடுக்கலாம் போன் மூலியமாவே.
1: ஆமா,
2: இது போல அந்த லைட் பகல்ல எரிஞ்சு இருக்குது, மின்சாரத்தை கட் பண்ணும். அதே போல வந்து நம்ம லைன் போற இடத்த மரக்கன்றுகளை விற்க கூடாது, ஏன்னா நம்ம மரக்கிளைகள் தடுக்குதுன்ட்டு, லைன் மேல தடுக்குதுன்ட்டு நம்ம இபி ஆபீஸ்ல இருந்து அந்த எலக்ட்ரான்களை அனுப்புறாங்க மரத்தை அப்ரூவ் பண்ண சொல்லி.
1: ஆமாங்க, ஆமா. அதுவும் மழைக்காலம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே செய்வாங்க இல்லைங்களா. வழியில இருக்கிறது, கரண்ட் கம்பத்துல இருக்கிறதுலாம் எல்லாத்தையுமே வெட்டுவாங்க இல்லைங்களா, வெட்டி அப்புறப்படுத்துவாங்க.
2: ஆனா மேடம் ஒரு பேருந்து போனாலும் சரி, ஒரு லைன்ல வந்து மரக்கிளைகள் தரத்தாலும் சரி, அதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆளுங்களை சாலை பணியாளர்னு ஒண்ணு வச்சு அந்த மரக்கிளைகளை அப்புறப்படுத்துறாங்க. எங்க வீட்டாண்டையும் அதே போல அந்த லைன் போயிட்டு இருக்குது, அந்த மரக்கிளைகளை அப்புறப்படுத்திருக்காங்க. நான் கண் கூட பாத்துருக்கேன் மேடம்.
1: சரி சரிங்க சார். அதே மாதிரி அபுசாலி சார் சொன்ன மாதிரி, அதாவது மணி கட்டி

0: தண்ணி தொட்டிலிருந்து தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும், சத்தம் விடும்னு சொன்னார் இல்லைங்களா? அதுக்கு அது அது வந்து நல்ல தகவல் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி அவரும் சொன்னார், அதையும் சொன்னார், எத்தனை நிமிஷம் தண்ணி ரொம்பன்றது தெரியும், அப்போ போயிட்டு நம்ம சுவிட்சு அணைச்சிடணும்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் போட்டு விட்டுட்டு கரெக்டாக அந்த டைமிங்க்கு நிறுத்துறவங்களாம் இருக்காங்க.
1: நிறைய
0: விஷயங்கள் இருக்குதான் இல்லீங்களா, அதெல்லாம் நம்மளுடைய பாதுகாப்பை நெறிப்படுத்தும் இல்லீங்களா? சரி சரிங்க சார், நன்றி சார் உங்க தகவலுக்கு, கருத்து.
1: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி. மீண்டும்
0: சரிங்க சார், நன்றி சார். அது மாதிரி நேயர்களே, நம்ம வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அதாவது ரொம்ப அசால்ட்டாக ஃபேன் சுவிட்சு எரிஞ்சு ஃபேன் ஓடிட்டுருக்கும், வெளியில் இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டு உள்ளார யாருமே இருக்க மாட்டோம், ஃபேனு லைட்டு எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். சில பேர் வீட்டிலலாம் பார்த்தோம்னா ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளக் பாயிண்ட்ஸ் கூட வந்து இப்போ செல்லு புதுசாக செல்லுக்கு எல்லோரும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், நமக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வந்துச்சா இல்லை ஏதாவது எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு என்ன பண்ணிடுறோம், எடுத்துகிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் அப்படியே வந்துடுறோம். அது மாட்டுன்னு கீழே அந்த இது வந்து ஒயர் வந்து தொங்கிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறையா கரண்ட்டு வேஸ்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணிலாம் நிரப்புறப்போ நம்ம நிறைய பேர் வந்து அவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிறவங்களும் பார்த்துருக்குறோம், அதாவது முக்கால்வாசி பேர் நம்ம வீணடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ சில பேர் தான் வந்து ஒரு கால்வாசி அப்படின்னு கூட சொல்லலாமா என்னன்னு தெரியல, இல்லை 10% சொல்லலாமான்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப பொறுப்பாக பணம் வந்து கரண்ட்டு பில்லை வீணாக எதுக்கு நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு தேவையானப்போ மட்டும் லைட் போட்டுக்கிட்டு திறந்த வெளி பகல் நேரங்களில் இருக்கிற ஜன்னல்கள்லாம் திறந்து வச்சு வெளிச்சம் வாங்கிக்கிறது காற்று வாங்கிக்கிறதெல்லாம் வந்து செய்கிறவங்களும் இருக்காங்க தான் கண்டிப்பாக. அந்த மாதிரி தண்ணி வந்து வழியவே விடாமல் அப்படியே கரெக்டாக போயிட்டு இத்தனை நிமிஷம் தான் நம்ம தண்ணி எத்தனா போதும் நம்ம வீட்டுக்கு, ஒரு 10 நிமிஷமோ கால் மணி நேரமோ எவ்வளோ ரொம்ப டெய்லியும் பார்த்துக்குறோம்ல, அப்போ அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு டக்குன்னு நிறுத்தவங்க இருக்காங்க. தண்ணி கொஞ்சம் கீழே போயிட்டால் கூட அவ்வளோ ஃபீல் பண்ணுறவங்க, தண்ணியும் வேஸ்ட்டு கரண்ட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்களையும் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம மின்சார பொருள்களை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம், உங்களுடைய மின் சம்பந்தமான சிக்கனத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 0413-2275-240 மற்றொரு எண் 2275-2505 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இனி ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர், ஹலோ.
1: ஹலோ
0: ஹலோ
1: மேடம், இது வந்து ரேடியோ ஸ்டேஷன் தானே மேடம்?
0: ஆ ஆமாங்க சார், லைவ்ல இருக்கீங்க சார், பேசுங்க சார். மின்சார சிக்கனம், மின்சார சிக்கனம் பற்றி தான் பேசியிருக்கோம். நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேடம் நான் புதுவையிலேருந்து ஆசைத்தம் பேசுகிறேன் மேடம். ஒரு நாள் லைன் கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிது.
0: ஆ சொல்லுங்கள் சார்.
1: அது மின்சார சிக்கனம் வந்து ஒவ்வொருவருக்கும் அவங்களோட உள் உணர்வாக வரணும் மேடம். நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். நம்ம மின்சாரத்தை சேமிக்கிறது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு, நம் நாம சேமிக்கிறது நம்ம வீட்டுக்கு, நாம் வீட்டுக்கு சேமிப்பது நம்ம நாட்டுக்கு, நம் நாட்டுக்கு சேமிப்பது நம்ம உலகத்துக்கு. இந்த உலகத்துல வந்து நமக்கு வந்து எல்லாமும் கிடைக்குது. தண்ணீர் முதல், தண்ணீர் இல்லாம நம்ம இருக்க முடியாது, அடுத்து மின்சாரம் இல்லாம இருக்க முடியாது, காற்று அது காசு இல்லாம கிடைக்குது. இப்படி இருக்கிறதுல நமக்கு மின்சாரம்ன்றது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை சேமிக்கிறோமோ அது வந்து ஃபியூச்சர்ல, அதாவது இந்த தண்ணி வந்து என்ன பண்ணோம், மோட்டர் போட்டுறாங்க, மோட்டர் போட்டு அது ஓவர் ஃபுல் ஆகுதா, அவங்க பாட்டுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, தண்ணீரும் விரயமாகுது, மின்சாரமும் விரயமாகுது. அது ஒண்ணு பாக்கணும். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எல்இடி பல்பு எவ்வளவு பவர் கன்சியூம் ஆகுது நமக்கு கம்மியாகுதோ அதே வெளிச்சம் கொடுக்கும். 40 வாட்ஸ் டியூப்லைட் கொடுக்கறத இப்போ வந்து ரொம்ப 18-21 எந்த அளவுல வந்துச்சு நினைக்கிறேன். அது வாட்ஸ் தான் கரெக்டா தெரியல, 12 வாட்ஸ் தான் கூட இருக்கு பல்பு. அது பாத்தீங்கன்னா 12 வாட்ஸ், 14 வாட்ஸ் பல்பு எல்லாம் கூட 40 வாட்ஸ் அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கு, நம்ம தேவை வெளிச்சம். அந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்றது கொஞ்சம் அதெல்லாம் கேட்டு நம்ம மாத்திக்கலாம். அதாவது எவ்வளவு வந்து பவரை வந்து கம்மியா யூஸ் பண்றோமோ பட் அதே வெளிச்சம் கிடைக்கும். அதே மாதிரி மின் விசிறிகள் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு மேடம், நம்ம காற்றோட்டமா வீடுகளை
0: அமைச்சுக்கணும்,
1: ஜன்னல்கள் வச்சு. அப்ப நமக்கு என்னன்னா, அதிகமா ஃபேன் அதிகமா யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. எப்போனாக்க அந்த மழைக்காலங்களில் வெளி காற்றே போதுமானதான் இருக்கும். அது ஒன்று பார்த்துக்கலாம்.
0: மழைக்காலத்தில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு காற்றே தேவையில்லை, மூடி தானே சார் வைப்போம் இல்லைங்களா? குளிர்ந்த காற்று
1: வரணும் மேடம்,
0: வரணும்
1: மேடம். அப்போ அந்த மூடி பதிலாக நம்ம லேசாக திறந்து
0: வச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம்
1: ஆமாம். வந்து காற்றோட்டம் ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தணும்.
0: சரிங்க சார், கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயம்.
1: அது வந்து அப்புறம் வந்து மேடம், நான் சொன்ன ஒரு இது தான் மேடம் வரணும். இப்போ நமக்காக மட்டுமே நம்ம இது நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் பண்ணுறோம். இது எங்க போய் முடியுதுன்னு சொன்னா, உலகம் வரைக்கும் அது எல்லாத்தையும் உலகத்துக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கே நம்ம செய்கிற ஒரு நட்பணி அப்படின்ற அளவுக்கு போய் முடியுதா? அந்த நமக்கு அந்த உள்ள உணர்வு வேணும். உள்ள உணர்வு இருந்தாதான் நம்ம வந்து எதுலையுமே சேமிக்க முடியும். இப்போ மின்சாரம் 4-5 வகையில கிடையாது, அட்டாமிக்கு, அப்புறம் வந்து சூரிய ஒளி, வாட்ரு. இப்போ இது இருக்கு இல்லைங்களா டேம், அதுல வந்து வாட்ரு வெளிப்பா, அதுல வந்து டர்பைன் சுழல் வச்சு அதுல கிடைக்குது. அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா, அனல் மின்சாரம். அது என்ன பண்றாங்கன்னா, நிலக்கரி எல்லாம் வந்து எரிய வச்சு அதனால ஸ்டீம் உற்பத்தி பண்ணி அதனால டர்பைனை சுத்த வைக்கிறாங்க.

0: இப்ப நமக்கு அடிப்படையா இந்த பேசிக் இது வேணும். நமக்கு மின்சாரம்னா எப்படி கிடைக்குதுன்னாக்கா இத்தனை வகையில கிடைக்குது. இதுல பாருங்க, எரிபொருள் எவ்வளவு யூஸ் பண்றோம், அப்ப அந்த எரிபொருள் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியர் வீண் ஆகுது. இப்ப நீங்க இன்னைக்கு மின்சாரம் பண்ற சிக்கனம் வந்து அட்மாஸ்பியரை வந்து சுத்தமா வச்சுக்குது. எப்படின்னா இந்த அனல் மின்சாரத்துல வந்து நம்ம அவ்வளவு எரிக்கிறோம், வெப்பமயமாக்குதல் ஆக்குறோம். அப்ப இது ஒன்னு ஒண்ணு ஒண்ணு குறைக்கும் போது ஒன்னு ஒண்ணு லிங்க் ஆகி என்ன ஆகுதுன்னா நமக்கு நன்மையே கொடுக்குது.
1: சரிங்க சார்,
0: இல்லைங்களா? இது மாதிரி ஒன்னு ஒண்ணு நன்மை இருக்கு. அந்த சிக்கனும் வீட்டுக்கு நல்ல நன்மை,
1: மின்சாதனங்கள் பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் நல்லது. அதே மாதிரி 5-star ரேட்டிங் உள்ள பொருட்களை பார்த்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு ரொம்ப
0: நல்லதாக இருக்கும். ஆபீஸ் வந்து நம்ம ஆபீஸ், நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ். அங்க வந்து நம்ம என்ன நினைக்கணும்னாக்கா இங்கேயும் நமக்கு சிக்கனம் தேவை, இது வந்து நாட்டுக்கு நல்லது. அப்ப ஒரு ஒருத்தரும் என்ன பண்ணா வீணா எரியற டியூப்லைட் எதுக்கு இது எரியுது, ஏன் இந்த ஃபேன் இது, அதையும் அவங்களும் பாக்கணும். ஆபீஸ்ல பொது இடங்கள்ல எல்லாம் ரொம்ப கேர் எடுக்கணும். இப்ப முன்னும் நேரெல்லாம் சொன்னாங்க, அதாவது கல்யாண மண்டபம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வெளிச்சம் ஒளிர தேவையில்லை. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறதுனாக்கா அவ்வளோ லைட்டை போட்டு பல பலன்னு காட்டுவாங்க. நீ எதுக்கு நீ சாதாரண லைட்டை காட்டு போங்களேன், ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? அவ்வளோ லைட் இது பண்ணி
1: பேசாது
0: கொடுத்திருக்காங்க.
1: நன்றி சார், உங்க தகவலுக்கு நன்றி. நேரம் கருதி நம்ம வந்து இத்துடன் நிறுத்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பா. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஆம் நேயர்களே, இப்போ வந்து நம்ம வந்து மின்சார சிக்கனம் என்பது மின்சாரத்தை வீணாக்காமல் தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்தி பணத்தை மிச்சப்படுத்தவும் இயற்கையை பாதுகாப்பதற்கும் மின்சாரத்தை வந்து சேமிப்பது ரொம்ப நல்லது. எல்இடி விளக்குகளை பயன்படுத்துதல், தேவையில்லாத போது மின்விசிறி மற்றும் விளக்குகளை அணைத்தல் மற்றும் 5-star ரேட்டிங் கொண்ட மின்சாதனங்களை வாங்கும்போது நம்ம வந்து எளிய முறையில் வந்து நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம். இது நமக்கும் நாட்டுக்கும் உண்மையாக நல்லதாகவே அமையும் என்று இன்றைய நேயர் நேரத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். இதுவரை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வது சுகவனேஸ்வரி.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:15.
1: நீங்கள் கேட்கவிருப்பது டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்த நேர்முகத்தின் முதற் பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் பூகம்பத்தை கணிக்க முடியுமா என்பது குறித்த சில செய்திகள் இடம்பெறுகின்றன. வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: இன்றைய அறிவியல் முத்துக்களில் நாம் காணப்போவது பூகம்பத்தை கணிக்க முடியுமா, பூகம்பம் தாக்கப்போகிறது அனைவரும் வெளியேறுங்கள் என்று சீனாவில் மஞ்சூரியா மாகாணத்தில் உள்ள ஹாய்செங் நகரில் எச்சரிக்கை விடப்பட்டது. மறுநாளே கடும் பூகம்பம் ஏற்பட்டது. இது நடந்தது 1975 பிப்ரவரி மாதம் 4 மாலை. சுமார் 10 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட அந்த நகரிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்படாதிருந்தால் குறைந்தது சுமார் 150,000 பேர் இறந்திருப்பார்கள். விஞ்ஞானிகளும் மற்றும் ஆராய்ச்சியாளர்களும் பூகம்பம் ஏற்பட போகிறது

0: என்று எதை வைத்து கூறினார்கள்? இதற்கு பல அறிகுறிகள் முன்கூட்டி தென்பட்டன. ஏரிகளில் நீர் உறைந்து போகின்ற அளவுக்கு அது கடும் குளிர்காலம். அவ்விதம் உறைந்து கிடந்த ஓர் ஏரியின் ஒரு புறத்தில் பனி உருகி காணப்பட்டது. பாம்புகள் வலைகளிலிருந்து வெளியே தப்பி வந்தன. பறவைகள் மற்றும் இதர விலங்குகளின் போக்கில் விசித்திர மாறுதல்கள் காணப்பட்டன. கிணறுகளின் நீர்மட்டத்தில் பெருத்த மாற்றம் காணப்பட்டது. சில இடங்களில் நிலத்தில் தண்ணீர் பீறிட்டு வெளியே வந்தது. சில இடங்களில் நிலத்திலிருந்து கந்தக நெடி கொண்ட புகை வெளிப்பட்டது. ஹாய்சங் நகரை ஒரு ரயில் வண்டி நெருங்கிய சமயத்தில் ரயில் என்ஜினுக்கு முன்னே வானில் பளீரென ஓர் ஒளி தோன்றியது. டிரைவர் உடனே பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தினார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒளி தென்பட்ட உடனே பூகம்பம் நிகழ்ந்தது என்றும் கூறப்படுகிறது. சீனாவில் நிகழ்ந்த அந்த பூகம்பம் மிக கடுமையானதே. ரிக்டர் அளவில் அது 7.3 இருந்தது. ஒரு கடும் பூகம்பம் முன்கூட்டி கண்டறியப்பட்டது என்பது உலகில் அதுவே முதல் தடவையாகும். பூகம்பம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு கடுமையான வகையில் ஏற்பட போகிறது என்று முன்கூட்டி கணித்து கூற முடியும் என்றால் எண்ணற்ற உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும். ஆனால் அது உண்மையில் சாத்தியமாகாத விஷயமே. ஹாய்சங் பூகம்பத்தை முன்கூட்டி கணிக்க முடிந்ததே தவிர அதே சீனாவில் அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 1976 ஜூலை 28 டாங்ஷான் நகரில் ஏற்பட்ட கடும் பூகம்பத்தை ரிக்டர் அளவில் 7.6 அதை முன்கூட்டி கணித்து கூற முடியவில்லை. சுமார் 1,000,000 மக்கள் தொகையை கொண்ட அந்த நகரில் பூகம்பத்துக்கு 2,50,000 பேர் பலியானார்கள். அங்கு பூகம்பம் நிகழ்ந்ததற்கு முன்னர் எந்த அறிகுறிகளும் தென்படவில்லை. எனினும் தங்களால் பூகம்பத்தை முன்கூட்டி கூற முடியும் என்று கூறுபவர்கள் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது சாத்தியமில்லாத விஷயம் என்பதை நாம் அறிய வேண்டும். ஜப்பான், அமெரிக்காவின் கலிபோர்னியா பிராந்தியம், கிரீஸ் போன்றவற்றில் லேசான நில அதிர்வு என்பது அடிக்கடி நடைபெறுவதாகும். கலிபோர்னியாவில் கிட்டத்தட்ட தினமும் மிக லேசான அதிர்வுகள் நிகழ்கின்றன. ஆகவே இன்னும் சில நாட்களில் பூகம்பம் ஏற்படும் என்று ஒருவர் கூறுவது பெரிய கணிப்பாக இருக்க முடியாது. பூமி பற்றிய விஞ்ஞான அறிவு நல்ல முன்னேற்றத்தை அடைந்துள்ள போதிலும் கடும் பூகம்பம் நிகழப்போவதை துல்லியமாக முன்கூட்டி கண்டறிந்து கூற இயலாது என்பதே விஞ்ஞானிகளின் கருத்தாகும். ஆனாலும் பூகம்பத்தை முன்கூட்டி அறிவதற்கு வாய்ப்பு உண்டா என ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. என்றாவது ஒரு நாள் இது சாத்தியமாகலாம் என்பது ஆராய்ச்சியாளர்களின் நம்பிக்கை.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை பூகம்பத்தை கணிக்க முடியுமா என்பது குறித்த சில செய்திகள் இடம்பெற்றன. வாசித்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி. திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
0: இன்றைய நிகழ்ச்சியில புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சார். ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து உலக வெப்பமயமாதல், இது வந்து பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிட்டு இருக்கு. நாமே கண்கூடா பாக்குறோம். இப்ப வந்து வெயிலுடைய தாக்கம் வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமாவே இருந்தது. உலகம் முழுக்க அப்படி சொல்றாங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து இந்த வெப்பத்தினாலே வந்து இந்த வருஷம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா இருந்தது. ஏன்னா குளிர் பிரதேசங்கள்லாம் கூட பெருசா பாதிக்கப்படுறாங்க. அமெரிக்காலெல்லாம் வந்து பத்திரிகை திறந்தோம்னா 49°, 50°C வெப்பநிலையெல்லாம் பயத்தை உண்டு பண்ணுது நமக்கு. அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து புதை படிவத்தில் இருக்கக்கூடிய எரிபொருட்களை நம்ம பயன்படுத்துறதுனால காற்றுல கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடிடுது. இந்த கார்பன் சம்பந்தப்பட்ட பொருட்கள்

0: வந்து அதிகமாகிறதுனால உலகத்தில் பல பாதிப்புகள் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் இது ஏன் தேவை அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேச வேண்டியிருக்கு. முதல்ல எனர்ஜி சோர்சஸ் இந்த உலகத்தில் எப்படி போயிட்டுருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு புதுப்பிக்க வல்ல எரிசக்திக்கு நம்ம வரலாம்.
1: சார், ஆற்றல் மூலகங்கள் அப்படின்னா, ஆற்றல்னா நமக்கு தெரியும், நம்முடைய வேலை செய்ய தேவையான திறன், நமக்கு வேலை செய்ய தேவையான திறன் மற்றும் நமது கருவிகளுக்கு வேலை செய்ய தேவையான திறன், இரண்டு வகையா நம்ம பயன்படுத்துறோம்.
0: ரெண்டாவது வந்து நம்ம ஒரு 200 வருஷமா தொழில் புரட்சி வந்த பிறகுதான் இந்த பெரிய பாதிப்பை நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருடமா கொஞ்சம் ஓரளவு மனிதன் நாகரிகத்தோட தான் வாழ்ந்ததா சொல்றாங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு எரிபொருள் தேவையெல்லாம் இல்லாம இருந்தது.
1: அதாவது இந்த தொழில் புரட்சி யுகத்துக்கு முன்னால நம் பெரும்பாலும் வந்து உடல் உழைப்பு மற்றும் நம்முடைய விலங்கினங்களின் உடல் உழைப்புகளை நம்பி நம்ம வாழ்ந்த காலம். அப்போ நமக்கு வந்து கருவிகள், அதாவது என்ஜின்ஸ், அதோட பயன்பாடு வந்து நமக்கு தெரியாது. இந்த தொழில் புரட்சி உருவாகும் பொழுது முதல் முதல்ல தொழில் புரட்சி உடை உற்பத்தியில தான் தொடங்குச்சு, பட்டு உற்பத்தியிலேருந்து. அதுக்கப்புறம் அப்படியே தொழில் புரட்சி வந்து படிப்படியாக வளர்ந்து கருவிகளை பயன்படுத்தும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. கருவிகளை பயன்படுத்தும் பொழுது அதை இயக்க தேவையான ஆற்றலை நாம் பெறுவது வந்து ரொம்ப முக்கியமானதாகப்பட்டது. மனித ஆற்றல் மூலம் கருவிகளை இயக்கிய காலத்தை மாற்றி இயந்திர ஆற்றல் மூலமாக கருவிகளை இயக்கும் காலம் வந்தது. அந்த இயந்திர ஆற்றல் மூலமாக கருவிகளை இயக்கும் காலத்தில் தான் நம் உணவல்லாத எரிபொருட்கள் என்ற ஒரு கோட்பாடு உருவானது. முதல் முதலில் எரிபொருட்கள் அப்படின்னா தாவரங்களிலிருந்து பெறப்பட்ட மரக்கட்டைகள் தான் முதல் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டது.
0: வெப்பசக்திக்காக,
1: வெப்பசக்தி எரிபொருட்களை எரித்து வெப்பசக்தியை பெற்று அதன் மூலம் வந்து இயந்திரங்களை இயக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கினார்கள். அதாவது நீராவியை உற்பத்தி பண்ணி இயந்திரங்களை, அதன் பின்னர் நேரடியாக எரிபொருட்களையே கொண்டு இயந்திரங்களை இயங்க செய்யும் தொழில்நுட்பம் உருவானது. அந்த தொழில்நுட்பத்தில் படிம எரிபொருட்கள், படிமங்களிலிருந்து பெறப்படுகின்ற எரிபொருட்களை பயன்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட காலம் மிக வேகமான வளர்ச்சியை கண்டது. படிம எரிபொருட்களாகிய பெட்ரோல், டீசல், நிலக்கரி மற்றும் எரிவாயுக்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இது தொழில் புரட்சிக்கு வித்திட்ட இதே தொழில்நுட்பம் நம்முடைய சூழ்நிலை சீர்கேட்டுக்கும் வித்திட ஆரம்பித்தது. இதுதான் சார் இந்த ஆற்றல் பயன்பாட்டினுடைய தொடக்க காலம். தற்பொழுது எந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் இந்த உற்பத்தி மற்றும் விற்பனையை பொறுத்து அமைவதால் நம்முடைய இயந்திர எரிபொருள் பயன்பாடு இன்றியமையாததாக மாறிக்கொண்டு வருகிறது.
0: இப்ப படிம எரிபொருட்கள் சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு பக்கம் பெட்ரோலு, டீசல், மண்ணெண்ணெய், தாறு இதெல்லாம் ஒரு இதா சொல்றாங்க, கச்சா எண்ணெய்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நிலக்கரி, அது வந்து லெக்னைட்டு, அது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு பக்கம் எரிவாயு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா எது சார் பூமிக்குள்ளார போய் படிஞ்சு இதெல்லாம் உருவாயிருக்கும்?
1: எரிபொருட்கள் உருவானதுக்கு மூல காரணமே தாவரங்கள் தான். தாவரங்கள் வந்து இயற்கை விசித்திரங்களால் மண்ணில் புதையுண்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக புவி வெப்ப அழுத்தம் காரணமாக இவைகள் வந்து ஒரு இதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் கூட்டுப்பொருள்கள் படிப்படியாக மாறி நிலக்கரி, கரிம எரிபொருட்களாகிய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு உற்பத்தியானது. இதுதான் சார் வந்து இதனுடைய அடிப்படை. இதனுடைய படிமம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் பூமிக்கு கீழே இருந்ததனால் உருவானது. அதனால தான் நம்ம படிம எரிபொருட்கள்னு இதை பேசுகிறோம்.
0: சரிங்க சார், இப்போ படிம எரிபொருட்கள் அதை முதல்ல எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஆற்றல் மூலகங்களாக அதை பயன்படுத்தும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனிதன் என்ன நினச்சிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அதுவே வந்து சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் சொன்னீங்க. வாழ்வியல் கேடு அதில் என்ன சார் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சூழ்நிலையில் நமக்கு வந்து காற்று இருக்கு, நம்ம காற்றை சுவாசிக்கிறோம்னு சொல்றோம், ஆனால் காற்றில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், நைட்ரஜன் இருக்கு மற்றும் பிற நுண்ணிய தூசிகள்லாம் இருக்கு. இப்போ இந்த காற்றுல கரியமில வாயு அப்படின்னு ஒரு கூட்டுப்பொருள் இருக்கு, அதுதான் இந்த காற்றினுடைய மூலக்கூறுகள் மிக கடினமானது. இந்த கரியமில வாயு வந்து தாவரங்கள் உணவு உற்பத்திக்கு மிக இன்றியமையாதது. இந்த கரியமில வாயுவோட அளவு அப்படின்னு பார்க்க போனா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரா, அதாவது தொழில் புரட்சி உருவாகிறதுக்கு முன்னால 300 கீழே இருந்த 300 பார்ட்ஸ் பெர் மில்லியன், அதாவது 10 லட்சத்தில் 300 பங்கு அப்படின்னு இருந்தது. இப்போ இந்த தொழில் புரட்சி உருவாகி வர்ற காலகட்டத்தில் இதனுடைய அளவு வந்து அதிகமாகி இன்றைக்கு வந்து 400 தாண்டி விட்டது. அப்படிங்கிறப்போ கரியமில வாயுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான விளைவு என்ன அப்படின்னா நம்முடைய சுவாச கோளாறு. இங்கே தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கரியமில வாயுவுக்கு ஒரு பண்பு இருக்குது, சூரிய ஒளியை கிரகித்து அதில் இருக்கிற

0: வெப்பத்தை வந்து
1: உறிஞ்சக்கூடிய
0: உறிஞ்சக்கூடிய சக்தி, அந்த உறிஞ்சிற வெப்பத்தை வைத்து அது வந்து தாவரங்களால உணவு தேவைக்கு ஈர்க்கப்படும் போது அது கரிமல வாயு உடைந்து கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் கூட்டு பொருளாக தான் சர்க்கரையாக மாறுது. அப்போ அதுக்கு அந்த தேவையான எனர்ஜியை இதை உறிஞ்சி வச்சுக்குது. அதனால் இது இந்த கரியமில வாய்ப்பு இருக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த சூழ்நிலை வந்து அதிக வெப்பமுடைய சூழ்நிலையாக மாறுது.
1: இயற்கையில் அது ஒரு காரணத்துக்காக இருக்குது, பட் அளவுக்கு அதிகமாக வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது அது வேறு விதமான பாதிப்புகள்.
0: ஆமாம், அளவுக்கு அதிகமான வெப்பநிலை வரும் பொழுது முக்கியமான ஒரு விளைவை சொல்கிறேன். இப்போது மழை பெய்யணும் அப்படின்னா நீர் ஆவியாகுது, நீர் ஆவியாகி மேகம் உருவாகுது. அந்த மேகம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பநிலையை வந்து குளிரணும், அதாவது -54°C அந்த அளவுக்கு கீழே வந்து வெப்பநிலை குறையும் பொழுது அந்த நீர் ஆவியானது பனிக்கட்டியாக மாறுகிறது. அதன் மூலம் வந்து மழைப்பொழிவு ஏற்படுகிறது.
1: பனிக்கட்டியான உடனே அதுக்கு வெயிட் கூடிடும்,
0: கூடிடும்.
1: மழை கூடின உடனே அது மேல மேகமா நிக்க முடியாது,
0: நிக்க முடியாது,
1: கீழே இறங்க போகுது,
0: மழையாகிறது. இதுதான் இயற்கையான நிகழ்வு. இப்போ இந்த சூழ்நிலையில அதாவது காற்று மண்டலத்தில் இருக்கிற வெப்பநிலை வந்து அதிகமாகும் பொழுது இந்த குளிர்ச்சி விகிதம் கம்மியாகும், அப்போ மழைப்பொழிவு குறையும். இதுதான் சார் வந்து மிக மிக முக்கியமான விளைவு, நமக்கு மழைப்பொழிவை குறைப்பதற்கு உண்டான விளைவு.
1: மழைப்பொழிவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா பூமி வெப்பநிலை கூடும்,
0: பூமி வெப்பநிலை கூடுது, பூமியில வந்து வறட்சி அதிகமாகுது, அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாம காற்று மாசுபாடுங்கிறது வந்து இந்த பொருட்களை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு காற்று மாசு, நீர் மாசு, நில மாசு உண்டாகுது.
1: சரிங்க சார், இப்ப கார்பன் டை ஆக்சைடு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அதே நேரத்துல மரங்கள் செடி கொடிகளுக்கு அது தேவைப்படுது, ஏன்னா அதான் உறிஞ்சுது. நாம மரங்களையும் செடி கொடிகளையும் அழிச்சிடறோமே சார்.
0: அதுதான் நம்ம செய்யற, அதாவது கார்பன் டை ஆக்சைடை நீங்க வந்து சுற்றுப்புறத்துல இருந்து ஒழிக்கணுமா, எத்தனையோ தொழில்நுட்பங்களை நம்ம நவீன தொழில் புரட்சியில சொல்றாங்க. ஆனா எல்லா வகையான தொழில்நுட்பங்களை விட மிக எளிமையான தொழில்நுட்பம் வந்து மரங்களை நட்டு அதன் மூலமா கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறதா வந்து மிக எளிமையான தொழில்நுட்பம். இயற்கை சார்ந்ததும் கூட, அது வந்து நமக்கு பயனுள்ளதும் கூட. ஏன்னா மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு அது உணவை தயாரிக்குது. அந்த உணவு வந்து நமக்கோ அல்லது மற்ற உயிரினங்களுக்கோ அது பயனுள்ள உணவா மாறுது. அதனால நம்ம வந்து மரம் செடி கொடிகளை நடுறதான் வந்து மிகச்சிறந்த கார்பன் டை ஆக்சைடை கட்டுக்குள் வைத்திருக்கும் முறை.
1: சரிங்க சார், இப்ப கார்பன் டை ஆக்சைடு அதுக்கும் இந்த பசுமை குடில் வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க சார், அதுக்கு என்ன சார் தொடர்பு?
0: இப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வெப்பநிலை, அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்முடைய சூழ்நிலையுடைய வெப்பநிலையை அதிகப்படுத்தும். அந்த வெப்பநிலையை அதிகப்படுத்தும் பொழுது பல உயிரினங்களுக்கு வந்து அது, உதாரணமா சொல்ல போனா இப்போ தாவரங்கள் வந்து உணவு தயாரிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து எல்லா நேரத்திலையும் நடக்கிறது இல்லை. அதனுடைய வெப்பநிலை, அதாவது சுற்றுப்புற வெப்பநிலை 30°C தாண்டும் பொழுது பெரும்பாலான தாவரங்கள் வந்து தன்னுடைய உணவு தயாரிக்கும் தொழிலையே நிறுத்திடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுற்றுப்புற சூழ்நிலையுடைய வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது தாவரங்கள் உணவு தயாரிக்காது அப்படின்னா நம்மளுக்கு விவசாயத்திலேருந்து வரக்கூடிய விளைச்சலுடைய அளவு குறையும்,
1: குறைஞ்சிரும்.
0: இது மாதிரி நமக்கு தேவையான உணவுப் பொருளோட அளவு குறையும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக போறதுடைய எஃபெக்ட். சுற்றுப்புற சூழ்நிலை வெப்பநிலை அதிகமாகறதா வந்து மெயின் காரணி.
1: அதாவது பசுமை குடில் வாயுக்கள் இயற்கைக்கு தேவை, ஏன்னா வந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு மேல நம்ம பூமி வந்து சில வாயுக்கள், அதுல வந்து கார்பன் டை ஆக்சைடும் இருக்கு. அந்த வாயுக்களை வந்து நிப்பாட்டி ஒரு கொடை மாதிரி பூமிக்கு பட்டு திரும்பி வரக்கூடிய சூரிய வெப்பத்தை உலகம் முழுக்க பரவலாக்கிறதுக்காக பூமி இயற்கையிலே வச்சிருக்கு. அது ஒரு 10 டிகிரி வரைக்கும் தான் வந்து இருக்கணும். ஆனா இந்த கார்பன் டை ஆக்சைடோ இல்ல குளோரோ புளோரோ கார்பனோ இல்ல வந்து மற்ற இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகமாக்கும் போது அண்டவெளிக்கு போகக்கூடிய வெப்பத்தையும் பூமிக்கே திருப்பி அனுப்பிடுதுங்க.
0: ஆமா,
1: அப்ப பூமி இன்னும்
0: மிக அதிகமான வெப்பநிலை.
1: அதனால கார்பன் டை ஆக்சைடை நம்ம குறைக்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா நான் இவ்வளவு நேரம் எதுக்காக கேட்டேன்னா, நம்ம அடுத்து பேசக்கூடியது வந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள். அப்ப இந்த படிம எரிபொருட்கள் எப்படிலாம் பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் நான் இவ்வளவு நேரம் இந்த விஷயங்கள்லாம் கேட்டேன். இப்ப அடுத்ததா இந்த படிம எரிபொருட்களுக்கான மாற்று அப்படின்னு நம்ம எப்படி எப்படி எல்லாம் சொல்லலாம், எதெல்லாம் பயன்படுத்தலாம், அது சம்பந்தமா சொல்லுங்களேன்.
0: இப்போ முதல்ல நம்ம முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, படிம எரிபொருட்கள் படிம எரிபொருட்கள் பயன்பாட்டு முறைக்கு வந்து நம்ம வந்துட்டோம். நம்முடைய தொழில்நுட்பம் வந்து மிக நவீனம்.

0: அடைந்து நம்ம படிம எரிபொருட்களை மிக எளிமையாக பயன்படுத்துகிற அளவுக்கு, மிக நுட்பமாக பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். அப்படி நம்ம வளர்ந்தாலும் கூட நமக்கு ஏன் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிபொருட்கள் தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுற்றுப்புற சூழ்நிலை மாசு, இந்த படிம எரிபொருட்கள் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை மாசை உண்டாக்குது. இது வந்து நம்முடைய சூழ்நிலையில வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம உணவு உட்கொள்கிறோம். உணவு உட்கொள்ளும் போது நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க, நம்முடைய பாரம்பரியத்தில் வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு உடம்புல இருக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல உடல்நிலையை பேணி காக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில உணவு வந்து நம்ம நல்ல சுத்தமான இடத்துல சாப்பிட்டுறோம், ஆனா நமக்கு தேவையான காற்று எங்க எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த காற்று எடுக்கிறோம். அந்த காற்றுல இருந்து நம்ம என்னத்தை பிரிச்சு எடுக்கிறோம், ஆக்சிஜன் எடுக்கிறோம். இப்போ இந்த காற்று மாசு இருக்கும் பொழுது, இந்த காற்று மாசுடன் நம்முடைய சுவாச உறுப்புகளில் படும் பொழுது அலர்ஜி உண்டாகுது. இது முதல் நிலை. பெரும்பாலும் நம்ம வந்து இந்த அலர்ஜியை வந்து இப்போ அனுபவிக்கிற காலகட்டத்தில் இருக்கோம். அதுக்கப்புறம் நரம்பு மண்டல கோளாறுகள், தேவையான ஆக்சிஜன் கிடைப்பதில்லை, நுரையீரல் பாதிப்பு, சுவாச கோளாறுகள், இது எல்லாமே வரும்பொழுது நம்முடைய ஆயுட்காலம், அதாவது நம்ம தேவையான காற்று ஓட்டம் அப்படிங்கிறது உடம்புல வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ உடல்நிலை பாதிப்பு உண்டாக்குது.
1: ஏன்னா இது வந்து ஒரு தனி மனிதன் வந்து மாற்ற முடியாது.
0: அப்போ
1: உலகளாவிய விஷயமா இருக்குது.
0: ஆமா, இப்போ இது வந்து உலகளாவிய விஷயம்ன்றதை விட நம்முடைய சூழ்நிலை சார்ந்த விஷயமா மாறி போச்சு. நம்முடைய சூழ்நிலையை நம்மளால சுத்தப்படுத்த முடியாது. சூழ்நிலையில இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்தும் வல்லமை வந்து மரஞ்செடி குடிகளுக்கு
1: மட்டும்தான் இருக்கு.
0: அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்றது? இப்போ நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா, அமெரிக்கா வந்து மிக அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடை உமிழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனா, அதுக்கப்புறம் இந்தியா, நம்ம வந்து மூன்றாவது இடத்துல இருக்கோம். அது பல மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு ஒரு நாளைக்கு கார்பன் டை ஆக்சைடை நம்ம காற்றுல கலக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எரிபொருள் பயன்படுத்துகிறோம். நம்முடைய சூழ்நிலையை நம்மளால சுத்தப்படுத்த முடியாது. சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்தும் வல்லமை வந்து மரஞ்செடி குடிகளுக்கு
1: மட்டும்தான் இருக்கு.
0: அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்றது? இப்போ நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா, அமெரிக்கா வந்து மிக அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடை உமிழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனா, அதுக்கப்புறம் இந்தியா, நம்ம வந்து மூன்றாவது இடத்துல இருக்கோம். அது பல மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு ஒரு நாளைக்கு கார்பன் டை ஆக்சைடை நம்ம காற்றுல கலக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எரிபொருள் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்தியா வந்து
1: மக்கள் தொகை நமக்கு அதிகம்,
0: உலக மக்கள் தொகை சுமார் 800 கோடிக்கு போயிருச்சு. அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு நம்முடைய அந்த அளவுக்கான எரிபொருள் பயன்பாடும் போயிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சின்ன ஒரு கணக்கு, 1 கிலோவாட் மின் உற்பத்தி அல்லது 1 கிலோவாட் அளவிற்கான ஆற்றல் உற்பத்தி, எந்த வகையான ஆற்றல், இதை படிம எரிபொருட்கள்லேருந்து வரும் பொழுது குறைந்த அளவு 650 கிராம் கார்பன் டை ஆக்சைடு முதல் 1050 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வரைக்கும் நம்ம வந்து காற்றுல வெளியே விடுறோம் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. அதான் அந்த தொழில்நுட்பத்தினுடைய திறன் அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொரு கிலோவாட் அளவிற்கான ஆற்றலை நாம் பயன்படுத்தும் பொழுதும், அது எந்த வகையில பயன்படுத்தினாலும், அப்போ நம்ம வந்து குறைந்தபட்சம் 650 கிராம் வந்து கார்பன் டை ஆக்சைடை விடுறோம். இப்போ நம்ம வந்து பல வகையான ஆற்றலை பயன்படுத்துறோம். அதுல மிக முக்கியமானது மின்னாற்றல். எல்லா விதமான வேலைக்கும் நம்ம மின்னாற்றலை பயன்படுத்துகிறோம். அப்போ மின்னாற்றலை பெறுவதற்கு வேற்று வழி என்ன அப்படின்னு பார்க்கும் போனால், அதில் வர்றதான் வந்து நமக்கு இயற்கையான வழி. நான் வழக்கமாக சொல்லும் பொழுது சொல்லுவேன், இயற்கையால் இயற்கையாக நடத்தப்படும் மாசற்ற ஆற்றல் மாற்றம் வந்து சூரிய ஒளியிலிருந்து நமக்கு தேவையான ஆற்றலை வழங்குற ஒரு நிகழ்வு.
1: அதாவது அளவுக்கு அதிகமாக சூரிய ஆற்றல் இருக்கு, நாம தான் அதை வந்து சரியான வகையில் பயன்படுத்திக்கிறோம்.
0: இப்போ சூரிய ஆற்றல் வந்து எந்த விதமான ஒரு மாசையும், காற்று மாசோ, நில மாசோ, நீர் மாசோ, ஒளி மாசோ, எந்த விதமான மாசையும் நமக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ அதை வந்து நம்மளால நேரடியாக மின்னாற்றலாக மாற்ற முடியும். இது நம்மளுக்கு தினந்தினம் கிடைக்கக்கூடியது, அதனால இதை புதுப்பிக்கத்தக்க அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி இந்த சூரிய ஒளியை மையமாக கொண்டு உருவாகிற காற்று ஆற்றல், அப்புறம் நீர்மின் ஆற்றல், நீர் நிலை ஆற்றல், ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீர்மின் ஆற்றல், இந்த மாதிரியான ஆற்றல் மூலகங்கள் நமக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கு. இதில் என்ன, கடல் ஆற்றல் மூலகமும் இருக்கு. கடல் ஆற்றல் மூலகம் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு சீப் டெக்னாலஜி, அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரல. ஆனால் சூரிய மின் ஆற்றல் தொழில்நுட்பம் வந்து அதிகமாயிருச்சு, வளர்ந்துருச்சு, மிகவும் சொற்பமான செலவுலையே நம்மளால பெற முடியுது, நேரடியாக மின்சாரத்தை கொடுக்குது.
1: எனக்கு இன்னொன்று கேள்வி என்னென்னா சார், பொதுவாக படிம எரிபொருள் வந்து

0: எடுக்க எடுக்க குறைஞ்சிக்கிட்டே வரும்.
1: ஆமாம்,
0: ஒரு காலத்தில் அது இல்லாமல் போயிடும். அதனால் அந்த ஆற்றல் தான் கடைசி வரைக்கும்னு நம்ம நினைக்கவே முடியாது.
1: முடியாது.
0: ஆனால் இயற்கை சார்ந்த முறையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க சூரிய மின்னாற்றல், அது நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம்.
1: ஆமாம்.
0: அப்போ அந்த மாதிரி ஆற்றல், அதாவது புதுப்பிக்கவல்ல எரிசக்தி அப்படின்லாம் இதை நம்ம சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் சூரிய மின்னாற்றல் இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பாக பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு பாண்டிச்சேரி அரசாங்கமும் சூரிய மின் தகடுகளை வந்து வீடுகளின் கூரைகளில் பயன்படுத்துங்க, அது மூலயமா மின்சாரம் பெறுங்க, அதிகமான மின்சாரம் வச்சுருக்கீங்களா அரசாங்கத்துக்கிட்டே விற்றுருங்க, உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பல்வேறு லாபம் இருக்குது, நாங்கள் மானியத்தோடு கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து நிறைய சொல்கிறாங்க இல்லையா. இதில் நேயர்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்.
1: இப்போது சூரிய மின்னாற்றல் தொழில்நுட்பம் வந்து மிக நல்ல முறையில் வளர்ந்து நமக்கு வந்து பயனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் கேட்டது வந்து படிம எரிபொருட்கள் பயன்பாடு நம்ம இந்த புதுப்பிக்கத்தக்க இந்த ஆற்றல் மூலங்களுக்கும் உள்ள பயன்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது படிம எரிபொருட்களை வந்து நம்ம எந்த நேரமும் பயன்படுத்தலாம், 24 மணி நேரமும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த புதுப்பிக்கத்தக்க அந்த எரிபொருட்கள் வந்து இப்போ சூரிய மின்னாற்றல்னால் பகலில் மட்டும்தான் கிடைக்கும்,
0: காற்று மின்சாரம்னா
1: குறிப்பிட்ட காலத்தில் தான் கிடைக்கும், சீசனல் நீர் மின்சாரம்னா குறிப்பிட்ட காலத்தில் தான் கிடைக்கும். இதுதான் நமக்குள்ள லிமிட்டேஷன். இப்போது இதை வந்து சமநிலைப்படுத்தும் பொழுது நம்ம ஏற்படுத்துகிற காற்று மாசை வந்து குறைக்க முடியும். இப்போ பகலில் வந்து சூரிய மின்சாரத்தை பயன்படுத்திட்டு இரவில் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம படிம எரிபொருட்களை பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணும் பொழுது நம்ம வந்து மிக குறிப்பிட்ட அளவில் வந்து நம்ம காற்று மாசை குறைக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சூரிய மின்னாற்றல் பயன்பாடு வந்து நேரடியாக மின்சாரத்தை கொடுக்கறதுனால நேரடியாக வந்து நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும். இதனால சுற்றுப்புற சூழ்நிலை கிடையாது, நம்ம வீட்டிலேயே நமக்கு தேவையான அளவை வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியும். இப்போ அரசாங்கம் வந்து நமக்கு இருக்கிற அந்த சாரத்தில் பயன்பாட்டில் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, உங்களால் வந்து சூரிய மின்சாரம் வீட்டு கூரையின் மூலமாக உற்பத்தி சோலார் ரூப் டாப் ப்ரோக்ராம் அப்படிம்பாங்க. இது வந்து 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் யூரோப்லேயே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து இதை ரொம்ப முன்னெடுத்து பண்ணுறாங்க,
0: மானியம்லாம் கொடுக்குறாங்க,
1: மானியம் கொடுக்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய வீட்டில் எந்த அளவுக்கு நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கான பவர் பிளான்ட் இதை போட்டுட்டு அதுலேருந்து உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரத்தை நம்ம பகலில் டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் கிரிட் மின்சாரம் சப்ளை பண்ணுற அந்த வயர்ஸ் டொமஸ்டிக் வயரில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பை டைரக்ஷனல் மீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம அதுலேருந்து நம்மளுக்கு இபி கனெக்ஷன் மூலமாக நம்ம வந்து மின்சாரத்தை எடுத்துக்கலாம்,
0: நம்ம வீட்டுக்கு அதுலேருந்தே நம்ம எடுத்து நம்ம
1: மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம். நம்ம உற்பத்தி பண்ணுறதை அதே கிரிட்ல நம்ம கொடுத்துடலாம்.
0: அதுக்கு எப்படி சார் அளக்குறது?
1: அது வந்து மீட்டர் இருக்கு, அவைலபிள் பை டைரக்ஷனல் மீட்டர் வச்சிருக்காங்க.
0: அப்போ நம்ம வீட்டுல உற்பத்தி ஆகிற மின்சாரம் நம்ம பொது பயன்பாட்டுக்கு அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கறோம்னா அது இடையில ஒரு மீட்டர் வச்சு நம்ம எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம்
1: அப்படிங்கறத அதுல அளந்துருவாங்க. அதே மீட்டர்ல நம்ம எவ்வளவு எடுக்கிறோம்ன்றதையும் அளந்துருவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு மாச முடிவுல நம்ம எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி பண்ணிருக்கோம், நம்ம எவ்வளவு மின்சாரம் கொடுத்துருக்கோம்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தி இருந்தா நம்ம இதுக்கு பணம் கட்டணும், இல்லைன்னா அவங்க கொடுப்பாங்க.
0: எனக்கு ஒரு கேள்வி சார், இப்போ வந்து ஒரு மாதத்தில் வந்து இப்போ நான் வந்து சோலார் பேனல் வச்சு ஒரு 400 யூனிட் மின்சாரத்தை அந்த மாதம் உற்பத்தி பண்ணியிருக்கேன், என் வீட்டுக்கு வந்து 300 யூனிட் பயன்பாடு ஆகிருக்கு, இந்த பாக்கி 100 யூனிட் நான் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கேன் சார், அதுக்கு ஏதாவது எனக்கு சன்மானம்லாம் உண்டு?
1: கண்டிப்பாக சன்மானம் உண்டு. இது வந்து பொதுவாக இந்திய அளவில் மரபுசாரா எரிசக்தி துறை அமைச்சகம் இருக்குது, MNRE மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்டு ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கிற அமைச்சகம் இருக்குது. இரவில் உங்களுக்கு நாங்கள் மின்சாரம் தர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய அந்த சூரிய மின்சக்தி திட்டம் வந்து மிக எளிமையப்படுத்தப்படுகிறது அரசாங்க திட்டத்தால்.
0: அதாவது நம்ம உற்பத்தி பண்ணி அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு அரசாங்கத்திலேருந்து நம்ம வந்து பயன்பாட்டிலேயே நம்ம வச்சுக்கிறோம், இதை கூட்டி கழிச்சு எது கூட எது குறைவு அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம அதிகமா பயன்படுத்தினோம்னா நாம பில்லு கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும், இல்ல நாம கம்மியா பயன்படுத்தோம்னா அரசாங்கம் இப்படிதான் இந்த திட்டம். சரிங்க சார், இப்ப சோலார் பேனல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கே ஒரு
1: செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 55,000-60,000 அந்த அளவுல வரும் ஒரு கிலோவாட். இப்போ ஒரு வீட்டில்

0: ஒரு 150 அலகு யூனிட் நம்ம பயன்படுத்துவோம், அது மின்சாரம் பயன்படுத்துவோம், அதுக்கு கம்மியாக பயன்படுத்துவோன்றப்ப நம்ம வீட்டில் 1 kW நம்ம போடுறதுக்கு அவங்க வந்து அதை உதவி பண்ணுவாங்க, மானியம் கொடுப்பாங்க. அதே நம்ம 150 to 300 யூனிட் வரைக்கும் அப்படின்னா அதுக்கு 2 kW போடலாம். ஏன்னா நம்முடைய உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 1 kW நீங்கள் வந்து சூரிய மின்னாற்றல் நிலையம் போட்டிங்கன்னா அதில் வந்து 1 நாளைக்கு 4 to 5 யூனிட் உற்பத்தி பண்ணலாம். இது சூரிய ஒளியோட அளவை பொறுத்து. இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் 2 kW போட்டிங்கன்னா 300 யூனிட் பக்கம் வரைக்கும் உற்பத்தி பண்ணலாம். 300க்கு மேலே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 3 யூனிட் போட்டிங்கன்னா 300க்கு மேலே பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அளவீடை வந்து எடுத்து அதன் மூலமாக இந்த பிரதம மந்திரி இலவச மின்சார திட்டத்தில் நம்ம 3 kW வரைக்கும் நமக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. முதல் 2 kW கிலோவாட்டுக்கு 20,000 அளவுலையும், இந்த 3வது kW வரும்பொழுது கிலோவாட்டுக்கு 18,000 அப்படிங்கிற அளவுலையும் நம்மளுக்கு மானியம் கொடுக்குறாங்க.
1: கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட விடைபெறேன் சார். நன்றி வணக்கம் சார்.
0: என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
2: இதுவரை புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி. திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டிக் குரு.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை. பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். பாடல் வரும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பனிசை மாலையின் தொடக்கமாக மகர குண்டலம் என்ற அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோர் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள்.

நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டுவசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடிய போது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை

0: மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000 மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படை தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின்போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலக தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு 523ஆக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு 891ஆக அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின்

0: 8% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹூ உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமரத் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 மாத கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி 3 வர்ண தேசிய கொடியேந்திய 2 சக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜென் அலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 1,55,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:18.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: முகத்தில் சுரந்திருந்த வியர்வையை துடைத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டாள். கூசெவ் சகோதரர்களில் இருவரும் இயந்திர தொழிலாளிகள். அவளிடம் உடனே வந்து சேர்ந்தார்கள். அப்பம் இருக்கிறதா என்று அவர்களில் மூத்தவனான வசீலி முகத்தை சுழித்து கொண்டே கேட்டான். நாளைக்குதான் கிடைக்கும் என்றாள் அவள். அதுதான் அவர்களது பரிபாஷை. அந்த சகோதரர்களின் முகங்கள் பிரகாசமடைந்தன. அட, என் அம்மா கண்ணு என்று மகிழ்ச்சி பொங்க சொன்னான் இவன். வசீலி கூடைக்குள் பார்க்கும் பாவனையில் குனிந்து உட்கார்ந்தான். அதே கணத்தில் ஒரு கத்தை பிரசுரங்களும் அவனது சட்டைக்குள்ளாக நெஞ்சுக்கு பக்கமாக திணித்து ஒளித்து வைக்கப்பெற்றன. நாம் இன்றைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம் என்று சத்தமாக சொன்னான் அவன். இவளிடமே வாங்கி சாப்பிடலாம். அப்படி பேசிக்கொண்டே அவன் இன்னொரு கத்தையை எடுத்து பூச்சுக்காலுக்குள் திணித்து கொண்டான். இந்த புதிய குடைக்காரிக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டான். ஆமாம் என்று சிரிப்புடன் ஆமோதித்தான் இவான். தாய் சுற்றுமுற்றும் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டாள். சூடான சேமியா சூப் என்று கத்தினாள். பிறகு மிகவும் சாதுரியத்தோடு பிரசுர கட்டுகளை ஒவ்வொன்றாய் எடுத்து அவர்கள் கையிலே கொடுக்க ஆரம்பித்தாள். அவளது கண் முன்னால் அந்த மஞ்சள் மூஞ்சி அதிகாரியின் முகம் நெருப்பு பற்றிய தீக்குச்சியைப் போல தெரிந்தது. அவள் தனக்குத்தானே வன்மத்துடன் ஏதோ சொல்லிக் கொண்டாள். இதோ இது உனக்கு அப்பனே. பிறகு அடுத்த கத்தையை கொடுத்தாள். இந்தா. தொழிலாளர்கள் கைகளில் குவளைகளை ஏந்தியவாறு அவள் பக்கமாக வந்தார்கள். அவர்களில் யாரேனும் பக்கத்தில் வருவதாக தெரிந்தால் உடனே இவான் குசேவ் வாய்விட்டு சிரிப்பான். உடனே தாய் பிரசுரங்களை கொடுப்பதை மறைத்துவிட்டு சேமியா சூப்

கொடுக்க ஆரம்பித்து விடுவாள். நீ ரொம்ப கெட்டிக்காரி பிலகையா என்று கூறி அந்த சகோதரர்கள் இருவரும் சிரித்தார்கள். தேவை வந்தால் திறமையும் கூடவே வந்துவிடும் என்று பக்கத்தில் நின்ற கொல்லு தொழிலாளி ஒருவன் சொன்னான். பாவம், அவளுக்கு உழைத்து போட்டு உணவு கொடுத்தவனை அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். ஆயோக்கிய பயல்கள். சரி, எனக்கு 3 கோபைக்கு சேமியா கொடு, கவலைப்படாத மா, எப்படியாவது உன் பாடு நிறைவேறிவிடும். நல்ல வார்த்தை சொன்னாயே, உனக்கு ரொம்ப நன்றி என்று இளஞ்சிரிப்போடு பதில் கூறினாள் தாய். நல்ல வார்த்தைக்கு என்ன, காசா பணமா என்று சொல்லிக்கொண்டே அவன் ஒரு பக்கமாக ஒதுங்கி சென்றான். சூடான சேமியா சூப் என்று கத்தினாள் பிலகையா. தன் மகனிடம் தனது பிரசுர விநியோகத்தின் முதல் அனுபவத்தை எப்படி சொல்வது என்பதை பற்றி அவள் யோசித்து பார்த்தாள். ஆனால் அவனது மனத்தாழத்தில் அந்த கோபாவசமான புரிய முடியாத கடுகடுத்த மஞ்சள் மூஞ்சி அதிகாரியின் முகம்தான் நிழலாடி கொண்டிருந்தது. அவனது திருகிவிட்ட கரிய மீசை நிமிர்ந்து நின்றது. இறக மூடிய அவனது பற்கள் பிதுங்கி போன உதடுகளின் இடையே வெள்ளை வெளையரென பளிச்சிட்டன. தாயின் இதயத்தில் வானம்பாடியைப் போல் ஆனந்த உணர்ச்சி பாடி திரிந்தது. அவள் தன் புருவங்களை வளைத்து உயர்த்தி வந்து போகும் வாடிக்கைக்காரர்கள் அனைவரையும் பார்த்து தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை வாங்கு, அதை எடு. அன்று மாலையில் அவள் தேநீர் பருகி கொண்டிருக்கும் போது வெளியே சக்தி தெரிக்க வரும் குதிரை குழம்புகளின் ஓசையும் அதைத் தொடர்ந்து ஒரு பழகிய குரலும் கேட்டது. அவள் துள்ளி எழுந்து கதவை திறப்பதற்காக சமையல் கட்டுக்குள் ஓடினாள். யாரோ வாசல் பக்கத்தில் அவசர அவசரமாக நடந்து வருவதாய் தெரிந்தது. அவளது கண்கள் திடீரென இருண்டன. அவள் கதவை காலால் தள்ளி திறந்துவிட்டு கதவு நிலை மீது சாய்ந்து நின்று கொண்டாள். வணக்கம் அம்மா என்ற பழகிய குரல் கேட்டது. அதே சமயம் மெலிந்து நீண்ட கரங்கள் அவள் தோள்களில் மீது விழுந்தது. அவளது இதயம் ஏமாற்றத்தால் கலங்கியது. அந்த ஏமாற்றத்தோடு ஆந்திரேயை கண்டதால் ஏற்பட்ட ஆனந்தமும் பொங்கியது. அந்த இரு உணர்ச்சிகளும் ஒன்றோடொன்று முயங்கி ஒரு பேருணர்ச்சியாக திரண்டு அவளை மகிழ்ச்சி பரவசத்திற்கு ஆளாக்கி உந்தி எழச் செய்து ஆந்திரேயின் தோள் மீது முகத்தை புதைத்து கொண்டாள். நடுநடுங்கும் கைகளோடு அவளை இறுக அணைத்து கொண்டான் அவன். தாய் அமைதியாக அழுதாள். அவளது தலைமயிரை தடவி கொடுத்து கொண்டே சொன்னான் அவன். அழாதீர்கள் அம்மா, வீணாக மனத்தை நோகு செய்து கொள்ளாதீர்கள், என்னை நம்புங்கள். அவர்கள் பாவலை சீக்கிரம் விட்டு விடுவார்கள். அவனுக்கு எதிராக அவர்களுக்கு ஒரு சாட்சியமும் கிடையாது. வெந்து போன மீனை போல் எல்லோரும் ஊமையாகவே இருக்கிறார்கள். தன் கரத்தை தாயின் தோள் மீது வைத்தவாறே அவளை அடுத்த அறைக்குள் அழைத்து சென்றான். அவனோடு ஒட்டி தழுவி கொண்டாள் அவள். ஒரு அணிர்குஞ்சின் சுறுசுறுப்போடு அவள் தன் கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டு அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் அள்ளி பருகினாள். பாவல் உங்களுக்கு தன் அன்பை தெரிவிக்க சொன்னான். அவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உற்சாகமாகவும் நன்றாகவும் இருக்கிறான். சிறையிலே ஒரே கூட்டம் சுமார் 100 பேரை கொண்டு வந்து அடைத்திருக்கிறார்கள். நம்மூர் ஆட்களும் இருக்கிறார்கள், நகரத்திலிருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஒரு கொட்டடிக்கு 3 அல்லது 4 பேராக போட்டு பூட்டி வைத்திருக்கிறார்கள். சிறை அதிகாரிகள் ரொம்ப நல்லவர்கள். இந்த பிசாசு பிறவிகளான போலீஸ்காரர்கள் கொடுத்துள்ள வேலையினால் அவர்கள் இழைத்து களைத்து ஓய்ந்து போயிருக்கிறார்கள். அதிகாரிகள் ரொம்ப கடுமையாக இல்லை. அவர்கள் எங்களை பார்த்து, பெரியோர்களே அமைதியாக மட்டும் இருங்கள், வீணாய் எங்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாம் நன்றாய்தான் நடக்கிறது. நமது தோழர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள், புத்தகங்களை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள், சாப்பாட்டையும் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். அது ஒரு நல்ல சிறைதான். ரொம்ப பழசு, ஹட்டு பிடித்த சிறை என்றாலும் கைதிக்கு மோசமாக இல்லை. கிரிமினல் கைதிகளும் ரொம்ப நல்லவர்கள். அவர்கள் நம்மவர்களுக்கு எவ்வளவோ உதவி செய்கிறார்கள். நானும் புகினும் இன்னும் 4 விடுதலையாகிவிட்டோம். பாவலும் சீக்கிரம் திரும்பி வந்து விடுவான் என்பது மட்டும் எனக்கு நிச்சயம்தான். நிக்கோலாய் வெசோஷிகோவ் தான் கடைசியாக வருவான். அவன் அவர்களிடம் தாறுமாறாக நடந்து கொள்வதால் அவன் மீது அவர்களுக்கு ஒரே கோபம். அவனை பார்க்க கூட போலீஸ்காரர்கள் பயப்படுகிறார்கள். அநேகமாக அவனை சீக்கிரம் விசாரணைக்கு கொண்டு செல்வார்கள், இல்லாவிட்டால் என்றாவது ஒரு நாள் அடித்து தள்ளுவார்கள். நிக்கோலாய் நிறுத்து, உன் வசவுகளால் ஒரு பயனும் இல்லை என்று பாவல் அடி

0: அடிக்கடி கூறிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நிக்கலாயோ போலீஸாரை பார்த்து, உங்களையெல்லாம் பொறுக்காடி போன உன் புண்ணை தொடக்கிற மாதிரி பூமியிலிருந்து தொடைத்து தீர்த்து விடுவேன் என்று கத்துகிறான். பாவல் நன்றாக நடந்து கொள்கிறான். உறுதியோடும் நிதானத்தோடும் இருக்கிறான். அவனை சீக்கிரம் வெளியே விட்டு விடுவார்கள் என்பதுதான் என் எண்ணம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: மூணு காலேஜ்லயும்
3: கவலைப்படாத,
2: ஃபீஸ் பாரு.
4: எப்படி இருக்கப்பா?
2: என்னாச்சு?
3: ஃபீஸோட டென்ஷன்.
4: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்டல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? RBI சொல்கிறது
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை. நேரம் 1:08. மகளிர் நேரம், மகளிர் நேரத்தில் சமையல் குறிப்புகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன நேயர்களே, தயாராக இருக்கீங்களா? சமையல்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தானே இல்லைங்களா? அதாவது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை செய்து சாப்பிடணும், சுவையாக சாப்பிடணும், புது புது உணவுகளெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஆசையும். வீட்டில் வந்து பெண்கள் வந்து சமைக்கிறாங்கன்னா இன்றைக்கி என்ன புதுசாக செஞ்சுருக்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சிலர் வீட்டில் கூட சில பேர் வந்து எது செய்து வச்சாலும் அப்படியே சாப்பிட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் என்ன டெய்லியும் ஒரே மாதிரி சமைக்கிறீங்களே, ஏதாவது புதுசாக சமைங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறவங்களும் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு விதமான நபர்கள் இருப்பாங்க. புதுசு புதுசாக செஞ்சால் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் ரொம்ப விரும்புவாங்க, பெரியவங்களும் இளைஞர்களும் நல்லா விரும்புவாங்க. ஏன் பெரியவங்களே ரொம்ப இட்லி தோசை சாதம் சாம்பார் காரக்குழம்பு மீன் குழம்பு கறி குழம்புன்னு இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக அந்த அதிலே ஏதாவது புதுமையாக செஞ்சு தாங்களேன் அப்படின்ற மாதிரி விரும்பக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க இல்லையா? இப்போது நம்ம வீட்டில் வந்து புதுசு புதுசாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நிறையா வந்து சமையல் குறிப்புகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இல்லைங்களா எல்லாருக்குமே. அதுவும் புதுமையாக சமைக்கிறவங்க புதுசாக இப்போ தான் கற்றுக்குறாங்க அப்படின்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா நிறைய பேர். அப்போ அவங்களுக்கும் வந்து சுலபமான ஒரு தகவலாக இருக்கும். நம்ம வந்து இந்த நேரத்தை 1 மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸு சமையல் குறிப்புகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வாழைப்பழம் அப்பம் செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல. அதாவது அதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, வாழைப்பழம் 4 அல்லது 5 சுவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவி வந்து ஒரு மூலி தேங்காயை வந்து துருவி வச்சுக்கலாம். சுவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சுவை இனிப்பு சுவை சாப்பிடுவீங்கன்னா வெல்லம் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். வெல்லமும் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம், இல்லை சர்க்கரை தான் எனக்கு பிடிக்கும் வெள்ளம்லாம் வேணாம் அப்படின்னாலும் அவங்களுக்குமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்து சிறிய உப்பு வேணும். அப்புறம் ஏலக்காய் வாசனைக்கு ஏலக்காய் பொடி வச்சுக்கலாம். இப்போ வந்து வாழைப்பழத்தை வந்து நன்கு மசிச்சுக்கணும், மசித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு அரிசி மாவுலாம் சொன்னோம் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்து அளவோடு எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு பக்குவம் தெரியுது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கன்னா தண்ணி நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெல்லமோ இல்லை சர்க்கரையோ எது உங்களுக்கு பிரியமோ அதை வந்து போட்டு நல்லா கலந்துக்கணும். அப்புறம் துருவிய தேங்காயையும் அதில் போட்டு

நல்லா கலந்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து வெல்லமோ இல்லை சர்க்கரையோ போட்டுக்கிறீங்களா, அதுக்கப்புறம் வந்து வாசனைக்கு வந்து ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும், நல்லா ஒரு வானல் வச்சு அடுப்பில் நான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினோடனே எண்ணெய் சூடாகிடும் இல்லைங்களா. எண்ணெய் சூடானவுடனே ஒரு கரண்டி வச்சு அந்த எண்ணெய் சூடான எண்ணெயில் இந்த அப்பத்துக்கு தேவையான பொருட்களெலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து எடுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன கரண்டியாக அப்படி அப்படியே எண்ணெயில் ஊற்றணும். ஊற்றினோம்னா அழகாக அது வெந்து வரும், ரொம்ப செவ செவன்னு ஒரு மாதிரி. வெல்லம் போட்டோம்னா கொஞ்சம் கருத்த மாதிரி அதிர்சலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். சர்க்கரை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அது ஒரு கலரில் ஃப்ளேவரில் வரும். அப்போ நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்த உடனே எடுத்து வீட்டில் உள்ள பசங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் பள்ளி விட்டு வந்தவொடனே, ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நேற்று செஞ்சோம், இதை செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு இல்லையா, வாழைப்பழம் வெல்லம், அப்புறம் வந்து நம்ம வந்து கோதுமை மாவுலாம் சேர்க்கறதுனால இந்த அப்பம் வந்து ரொம்ப சுவைமிக்கதாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நமக்கு வந்து கடிதம் மூலம் தெரிவிங்க. கண்டிப்பாக வந்து செய்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பாடலை கேட்டுக்கிட்டே நிகழ்ச்சிகளை கேட்கலாமா?

என்ன நேயர்களே, நம்ம வந்து சமையல் குறிப்புகளை தான் ரொம்ப சுவையாக பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா? அதாவது காதில் கேட்டுட்ருக்குறீங்க நிகழ்ச்சியில். இப்போ வந்து அவல் உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது ஒரு கால் கிலோ அவல் எடுத்துக்கணும். அதை நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா அவலில் வந்து என்ன, அவல் கழுவுறாங்களே கரைஞ்சிருமே அப்படின்னு யோசிக்க வேணாம். அவலில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும் இல்லைங்களா, காற்று மூலயமா பட்ட அழுக்குகள்லாம் இருக்கும். அதனால் வந்து தண்ணியில் நல்லா போட்டு நல்லா கெட்டியாக பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா அவல் வந்து சரியாக அதை பிழிஞ்சு எடுத்துடணும், எடுத்து வச்சுக்கணும், எதுவும் கரைஞ்சிடாது. முதல்ல வந்து அவலில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு சில பேருக்கு எந்தெந்த சுவையில் பிடிக்குதோ அப்படி செய்யலாம். சில பேருக்கு எந்த சுவையுமே சேர்க்காமல் அப்படியே குடம் உப்புமா மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து புளிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதில் வந்து லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா புளியும் கூட கரைச்சி அந்த அவலில் ஊற்றி கொஞ்சம் நேரம் உப்புவும் மஞ்சத்தூளும் புளியும் போட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே பிசைஞ்சு அப்படியே வச்சிடணும். வச்சுட்டா அது நல்லா ஊறி அந்த பதத்துக்கு வரும். அப்படியும் செஞ்சுக்கலாம் அவல் உப்புமா. அப்படி இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவல் வந்து எடுத்து கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். வானல் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து வெங்காயம்லாம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கணும். கடுகு போட்டு முதல்ல வந்து வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடணும். அப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ, உங்களுக்கு சுவைக்கு எது கலர்ஃபுல்லாக விரும்புவாங்க சில பேர் இல்லையா, அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமே கூட காரம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முந்திரி கூட போட்டுக்கலாம் வேணும். நான் முந்திரியும் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னாலும் அதையும் போட்டுக்கலாம். போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, சில பேர் வெங்காயம் விரும்பலைன்னா வெங்காயம் போடாமே செஞ்சுக்கலாம். இல்லை வெங்காயம் போட்டால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கிளறி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த கழுவி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம்ல அவல், அந்த அவலை நல்லா புழிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அது தண்ணி இல்லாமல் நல்லா உதிர்த்து விடணும். அந்த நம்ம போட்டு எல்லா மசாலாவும் போட்டு வதக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா உதிர்த்து விட்டோம்னா நல்லா அது வந்து நல்லா கொஞ்சம் லேசாக வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வதக்கி விட்டு நல்லா உப்புமா பதத்துக்கு வந்துடும். வந்தவுடனே அதை வந்து நம்ம வந்து பரிமாறணும். ரொம்ப சுவையான அருமையான அவல் உப்புமா வந்து ரெடி ஆகிடும். அதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது வந்து நிறையா விதத்தில் சத்தும் கூட இல்லைங்களா, டைரெக்டாக சில பேர் அவல் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவர்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா உப்புமா சாப்பிட்றதுக்கு. அவல் உப்புமா பெரியம்மா சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரலாம். என்ன நேயர்களே, உப்புமா சீக்கிரமாக செய்யுங்க. ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங்கே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லோரும் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் வர பள்ளியிலேருந்து வர பிள்ளைகளும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க.

0: இப்படி ஒரு இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல.
1: என்ன நேயர்களே, மகளிர் நேரத்தில் சமையல் குறிப்பு தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம நேரம் 1:17 நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, புளி இல்லாத காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு தேவை என்னென்னா, பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இந்த மாதிரி காய்களையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து துருவிய தேங்காயும் 10 சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்து நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காயை துருவி வச்சுக்கணும், தேங்காயை வந்து துருவி வச்சுக்கணும், சின்ன வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வாணல் போட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டு இந்த வதை

0: தேங்காயையும் இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். அதுக்கு வந்து எண்ணெய் விட தேவையில்லை, ஏன்னா தேங்காயிலே எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயே போதும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து காரத்துக்கு ஏற்றாற்போல் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், அது கூடவே 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி இறக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்தவுடனே கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி 3 தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் அப்படி போடுறீங்க அப்படின்னா 3 கத்திரிக்காய் இல்லை ஒரு 5 கத்திரிக்காய் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து இதெல்லாத்தையும் நல்லா அரிஞ்சு வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலே. தேங்காய், தக்காளி, வெங்காயத்துக்கூடவே நல்லா வந்து வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச மசாலாலாம் எல்லாத்தையும் அதில் கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி ஒரு 10 நிமிடம் வேக விட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா புளி இல்லாத கமகமனு நல்லா அருமையான மனம் வீசக்கூடிய காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இதை கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். ஏன்னா சில பேருக்கு புளி சேர்க்கக்கூடாது, புளி சேர்த்தா ஆகாதுன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, இல்லை சில பேருக்கு புளி பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டு அருமையான வந்து புளி இல்லாத காரக்குழம்பு செய்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த காரக்குழம்புல வந்து நம்ம பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து போட்டு நல்லா வந்து காரக்குழம்பு வந்து நல்லா அருமையான பதத்துக்கு கொதித்து வந்தவுடனே சுவையாக பரிமாறினா நல்லாயிருக்கும். சரி நேயர்களே, இப்போ வந்து ஒரு விளம்பரம், இடைவேளைக்கு பிறகு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரலாம் நிகழ்ச்சிக்கு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

என்ன நேயர்களே, நல்ல அருமையான சாப்பிட்ற நேரத்தில் நம்ம சுவையான சமையல் ரெசிபி தான் பார்த்துட்ருக்குறோம். நீங்களும் வந்து இதை வந்து பயன்பெற்று கொள்வீங்க. புதியதாக சமைக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு சமைச்சிக்கலாம். இப்போ நல்லா சமைக்க தெரியும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இது சின்ன சின்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து புதுசாகவும் இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச விஷயங்களாகவும் இருக்கலாம், கேட்டு பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1:24 இருக்கிறோம். இப்போ வந்து மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது 1 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஓமம், சுக்கு 1 துண்டு, கருவேப்பிலை தேவைக்கு, அப்புறம் பெருங்காயத்தூளும் தேவைக்கு எடுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறம் வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். ஏன்னா வெந்தயம் வந்து கசப்புத்தன்மை உடையது தான், ஆனாலும் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, சுவையும் கூட்டி கொடுக்கும் நல்லாவும் இருக்கும். ஏன்னா மருந்து குழம்பு இல்லைங்களா, இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அடிக்கடி நமக்கு சளி பிடிக்குது, இல்லை உடல் வலியாக இருக்குது, இல்லை வேறு மாதிரி உபாதைகள்லாம் வருது, சின்ன சின்ன உபாதைகள் வரும்ல, அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். நம்ம இப்போ வந்து வரக்கூடிய காலம் வந்து மழைக்காலமாக வரும் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த மருந்து குழம்பு வந்து வச்சு நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டோம்னா சளி அதெல்லாம் பிடிக்காம கூட இருக்கும். எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதில் ஓமம், சுக்கு எல்லாமே சேர்க்குறோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், மல்லி எல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு வந்து ஒரு மருந்தில்லா உணவாக இது வந்து இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ காரக்குழம்புக்கு தேவையான அது மாதிரியே நம்ம வந்து இதை என்ன பண்ணணும், குழம்புக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த சொன்ன அத்தனை பொருட்களையும் மருத்துவ பொருட்களையும் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து ஒரு வானலில் வதக்கி இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தேவைக்கு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் புளியை வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து, ஏன்னா இது மருந்து குழம்புன்றதுனால ரொம்ப அதிகமாக புளி போட்டால் மருத்துவ குணம் வந்து குறைஞ்சிரும் இல்லைங்களா, அதனால் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு புளியை வந்து எடுத்துக்கிட்டு புளி கரைசல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வதக்கிட்டு இருக்கணும் இல்லைங்களா, அதில் வந்து கருவேப்பிலெலாம் போட்டு 1/2 ஸ்பூன் வெல்லமும் இதில் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து இந்த குழம்பு வந்து புளிக்கரைசலை ஊற்றி நல்லா கொதிச்சு வரும் இல்லைங்களா, அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த மருந்து பவுடர்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மருத்துவ பொடி, அந்த பொடியில் வந்து 2 ஸ்பூன் பவுடர் போட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோம்னா ஒரு மாதிரியான அந்த வாசனை வரும் இல்லைங்களா, குழம்பு கொதித்த வாசனை வரும். அந்த நேரத்தில் அந்த பக்குவமான நேரத்தில் அழகாக இறக்கி வச்சு பரிமாறினா மருந்து குழம்பு சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன் ரொம்ப வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரி போகிறது வந்து தடை செஞ்சுக்கும் செய்யலாம், நல்ல ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து.

என்ன நேயர்களே, நேரம் சரியாக 1:31 40 வினாடிகள் ஆயிட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மகளிர் நேரத்தில் வந்து சமையல் குறிப்புகளை தான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து பெப்பர் சோயா மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. சோயா வந்து குட்டி குட்டி சோயா இருக்கும், பெரிய சைஸ் சின்ன சைஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த சின்ன சைஸ் சோயாவை வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து அது பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிட்ற செய்கிறப்போ சுவையாகவும் பார்க்குறதுக்கும் ஒரு அழகாகவும் இருக்கும், அதை சாப்பிட்ணுன்ற ஒரு ஆர்வத்தையும் தூண்டும். அதனால் வந்து சின்ன சின்ன சைஸ் சோயாவை வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்து போட்டு அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் தேவைக்கு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம் கூட, மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் சிக்கன் மசாலா கூட தேவைப்பட்டால் கூட, அந்த வாசனைக்கு சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முந்திரி, வேர்க்கடலை இருந்தால் கூட கொஞ்சம் அரைச்சி விழுதாக கூட அதை போட்டு

0: போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த சோயா இருக்குது இல்லைங்களா, நம்ம சுடுதண்ணியில் போட்டு சோயா வந்து பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டதுக்கப்புறம் ஒரு வானலில் எடுத்து அடுப்பில் போட்டு சூடாக்கிட்டு அதில் எண்ணெய் போட்டு, எண்ணெயும் சூடான பிறகு பூண்டு தட்டி போடணும். அப்புறம் நாலு காஞ்ச மிளகாய், காரத்துக்கு நம்ம ஏற்கனவே காரமும் போட்டு வச்சுருக்குறோம், அதுவும் இல்லாமல் இந்த நாலு ரொம்ப அதிகமாக காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகே, இல்லைனா தேவையான நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அது மட்டும் கூட போதும், காஞ்ச மிளகாய் கூட தேவையில்லை. தேவையானவங்க நாலு மிளகாவோ அஞ்சு மிளகாவோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற கிள்ளி போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சோயாவை மசாலா போட்டு ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து வானலில் கொட்டி நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சோடனே இப்போ வந்து நல்லா அழகாக அருமையாக வெந்து சோயா வந்து நமக்கு சுவையும் மனமும் வீசக்கூடிய நிலைமையில் ஒரு மாதிரி கெட்டியான பிறகு நம்ம அடுப்பிலேருந்து இறக்கி வச்சுட்டு பரிமாறணும்னா அருமையாக இருக்கும். இது வெறுமனேவும் சாப்பிடலாம், இல்லை கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, மிளகாய் தாளித்து செய்வாங்கள்ல அந்த காய் போடாத சாம்பாருக்கு வெறும் சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த சாம்பார் இல்லையா, அது என்ன கிள்ளி போட்டதுன்னெலாம் வேறு கேட்பாங்க. அதனால் வந்து அந்த வெறும் சாம்பாருக்கு இந்த சோயா பெப்பர் சோயா மசாலா சாப்பிட்டோம் சேர்ந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவை மிக்கதாக இருக்கும். ரொம்ப சோயா பிரியர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வந்து சோயா இல்லாமல் பன்னீரும் சேர்த்து செஞ்சுக்கலாம், அதாவது சோயா போட வேணாம் அப்படின்னா பன்னீர் போடலாம், அப்படி பன்னீர் இல்லை மஷ்ரூம் போட்டு செய்யலாம், இல்லை சிக்கன் போட்டு கூட செய்யலாம், இல்லை புரோக்கோலி போட்டு செய்யலாம், காலிஃப்ளவர் போட்டு கூட செய்யலாம். அந்த மாதிரி நிறைய விதவிதமாக இந்த ஒரு மசாலாவில் இந்த பலவிதமான பன்னீர் மஷ்ரூம் சிக்கன் புரோக்கோலி இதெல்லாமே போட்டு கூட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன நேர்களே கண்டிப்பாக செய்து சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இப்போ வந்து சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் நம்ம வந்து ரெசிபி பார்க்கலாம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மகளிர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து சமையல் குறிப்புகளை தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து காளான் கைமா செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா. தேவையான பொருட்கள் 400 கிராம் காளான் பொடியாக சுத்தம் செய்து பொடியாக கட் செய்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து 100 கிராம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் செய்து வச்சுக்கணும். 2 தக்காளி அதையும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவைக்கு, 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய் வேணும் இல்லைங்களா. அப்புறம் வந்து சிறிய கொஞ்சம் தேவைக்கு கருவேப்பிலை, 2 ஸ்பூன் பொடியாக கட் செய்த கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, சிறிது தாளிக்கிறதுக்கு வடகம், இதெல்லாம் வச்சுக்கணும். ஒரு வானல் வச்சு அதில் வந்து வானல் சூடானதும் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு தாளிக்கணும். அப்புறம் வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கி விடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுகளையும் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி நறுமணம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாமே நமக்கு தேவைக்கு சேர்த்துக்கணும். அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் வந்து காளானையும் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காளானையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து 10 நிமிடம் மூடி வச்சு வேக விட்டோம்னா நல்லா அருமையான வாசனை வரும் இல்லையா. அந்த நேரத்தில் அந்த பொட்டுக்கல்லை தூள் இருக்குது இல்லையா, அதையும் மிளகுத்தூளையும் சேர்த்து அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டோம்னா அதுக்கு மேலே அழகாக வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தழையும் சேர்த்து நல்லா பரவலாக போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து வெந்ததும் சுவையாக வாசனை வரும் இல்லையா, அப்படியே இறக்கி வச்சு சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி சப்பாத்தி அதுக்கும் சாப்பிட்லாம், அப்புறம் காளான் வந்து தோசைக்கு கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் காளான் பிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ வந்து இது மட்டும் இல்லாமல் காளான் வந்து மிளகு வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அது என்னென்னா சுவையான சுவைக்கு வந்து தேவையான அளவுக்கு மிளகு, சீரகம் மற்றும் வந்து கருவேப்பிலை சேர்த்து இந்த காளான் வந்து நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா. அதில் வந்து நல்லா வந்து கறி வறுவல் செய்கிற மாதிரி இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இறக்கணும்னா சுவையான வந்து காளான் மிளகு வறுவல் வந்து நல்லாயிருக்கும். வெறுமனே ரொம்ப காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் செய்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீண்டும் இணையலாம்.

என்ன நேயர்களே, சமையல் குறிப்புகளை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவரைக்காய் பொரியல்னால் சாதாரணமாக அப்படியே நம்ம செய்வோம் இல்லைங்களா. இது வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அவரைக்காயை வந்து நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கணும். அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். தேவைக்கு வெங்காயம் சிறிதாக நறுக்கியது இரண்டையும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி அதில் வந்து மஞ்சள்தூள் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு முட்டைகள் லேசாக வெந்துடும் இல்லைங்களா. வெந்த உடனே ரெண்டு முட்டைகளை உடைச்சி விட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டவுடனே நல்லா அது வந்து அழகாக அவரைக்காயும் வெந்துடும், அந்த முட்டையோடு சேர்ந்து அழகாக ஒரு மாதிரி பொடி மாஸ் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோடனே அதுக்கப்புறம் வந்து சூடாக வந்து பரிமாறினா ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து பொடிச்சு வச்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அது கூட போட்டு நம்ம சுவைக்கு ஏற்றாற்போல்

செய்துக்கலாம். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இல்லையா, இந்த அவரைக்காயில். அதாவது சுகர் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் அதிகமாக இதை சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதிக விட்டமின் இருக்குது, மினரல்ஸ்லாம் இருக்குது, நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இதை அடிக்கடி உடலில் சேர்த்துக்கிட்டால் உடலுக்கு வந்து அவரைக்காய் வந்து ரொம்ப மிகுந்த மருத்துவ பயனை கொடுக்கும் நமக்கு.

என்ன நேயர்களே, நம்ம வந்து சமையல் குறிப்பில் இப்போ வந்து கேரளா ஸ்டைலில் பட்டாணி குருமா செய்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பட்டாணினாலே இது வந்து ரொம்ப பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப உடலுக்கு தேவையானதும் ரொம்ப

அவசியம். புரோட்டீன் நிறைந்தது, அதனால் உடல் எடையை வந்து குறைக்கவும் இது மிகவும் உதவும் இல்லையா. தேவையான பொருட்கள் வந்து 2 கப்பு பட்டாணி, 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வைத்துக்கொள்ளணும், தக்காளியும் நறுக்கி வச்சுக்கணும், 2 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 ஸ்பூன் மல்லி விதைகள், 5 வரமிளகாய், 1 கப்பு தேங்காய் பால், 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேவைக்கு உப்பு சேர்த்துக்கணும் இல்லைங்களா. இது வந்து செய்முறை எப்படின்னா, பட்டாணியை வந்து நைட்டே வந்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும் இல்லைங்களா. சமைப்பதுக்கு முன்னால் வேக வைத்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக. ஒரு வானலில் சூடானதும் அதில் வந்து கொத்தமல்லி விதைகளையும் வரமிளகாயும் பொன்னிறமாக மனம் வரும் வரை வறுக்கணும். அது ஆறியதும் பொடியாக அரைத்து வச்சுக்கணும். இதை 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு வானலில் வச்சு நல்லா ஊற்றிக்கணும். சூடான பிறகு நறுக்கிய வெங்காயத்தை வந்து சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை நம்ம வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தக்காளி வந்து மென்மையாக ஒரு மாதிரி குழைந்து வரும் வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் ஆற வச்சு அதை வந்து விழுது பதத்துக்கு அரைச்சி கொள்ளணும். அதே வானலில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா விழுதுகளை எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். அது வந்து கொதிச்சு வர்றப்போ அதில் வந்து அரைச்சி வச்சு அந்த பொடியாக நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடிகளை சேர்க்கணும். சேர்த்துட்டு அப்புறம் பட்டாணி, வேக வச்ச பட்டாணியும் அதில் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடணும். நல்லா கலந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கலந்து வரும் இல்லைங்களா, ஒரு நல்ல ஒரு மணம் வரும், வெந்த இது தெரியும் இல்லையா. மென்மையாக வேக வைக்கணும், ஒரு 5 நிமிடம் கூட போதும். வேக வச்ச உடனே இந்த பச்சை பட்டாணி, உப்பு இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா. அதில் கொஞ்சம் வந்து தண்ணியும், தேவைக்கு தண்ணி 1 கப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோம்னா அருமையான வந்து பட்டாணி குருமா ரெடி ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து கொதி வர நல்லா வெந்து கொதி வரும் இல்லைங்களா, கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க, லேசாக கொதிக்க வச்சு இறக்கிடணும். ஏன்னா ரொம்ப கொதிச்சதுன்னா தேங்காய் பாலினுடைய குணம் வந்து மாறிடும். அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப அருமையான வந்து பட்டாணி குருமா வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப கேரளா ஸ்டைலில் அழகாக ஒரு குருமா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த குருமாவையும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.

என்றும் இனியவையில் நம் காதுகளுக்கு இனிமையான பாடல்களை சுவையூட்டி கொண்டிருக்கிறது. இனி வருவது கேஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் குரலில் அந்தமான் காதலி படப்பாடலை கேட்டு மகிழலாமா?

என்றும் இனியவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு கேட்க கேட்க இனிமையான பாடல்களை இதோ தந்து கொண்டிருக்கிறோம். பேபி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் நில் கவனி காதலி பட பாடலை கேட்டு மகிழலாம்.

இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் சர்வர் சுந்தரம் படப்பாடலை டி எம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் இதோ கேட்டு மகிழலாம்.

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பார்த்தாலே பசித்தீரும் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் இதோ பாடல்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

0: நேரம் 2:40 நாற்பது நொடி. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஆர். கமலஜா அவர்கள். மாணவர் நைதிக் ஸ்ரீவாத்சவா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து சோட்டா காந்தி என்ற பாடத்தை படிக்க இருக்கிறோம். சரி நைதிக், இப்பாடத்தை படி.
1: ஜக்கு ஜக்கு தேக் மே தேரே லியே க்யா லாயா ஹூ துபாய் சே.
2: ஜக்கு ஜக்கு, உனக்காக துபாயிலிருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பார்.
1: கஹதே ஹுவே சுஹேல் பாக்தா ஹுவா ஸ்கூல் கே மைதான் மே படே பர்கத் கே பேட் கே பாஸ் பஹுஞ்சா
2: என்று சொல்லிக்கொண்டே சுஹேல் பள்ளியின் மைதானத்தில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்திற்கு அருகில் ஓடி வந்து சேர்ந்தான். பர்கத் கா பேட் ஆலமரம்.
1: யஹி தோ ஜகா தி உன்கே மில்னே கி.
2: இதுதான் அவர்கள் எல்லோரும் கூடுமிடம்.
1: கோபு சந்து நந்து கீதா கங்கா சபி வஹா தே பர் ஜக்கு நஹி தா.
2: கோபு சந்து நந்து கீதா கங்கா எல்லோரும் அங்கிருந்தார்கள், ஆனால் ஜக்கு இல்லை.
1: ஜக்கு கஹா ஹே சுஹேல் நே பூச்சா தோ லட்கியா தோ கிசக் கை.
2: ஜக்கு எங்கே என்று சுஹேல் கேட்டபோது சிறுமிகள் நழுவி விட்டனர்.
1: ஒரு லட்கே பி நசர் சுரானே லகே.
2: சிறுவர்கள் பார்வையை தவித்தனர். கிசக்னா நழுவுதல்.
1: சந்து கஹா ஹே ஜக்கு தேரே கர் கே பாஸ் தோ ரஹதா ஹே சுஹேல் நே ஃபிர் பூச்சா.
2: சந்து எங்கிருக்கிறான் ஜக்கு? வீட்டிற்கு பக்கத்தில் தானே வசிக்கிறான் என்று சுஹேல் மீண்டும் கேட்டான்.
1: தங் மத் கரோ யார் முஜே நஹி பதா அஜீப் ஆவாஸ் மே சந்து போலா.
2: சும்மா தொந்தரவு செய்யாதே நண்பா, எனக்கு தெரியாது என்று ஈனஸ்வரத்தில் சந்து சொன்னான்.
1: ஆல் சப் கக்ஷா கி தரஃப் சல் தியே.
2: பிறகு எல்லோரும் வகுப்புக்கு சென்று விட்டனர். கக்ஷா வகுப்பு, ஆவாஸ் குரல்.
1: சுஹேல் தோடி தேர் தோ கடா ஹி ரஹா.
2: சுஹேல் சிறிது நேரம் வரை நின்று கொண்டிருந்தான்.
1: உசே சமஜ் ஹி நஹி ஆ ரஹா தா கி சப் இஸ் தரஹ பர்தாவ் க்யோ கர் ரஹே ஹேன்.
2: ஏன் எல்லோரும் இப்படி மழுப்புகிறார்கள் என்று அவனுக்கு புரியவே இல்லை.
1: சபி தோ உஸ்கே தோஸ்த் தே.
2: எல்லோரும் அவனுடைய நண்பர்கள்.
1: ஆர் வே சப் ஜக்கு யா ஜகன்நாத் ரெட்டி கே காரண் ஹி உஸ்கே தோஸ்த் பனே தே.
2: மேலும் அவர்கள் எல்லோரும் ஜக்கு என்கிற ஜெகநாத் ரெட்டியினால்தான் அவனுடைய நண்பர்கள் ஆனார்கள். தோஸ்த் நண்பன், இதன் எதிர்ச்சொல் துஷ்மன் எதிரி.
1: ஜக்கு நே ஹி சப்சே பஹலே ஹாத் படாயா தா தோஸ்திகா.
2: ஜக்கு தான் எல்லோருக்கும் முன்னே நட்பு கரங்களை நீட்டியவன்.
1: வ ஜப் துபாய் சே விஜயவாடா கே இஸ் சென்ட்ரல் ஸ்கூல் மே ஆயா தோ டர் ரஹா தா.
2: அவன் துபாயிலிருந்து விஜயவாடாவில் உள்ள இந்த சென்ட்ரல் ஸ்கூலுக்கு வந்தபோது மிகவும் பயந்திருந்தான். டர்னா பயப்படுதல்.
1: உஸ்கே அப்பூ கே இன்தகால் கே பாத் உஸ்கி அம்மி ரேஹானா நே அப்னே பச்சோ சுஹேல் ஆர் சையத் கே சாத் வாபஸ் ஆனா ஹி சஹி சம்ஜா.
2: அவனுடைய அப்பாவின் மரணத்திற்கு பின் அவனுடைய அம்மா ரெஹனா தன் குழந்தைகளான சுஹேல் மற்றும் சையத்துடன் திரும்பி வருவதுதான் சரி என்று நினைத்தாள்.
1: பராய தேஷ் மே அகேலே ரெஹனா உன்னை அச்சா நஹி லக் ரஹா தா.
2: வீட்டு நாட்டில் தனியாக

0: யாக இருப்பது அவர்களுக்கு அவ்வளவு நன்றாக படவில்லை. பராய தேஷ் வேற்று நாடு.
1: இஸ்லியே உன்னோனே பாரத் ஆக்கர் அப்னே மாதா பிதா கே பாஸ் ஆக்கர் ரஹனே கா நிஷ்சய் கியா.
0: அதனால் அவர்கள் இந்தியாவில் உள்ள தன் அப்பா அம்மாவுடன் தங்க நிச்சயித்தார்கள்.
1: சுஹேல் விஜயவாடா கே சென்ட்ரல் ஸ்கூல் மே பர்த்தி ஹோ கயா.
0: சுஹேல் விஜயவாடாவில் உள்ள சென்ட்ரல் ஸ்கூலில் சேர்ந்தான்.
1: பஹலே தின் ஜப் வ கக்ஷா மே ஆயா.
0: முதல் நாள் அவன் வகுப்பறைக்குள் நுழைந்தான்.
1: ஓர் அத்யாபக் நே உஸ்கா பரிச்சய பூச்சா தோ சபி உஸ்கி தரஃப் ஐசே தேக் ரஹே தே ஜைசே கோய் அஜூபா ஹோ.
0: முதல் நாள் ஆசிரியர் அவனை பற்றி விசாரிக்கும் போது எல்லோரும் அவனையே விசித்திரமாக பார்த்தார்கள்.
1: துபாய் சே ஆனே கே காரண் உஸ்கே கப்டே அலக் தே.
0: துபாயிலிருந்து வந்ததால் அவனுடைய உடையும் தனித்திருந்தது. அஜூபா விசித்திரம்.
1: ஓர் உண்மே வ படா ஸ்மார்ட் லக் ரஹா தா.
0: அவன் அதில் மிகவும் அழகாக தெரிந்தான்.
1: உஸ்கே பாஸ் தப் ஸ்கூல் கா யூனிஃபார்ம் நஹி தா.
0: அவனிடத்தில் அப்போது பள்ளி சீருடை இல்லை.
1: ந ஸ்கூல் கே காலே ஜூத்தே.
0: பள்ளிக்குண்டான கருப்பு நிற ஷூவும் இல்லை.
1: உஸ்கா பஸ்தா பி அலக் தா.
0: அவனுடைய புத்தகப்பையும் வித்தியாசமாக இருந்தது. பஸ்தா புத்தகப்பை.
1: இஸ்லியே பச்சே உஸ்ஸே கத்ரா ரஹே தே.
0: அதனால் குழந்தைகள் அவனிடமிருந்து விலகி இருந்தார்கள்.
1: சுஹேல் யஹ தேக் கர் பேச்சைன் ஔர் ஹைரான் ஹோ ரஹா தா.
0: சுஹேல் இதை பார்த்துவிட்டு அமைதி இல்லாமல் கவலையிட்டும் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தான்.
1: கஹா பேட்டே குச் சமஜ் நஹி பா ரஹா தா.
0: எங்கு உட்காருவது என்று எதுவும் புரியாமல் இருந்தான்.
1: தபி ஜக்கு உட்டா ஔர் போலா சுஹேல் ஆவ் இதர் ஆவ் மேரே சாத் பேட்டோ.
0: அப்போது ஜக்கு எழுந்து சுஹேல் வா இங்கு என் பக்கத்தில் உட்கா என்று சொன்னான்.
1: மேரா நாம் ஜெகன்நாத் ரெட்டி ஹே.
0: என் பெயர் ஜெகநாத் ரெட்டி.
1: சப்கி தர தும்பி முஜே ஜக்கு கஹ சக்தே ஹோ கஹ கர் உஸ்னே ஹாத் படாயா.
0: எல்லோரையும் போல நீயும் என்னை ஜக்கு என்றே அழைக்கலாம் என்று சொல்லி கொண்டே கையை நீட்டினான். ஹாத் படானா கையை நீட்டுதல்.
1: சுஹேல் நே ஃபௌரன் ஹாத் மிலாயா ஔர் ராஹத் கி சாஸ் லி.
0: சுஹல் உடனே கை கொடுத்தான். பிறகுதான் அவன் அமைதி பெருமூச்சு விட்டான். ஃபௌரன் உடனே.
1: உஸ் தின் சே தோனோ பக்கே தோஸ்த் ஹோ கயே.
0: அந்த நாளிலிருந்து இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டனர். பக்கே தோஸ் நெருங்கிய நண்பர்கள்.
1: தீன் சார் மஹினே பாத் உசே அம்மி கே சாத் பாஹர் ஜானப்படா.
0: 3-4 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு தன் அம்மாவுடன் வெளியே செல்ல நேரிட்டது. மஹினா மாதம்.
1: வ ஜானா நஹி சாதா தா பர் அம்மி அகேலே கேசே ஜாதி.
0: அவன் போக விருப்பப்படவில்லை, ஆனால் அம்மா தனியாக எப்படி செல்வாள்.
1: இஸ்லியே நானாஜி கா கஹனா மான்னா படா.
0: அதனால் தாத்தா சொன்னதை கேட்க வேண்டியிருந்தது. நானாஜி அம்மாவுடைய அப்பா.
1: ஆஜ் வாபஸ் ஆக்கர் ஜப் ஜக்கு கோ மில்னே கயா தோ உஸ்கே பாரே மே கோய் குச் நஹி பதா ரஹா.
0: இன்று திரும்பி வந்து ஜக்குவை சந்திக்க சென்ற போது அவனை பற்றி யாரும் எதுவும் சொல்ல வர இயலவில்லை.
1: கக்ஷா மே பி அத்யாபக் நே பதா நஹி கா ஜவாப் தியா.
0: வகுப்பில் கூட ஆசிரியர் தெரியவில்லை என்று சொன்னார்.
1: வ பிரின்சிபல் கே ஆஃபீஸ் கி ஓர் கயா.
0: அவன் பிரின்சிபலின் ஆஃபீஸுக்கு சென்றான்.
1: பாஹர் கடே சப்ராசி நே உசே அந்தர் ஜானே நஹி தியா.
0: வெளியில் நின்று கொண்டிருந்த காவலாளி அவனை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. சப்ராசி காவலாளி.
1: ஔர் ஜப் உஸ்னே கஹா மே ஜெகன்நாத் ரெட்டி கே பாரே மே பூச்னா சாதா ஹூ.
0: பிறகு அவன் ஜெகன்நாத் ரெட்டியை பற்றி கேட்க விரும்புவதாக சொன்னான்.
1: தத் சப்ராசி போலா கியா ஜான்னா சாதே ஹோ உஸ் கோடி கே பாரே மே.
0: அப்போது அந்த காவலாளி, என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாய், அந்த தொழு நோயாளியை பற்றியா?
1: சுஹேல் கோ மானோ ஜட்கா லகா.
0: சுஹேலுக்கு உடனே உதறல் எழுத்தது.
1: ஹா ஹா கோடி தபி தோ உசே ஸ்கூல் மே ஆனே சே மனா கர் தியா கயா ஹே.
0: ஆம் ஆம் தொழுநோய், அதனால் அவனை பள்ளிக்கு வருவதற்கு தடை விதித்துள்ளனர்.
1: தும்ஹாரி பலாய் இசி மே ஹே கி தும் உசே பூல் ஜாவ் சப்ராசி நே கஹா.
0: அவனை நீ மறப்பதுதான் உனக்கு நல்லது என அந்த காவலாளி சொன்னான்.
1: சுஹேல் கோ படா துக் ஹுவா கி ஜக்கு பீமார் ஹே.
0: சுஹேலுக்கு ஜக்கு நோயுற்றுள்ளான் என்பதை கேட்டு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது.
1: ஔர் உசே ஜப் மதத் கி ஜரூரத் ஹே தோ சப் தோஸ்த் ஔர் அத்யாபக் உஸ்ஸே மூஹ் மோட் ரஹே ஹேன்.
0: எப்பொழுது அவனுக்கு உதவி தேவையோ அப்போதுதான் எல்லா நண்பர்களும் ஆசிரியரும் அவனை பார்த்து முகத்தை திருப்பி உள்ளனர்.
1: வ கர் கயா ஔர் இன்டர்நெட் சே குஷ்ட ரோக் கே பாரே மே சப் சூச்சனாய் இக்கட்டி கி ஔர் சல் படா ஜக்கு கே கர்.
0: அவன் வீட்டிற்கு சென்று இன்டர்நெட் வழியாக தொழு நோய்க்கு உண்டான எல்லா ஆலோசனைகளையும் சேகரித்து ஜகுவின் வீட்டிற்கு சென்றான்.
1: வஹா தாலா லகா ஹுவா தா,
0: அங்கு அவன் வீடு பூட்டியிருந்தது. தாலா

0: போட்டு
1: தூசரே தின் ஸ்கூல் கே பஜாய் வ ஜக்கு கி தலாஷ் மே நிகல் படா.
0: மறுதினம் பள்ளிக்கு பதிலாக அவன் ஜக்குவை தேடி புறப்பட்டான். தலாஷ் தேடல்.
1: வ ஜப் ஜக்கு கே கர் கே பாஸ் கயா तो देखा कि जग्गू की माँ इधर उधर देखती हुई आंचल में कुछ छिपा कर जल्दी जल्दी चल रही थी.
0: அவன் ஜக்குவின் வீட்டிற்கு பக்கத்தில் சென்றபோது அங்கு ஜக்குவின் அம்மா இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே தன் புடவையினால் முகத்தை மறைத்து கொண்டு அவசர அவசரமாக சென்று கொண்டிருந்ததை பார்த்தான். ஆஞ்சல் புடவை தலைப்பு சிப்பானா மறைத்தல்.
1: சுஹேல் பி உன்கே பீச்சே ஹோ லியா.
0: சுஹேலும் அவள் பின்னால் சென்றான்.
1: வ ஷஹர் கே பாஹர் ஏக் புரானே கண்டஹர் கி தரஃப் ஜானே லகி.
0: அவள் நகரத்திற்கு வெளியே ஒரு பாழடைந்த கட்டிடம் நோக்கி சென்று கொண்டிருந்தாள். புராணா பழைய, இதன் எதிர்ச்சொல் நயா புதிய.
1: சுஹேல் பீச்சே ஹி தா.
0: சுஹேல் பின்னாடியே இருந்தான்.
1: உஸ்னே தேகா கண்டஹர் கே சாம்னே ஜக்கு பேட்டா தா.
0: அவன் அந்த கட்டிடத்திற்கு எதிரே ஜக்கு உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். சாம்னே எதிரில், இதன் எதிர்ச்சொல் பீச்சே பின்னால்.
1: ஜக்கு கோ தேக்தே ஹி வ குஷி சே சில்லாயா.
0: ஜக்குவை பார்த்தவுடன் அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கத்தினான்.
1: ஜக்கு தூ யஹா ஹை ஔர் மை துஜே டூண்டதே டூண்டதே பாகல் ஹோ கயா ஹூ கல் சே.
0: ஜக்கு ஜக்கு நீ இங்கே இருக்கிறாயா, நான் உன்னை நேட்டிலிருந்து தேடி தேடி பைத்தியம் ஆகிவிட்டேன்.
1: சலாங் மார்த்தே மார்த்தே வ ஜக்கு கே பாஸ் பஹுஞ்ச் கயா
0: என்று கத்திக்கொண்டே தாவி தாவி அவன் ஜக்குவின் பக்கத்தில் சென்றான். சலாங் மார்னா தாவுதல்.
1: உசே கலே லகானே கேலியே ஹாத் படாயா ஹி தா கி ஜக்கு போலா.
0: அவன் கழுத்தோடு கட்டி கொள்வதற்காக கையை நீட்டும் பொழுது ஜக்கு கூறினான்.
1: மச்சு மச்சு முஜே நஹி தோ யா ரோக் துஜே பி ஹோ ஜாயேகா.
0: தொடாதே, என்னை தொடாதே, இல்லை என்றால் இந்த நோய் உன்னையும் தொட்டிக்கொள்ளும்.
1: ஔர் வ பீச்சே ஹட்னே லகா
0: என்று சொல்லிக்கொண்டே அவன் பின்னால் நகர்ந்தான்.
1: பர் சுஹேல் நே உசே பகட் ஹி லியா.
0: ஆனால் சுஹேல் அவனை பிடித்து விட்டான்.
1: ஔர் போலா பேட் ஆர் பதா யா மாஜரா கியா ஹை.
0: பிறகு உட்கார், இந்த நிலைமை உனக்கு எப்படி ஏற்பட்டது என கேட்டான்.
1: ஆண்டி கம் சே கம் ஆப் ஹீ பதாயியே.
0: ஆண்டி நீங்களாவது சொல்லுங்களேன்.
1: ஸ்கூல் மே ஹமாரே தோஸ்த் அத்யாபக் ததா ஆப்கே படோசி கோய் வி குச் நஹி பதாதா. சுஹேல் நே கஹா.
0: பள்ளியில் எங்களுடைய நண்பர்கள், ஆசிரியர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் யாரும் எதுவும் சொல்லவில்லை என்று சுகேல் சொன்னான்.
1: கியா பதாவு பேட்டா.
0: என்ன சொல்வது மகனே?
1: ஜிஸ் தின் தும் கய் உஸ் தின் ஷாம் கோ ஜப் ஜக்கு கர் ஆயா தோ உஸ்கே பேர் சே கூன் ஆ ரஹா தா.
0: எந்த நாளில் நீ சென்றாயோ அந்த நாளின் மாலை பொழுதில் ஜக்கு வீட்டிற்கு வந்தபோது அவனுடைய காலிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. கூன் ரத்தம், பயிர் கால். ஷாம் மாலை பொழுது.
1: ஔர் உசே பதா ஹி நஹி தா.
0: ஆனால் அவனுக்கு அது தெரியவில்லை.
1: நா உசே தர்த் மஹ்சூஸ் ஹோ ரஹா தா.
0: அவனுக்கு வலியும் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியும் இருக்கவில்லை. மஹ்சூஸ் உணர்ச்சி.
1: ஹம் உசே டாக்டர் கே பாஸ் லே கயே.
0: நாங்கள் அவனை டாக்டரிடம் அழைத்துச் சென்றோம்.
1: ஔர் உன்னோனே தோனோ பேரோ ஔர் ஹாத்தோ மே சூயி சுபோகர் தேகா.
0: அவர் இரண்டு கால்கள் மற்றும் கைகளில் ஊசி குத்தி பார்த்தார். சூயி ஊசி.
1: பர் ஜக்கு கோ கோய் சுபன் மஹ்சூஸ் நஹி ஹுயி.
0: ஆனால் ஜக்குவிற்கு எந்த தொடு உணர்ச்சியும் இல்லை.
1: தப் டாக்டர் நே கஹா கி ஜக்கு கோ குஷ்ட ரோக் ஹோ கயா ஹை.
0: அப்போது டாக்டர் ஜக்குவிற்கு குஷ்ட ரோகம் வந்துவிட்டது என சொன்னார்.
1: ஔர் வ உஸ்கா இலாஜ் நஹி கர் சக்தே.
0: அவரால் அவனுக்கு வைத்தியம் செய்ய முடியாது என கூறிவிட்டார். இலாஜ் கர்னா வைத்தியம் செய்தல்.
1: குஷ்ட ரோக் கா நாம் சுன்தே ஹி ஹம் சப் நிஷ்பிரப் ஹோ கயே.
0: குஷ்டரோகம் என்று சொன்னவுடன் நாங்கள் எல்லோரும் திக்பிரமை பிடித்தார் போல இருந்துவிட்டோம்.
1: தூசரே தின் சே ஜக்கு ஸ்கூல் பி நஹி கயா.
0: மறுநாள் ஜக்கு பள்ளிக்கு செல்லவில்லை.
1: பர் ஐசி பாத்தே சுப்தி ஹே கியா.
0: இதை மறைக்க முடியுமா என்ன?
1: ஜப் ஸ்கூல் மே பாத் பஹுஞ்சி தோ ஸ்கூல் கே பிரின்சிபல் நே பி கஹலா பேஜா கி வ ஜக்கு கோ ஸ்கூல் மே நஹி ரக்கேங்கே.
0: பள்ளியில் இந்த பேச்சு போய் சேர்ந்தவுடன் பள்ளியின் பிரின்சிபல் ஜக்குவை இனிமேல் பள்ளியில் வைத்திருக்க மாட்டோம் என்று செய்தி அனுப்பிவிட்டார்.
1: ஜக்கு கி மா நே சுபக்தே ஹுவே கஹா
0: என்று ஜக்குவின் அம்மா சொன்னாள்.
1: சுஹேல் ஜக்கு கோ சஹலாத்தே ஹுவே போலா.
0: சுஹேல் ஜக்குவை சமாதானப்படுத்தி கொண்டே சொன்னான்.
1: பாகல் ஹை சப் இத்னா நஹி ஜான்தே கி குஷ்ட ரோக் இலாஜ் சே எக்தம் டீக் ஹோ சக்தா ஹை.
0: தொழுநோயை வைத்தியத்தினால் முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்று கூட தெரியாத பைத்தியக்காரர்கள் தான் எல்லோரும் என்று கூறினான்.
1: ஔர் டாக்டர் ஷுரூ மே ஜோ தவாய் தேதே ஹே உஸ்ஸே சூத் கா டர் பி நஹி ரஹதா.
0: மேலும் டாக்டர் ஆரம்பத்திலேயே எந்த மருந்து தருகிறாரோ

0: அதை சாப்பிடும் போது நோய் பரவும் என்ற பயம் கூட இருப்பதில்லை.
1: மேனே இஸ் ரோக் கே பாரே மே படா ஹே.
0: நான் இந்த நோயை பற்றி படித்திருக்கிறேன்.
1: சலோ அப் கர் சலோ ஆண்டி, ஆப் பி.
0: செல்லுங்கள், எல்லோரும் வீட்டிற்கு செல்லுங்கள். ஆண்டி, நீங்களும் கூட.
1: நஹி சுஹேல், ஜப் தக் ஜக்கு ठीक ना हो जाए हम वापस घर नहीं जाएंगे.
0: இல்லை சுஹேல், எப்பொழுது ஜக்கு இந்த நோயுடன் இருக்கிறானோ அதுவரை நாங்கள் வீட்டிற்கு திரும்ப போவதில்லை. சரி நைத்திக், இத்துடன் இப்பாடத்தை முடித்துக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் ஆர் கமலஜா அவர்கள். மாணவர் நைட்டிக் ஸ்ரீவாத்சவா. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இரவு 9:30 கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். நிகழ்ச்சி இரவு 9:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் வேதியன்றல் 5 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், விருதுநகர் மாவட்டம் சேதுபுரம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். இளையான்குடி, அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், காரைக்கால், திருமனூர், வாடிப்பட்டி, பெரம்பலூர், சின்னக்கல்லாறு, பேசின்பாலம், காரைக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கொடைக்கானல், பெரம்பூர், புதுக்கோட்டை, வால்பாறை, சென்னை சென்ட்ரல், சின்கொனா, சோலையாறு, சோத்துப்பாறை, சிவகங்கை, தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், சென்னை பாரிமுனை, ஹைசவுஸ், தீர்த்தாண்டநத்தம், சென்னை, சிதம்பரம், மணலி, ஆயன்குடி, கமுதி, வால்பாறை பரம்பில்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, திருவையாறு, கடலூர், அண்ணாமலை நகர், வளசரவாக்கம், பேராபூரணி, ஸ்ரீமுஷ்ணம், மஞ்சளாறு, வட்டானம், நெற்குன்றம், மாதவரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நத்தம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மலையூர், திருவாடானை, பள்ளிக்கரணை, முதுகலத்தூர், செம்பரம்பாக்கம், அமைந்தகரை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி, சாலிகிராமம், கரம்பக்குடி, மணலி, புதுநகரம், மதுரை, மதுரை வடக்கு, மேட்டூர், தேவக்கோட்டை, ஹோசூர், செங்குன்றம், பள்ளிக்கரணை, மேட்டுப்பள்ளி, நுங்கம்பாக்கம், கடலாடி, நீடாமங்கலம், கொளத்தூர், வந்தவாசி, குடுமியான்மலை, வடபழனி, கொள்ளிடம், தல்லாக்குளம், மடிப்பாக்கம், பெரம்பூர், செங்கம், விம்கோ நகர், கோலியனூர், சோழவரம், மேட்டூர், கும்பகோணம், எண்ணூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் அதிக வெப்பநிலையில் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை, பொழிவு, இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு.

பன்மொழி பாடல்களில் இனி மந்தாகினி என்ற மலையாள படத்திற்காக சுராஜ் சந்தோஷ் அனார்கலி மாரிகர் குரல்களில் இதோ பாடல்.

பன்மொழி பாடல்களில் இனி தூம் டூ ஹிந்தி படத்திற்காக விஷால் தலானி டொமினிக் சேரி ஜோ குரல்களில் இதோ பாடல்.

பன்மொழி பாடல்களில் நிறைவாக இன்னும் நின்றே மொய்தீன் மலையாள படத்திற்காக விஜய் யேசுதாஸ் ஸ்ரேயா கோஷல் குரலில் இதோ பாடல்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அன்னமாச்சாரியா கிருதிகள் இடம்பெறும். 4 மணிக்கு கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஆர் கோவர்தனம் அவர்கள். கதை கோதமங்கலம் சதானந்தன் அவர்கள். இயக்கம் கே. சங்கர் அவர்கள்.

0: ஐந்து மணிக்கு பொன்மாலை பொழுது கை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், தென்னை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி, அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறும்.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இது நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சி. சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அன்னமாச்சாரியா கிருதிகள் கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் தொடக்கமாக டோலாயாம் என்ற அன்னமாச்சாரியா கிருதி, கமாஸ் ராகம், ஆதி தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் பாவயாமி என்ற அன்னமாச்சாரியா கிருதி, யமுனா கல்யாணி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் அன்னமாச்சாரியா கிருதிகளை கேட்டு மகிழ்கிறோம். நானாடி பிரதுகு என்ற கிருதி, ரேவதி ராகம், ஆதித்தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஸ்ரீ ராப்தி கன்யக ககு என்ற அன்னமாச்சாரியா கிருதி குறிஞ்சி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அன்னமாச்சாரியா கிருதிகள் கேட்டீர்கள். நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது

0: வாசு பிலிம்ஸ் வழங்கும் கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், எம் ஆர் ராதா, எஸ் வி சகஸ்ரநாமம், கே ஏ தங்கவேலு, வி சரோஜா தேவி, எம் வி ராஜம்மா மற்றும் பலர். இசை ஆர் கோவர்தனம், கதை சந்தானந்தம், இயக்கம் கே சங்கர்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. எவ்வளவு அழகான கருத்து! எந்த நாட்டுக்கும் எந்த காலத்துக்கும் பொருத்தமானதும் திருத்தத்துக்கே அவசியமில்லாதமான வாழ்க்கை சட்டத்தை அமைத்துக் கொடுத்து இந்த மேதையின் அறிவுத்திறனுக்கு ஈடேது. மக்கள் எல்லோரும் வள்ளுவரின் கருத்துக்கேற்றபடி வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார்.
2: குற்றத்துக்கே இடம் இருக்காது, போலீஸுக்கும் வேலை இருக்காது. அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க?
1: பைத்தியம் பைத்தியம், மக்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எங்க உத்தியோகத்தினுடைய தன்மையும் மாறும். குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத விட நாட்டுல குற்றமே நடக்கலைன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? நம்ம மோகன் எங்க?
2: மோகன் மத்தியானம் வந்துருவீங்கல்ல?
1: ஏன், இன்னைக்கு ஏதாவது விசேஷம் உண்டா?
2: நீங்க சாப்பிட வரதே விசேஷம் தானே.
1: மோகன் வரட்டுமா?
2: அடா போக்குறி.
1: நடந்துட்டு வரதா தான் தெரியுது.
3: எப்படி இருந்தாலும் சரி, இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்த வேண்டியது
1: என் பொறுப்பு சார்.
4: மாஸ்டர், நம்ம பிடிக்க ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை நியமிச்சிருக்காங்க. இனிமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்.
5: நம்ம கம்பெனிக்கு கேவலத்தை உண்டாக்கிடுவாங்க போல இருக்கு. திருக்குறள் படிச்ச சுந்தரத்தையே அதுக்கு போடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு துப்பறி நாவல் படிச்சவனே அதை போடக்கூடாது.
4: ஐயோ, சுந்தரத்தை அப்படின்னு நினைக்காதீங்க. நேர்மை தவறாதவன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவன் ஒரு புலி.
6: புலி தண்ணி ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் அல்ல இது. எதிர் நீச்சல் அடிக்கிற பிசினஸ். கேர்ஃபுல், தினம் தினம் செத்து யாரால பிழைக்க முடியும்? வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறலணும், இல்லைன்னா கஞ்சி கிழமை பிளாட் பார்த்துல போய் நிக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது.
4: மாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு நம்ம பிசினஸ் நிறுத்தி வச்சா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு டைம் சரியில்லை.
6: டைம் குமாருக்கா? டைம் டைமை எதிர்பார்க்கறவனா இல்ல, டைமை உண்டாக்குறவன். ஒரு நாளைக்கு 24 hours பத்தல பேயா பறக்கிறேன். நீங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை. கை கால் முடிஞ்சு போதும், பயப்படாதீங்க, பென்ஷன் கொடுக்கறேன் உங்களுக்கு. எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும்.
4: மாஸ்டர், அதோட நம்ம டிரைவர் குப்புசாமி கொண்டாந்தது டிஎஸ்பியினுடைய காரம்.
6: இருக்கட்டும், டிஎஸ்பி காரம் இருந்தா என்ன? அதுக்காக நம்ம கம்பெனி பாலிசா மாத்திக்க சொல்றியா? டிஎஸ்பி கிட்ட போய் தெரியாம காரம் கொண்டு வந்துட்டான் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துடுறதா? ஓட நம்பர் பிளேட்ட மாத், பெயிண்ட மாத், பீகார் கஸ்டமருக்கு ராத்திரோட ராத்திரி அனுப்பத
7: பசங்க. இதுவும் ஒரு தொழிலா?
1: என்ன சுச்சில,
7: என்னங்க இது அநியாயமா இருக்கு? பொம்பளை பிள்ளைங்க நகை நட்டு போட்டுக்கிட்டு தெரு வழியே போக வேண்டாம். கழுகு மாதிரி சுத்துறானுங்க மானங்கட்ட பசங்க.
1: யார திட்டுற?
7: காய்கறி மார்க்கெட்ல என் கழுத்துல இருந்த சங்கிலி எந்த திருட்டு பயிரும் அறுத்துக்கிட்டு போயிட்டான்.
1: உன் சங்கிலிவா?
7: ஆமாங்க. என்னங்க இது, 10 pounds சீன் கருப்பயிருக்கு பதறாம இருக்கீங்களே, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க.
1: போலீஸுக்கு போய் சொல்றேன், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்.
6: போவிய ஏதோ வயிற்றுக்கலாதான் திருண்ணா.
7: திருடி வயிறு வளர்க்கறத விட ஒரு மலை கைத்துல தொங்கலாமே.
1: அவ அதிர்ஷ்டம் கயிறு கிடைக்கல, சங்கிலி கிடைச்சது. நீ போய் காப்பி கொண்டா.
7: நல்லா சொன்னீங்க, போங்க.
1: என்றாட்ட உன்னை ஊர்ல

0: இன்னைக்கு மார்க்கெட்ல திருட்டு பசங்க கிட்ட இருந்து என் குழந்தைய காப்பாத்தினதுக்காக என் வாழ்க்கை பூரா நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்.
1: பரவாயில்ல, உனக்கு ஒரு சான்ஸ். பொம்பளை போலீஸ்
2: பாவி பசங்க நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தையே கொல்ல பார்த்தாங்க. அந்த கலாட்டாவில என் சங்கிலிய கூட அறுத்துட்டு போயிட்டாங்க.
0: அப்படிங்களா? யாரும் சொல்லவே இல்லையா?
1: என்னத்த இத போய் சொல்ல சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டா கேஸ் புக் பண்ணிருக்கேன், அப்புறம் கோர்ட்டுக்கு நாங்க அடிக்கடி வரணும். என் தொழில் என்ன வருது?
0: உங்க மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்கள்லாம் இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா போலீஸ் தன் கடமை எப்படி சார் செய்ய முடியும்?
3: அது சரி, குத்தவாளியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறீங்க, ரிவார்டு நீங்க வாங்கிக்கிறீங்க, எங்களுக்கு என்ன
0: கொடுக்குறாங்க? சார், ரிவார்டுக்காக நாங்க இங்க வேலை செய்யல. நீங்க அவ்வளவு அலட்சியமா பேச வேண்டாம். இன்னும் ஒரே வாரத்துல பாருங்க, அந்த திருட்டு கூட்டத்தை பிடிச்சு கையில விலங்க மாட்டி தெருவில் இழுத்துக்கிட்டு வரல. என் பேர் சுந்தரன்.
1: பேர் சுந்தரன் அல்ல, பேரே இல்லாம செஞ்சிடுறேன்.

0: இது என்ன பயங்கர கொடுமை! இப்படி சட்டத்துக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு போலீஸ்காரனே அக்கிரமம் செய்தார்.
1: வக்கீல் சார், எதையும் தீர விசாரிக்காமல் முடிவு செய்யறது அவர்.
2: இத பாத்தீங்களா?
3: 1076 ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம்.
4: வக்கீல் வரதராஜன் வீட்டில் திருடியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்திற்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது.
5: போலீஸ் புலி அகப்பட்டுக் கொண்டது பூண்டிற்கு சுந்தரம் என்ன ஜெயில வச்சு எடுக்க பார்க்க நினைச்சியா? நாளைக்கு உன் கொண்டாட்டுக்குள்ள நடுத்தருள் அலைய போகுது.
2: ரொம்ப நாளைக்கு அவரை சிறையில் இருக்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். கூடி சீக்கிரம் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டிய முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தாமா இருக்கிறோம். இது உங்க விஷயம் மட்டுமல்லமா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பொதுவான விஷயம். இது செலவுக்கு வச்சுக்கோங்க. அம்மா என்ன அண்ணியனா நினைக்காதீங்க. அம்மா
6: லட்சுமி வா செல்லும், பரவாயில்ல நான் அப்புறமா வரேன். அண்ணா எனக்கு பணம் வேண்டாம், உங்க அன்பு இருந்தா போதும்.
2: சரியம்மா, உங்க இஷ்டம்.
6: இருந்தாலும் லட்சுமி இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னமோ அந்த ஆள் இருந்தப்போ வள்ளுவர் வாசிகள் சொல்லுவாங்களே, அப்படி இருந்தாங்க. அவர் ஜெயிலுக்கு போனது இப்படி ஆரம்பிச்சுட்டாரே. ஆமா.

0: இவ்வளவு இருந்தும் அவர் மடியில தவழ்ந்து விளையாட ஒரு குழந்தை இல்லைங்களே. எங்க எஜமானி அம்மாளும் செய்யாத தர்மம் இல்ல, போகாத கோயில் இல்ல, ஆடாத தீர்த்தம் இல்ல.
1: வாங்க வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். என்ன சம்பந்தம், எல்லாம் ரெடியா?
0: எல்லாம் தயாரா இருக்குதுங்க.

கியூ டே கியூ நான் ஒவ்வொருத்தரா வாங்கன்னு அர்த்தம்டா. கியூ

0: கனகா, என்ன யோசிக்கிற?
1: ஒண்ணும் இல்லைங்க. என் வாழ்க்கையை பசுமையாக்கினது, என் வயிற்றை பாலைவனமாக்கிட்டது.
2: சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏம்மா பாப்பா, சாம்பார் சாதம் வேணுமா? தம்பி தயிர் சாதம், ஊருக்கா வேணுமா? ஊருக்கா நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏண்டா தம்பி லேட்டா வந்துட்டியா? வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க.
1: இந்த ராஜா

0: அதனாலதான் திருடிட்டான்னு சொன்ன உடனே ஆத்திரப்பட்டு அடிச்சுட்டேன்.
1: போக, நீ எங்க இருக்க?
0: நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியாதும்மா.
1: இவங்க அப்பா?
0: அதெல்லாம் கேட்காதீங்கம்மா, அது பெரிய கதை.
1: அழாதே அம்மா, நீ எங்க வீட்டுக்கு வா, சாவகாசமா பேசலாம். என்னங்க
2: சாலரை போ இஷ்டம்
3: அது.
2: இயற்கையே மாற்ற முயற்சி பண்றேன் அப்படித்தானே? ஆமா, இந்த குழந்தை நம்ம கிட்டயும் நிரந்தரமா இருப்பான்னு நினைக்கிறியா?
4: சந்தேகமே வேண்டாம் எஜமா, மோகன் இனிமே உங்ககிட்டதான் இருப்பான். அவன் என் பிள்ளை இல்லை.
2: நீ சொல்ற லட்சுமி, நாளைக்கு பையனுடைய அப்பா வந்து கேட்டா?
4: அதுக்கு நான் பொறுப்பு எஜமா. மோகனுடைய நன்மைக்காக நான் செய்யும் காரியத்துக்கு அவர் மறுப்பு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு அம்மாவோட அன்புக்கு அணை போடாதீங்க, தாய் பாசத்தை கடுக்காதீங்க. இனிமே அவனுக்கு தாயும் தகப்பனும் நீங்க தான். அவன் எங்க இருந்தாலும் சௌக்கியமா இருக்கணும்.
2: அழாத லட்சுமி, மோகன் இனிமே எங்க பிள்ளைதான்.
4: ரொம்ப சந்தோஷம் எஜமா. உங்க அந்தஸ்துக்கு இழிவு ஏற்படும்படியா அவனை என் வாயால் என் பிள்ளைன்னு எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன். என்னை நம்புங்க எஜமா, என்னை நம்புங்க.
5: அம்மா, அம்மா, அம்மா, ஐயாவை நீங்கள் சீக்கிரம் சாப்பிட வாங்க. கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாலே சாப்பிடணும்.
1: ஆ, இன்னைக்கு கிரகணமா?
5: ஆமாம்மா.
1: லக்ஷ்மி, கர்ப்பிணிங்க கிரகணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல?
5: ஆமாம்மா, பார்த்தா பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஊனம் ஏற்படும்னு சொல்லுவாங்க.
1: அப்படி என்ன? ஐயா தோட்டத்துல மோகனோட விளையாடிட்டு இருக்காரு, நீயே போய் கூட்டிட்டு வா.
5: அம்மா, ஆண்டவன் மோகனுக்கு ஒரு தம்பியை கொடுக்கட்டும்.
6: அம்மா, இது சுந்தரத்தை சிக்க வைக்கிறதுக்காக வக்கீல் வீட்டுல திருநங்கல.
7: ஆமா,
6: ஒருவேளை இதை விற்கும் போது யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா?
7: இதைத்தான் கண்டுபிடிக்க போறேன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுடா. பண நாளைக்கு உண்டா
8: சுந்தரம், இன்னிலிருந்து உங்களுக்கு விடுதலை.
7: என்னங்க?
8: எனக்கு விடுதலையா?
7: ஆமா,
8: உங்கள் மீது தாக்கப்பட்டிருந்த குற்றம் போய் என்று ருஜுவாகிவிட்டது.
7: நான் நிரபராதின் ருஜு ஆயிடுச்சுங்களா? ஆமா சுந்தரம், உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப காரணமா இருந்தது குமார் தான். அந்த குமார் ஒருவனை தவிர மற்ற எல்லோரும் பிடிபட்டு விட்டார்கள். சாட்சியங்கள் உங்களுக்கு விரோதமா இருந்ததால் தான் உங்களுக்கு தண்டனை கிடைச்சு. நீங்க இன்னைக்கே டியூட்டியில் சேரலாம்.
8: ரொம்ப நன்றி சார்.
9: கொஞ்சம் இருப்பா, மதுக்கு பால் விட்டுட்டு
10: வந்துடுறேன்.
9: கொஞ்சம் பொறப்பா. அவ்வளவு பிடிவாதுமா அவனுக்கு?
1: என்ன கண்ணு பசிக்குதா? நான் உனக்கு சாதம்
10: ஓட்டுறேன்.
1: உனக்கு அம்மாவே ஓட்டுறேன்டா கண்ணு.
10: நீ வேண்டாம், எனக்கு அம்மா தான் ஓட்டணும்.
1: அப்பா, நான் உனக்கு அம்மா
10: இல்ல.
2: கனகா, என்னது?
0: பிள்ளையை விட பிரியமா வளர்த்து ஆசைக்கு ஒரு மகன் அவன் தான் நினைத்திருந்த அந்த பிள்ளை இன்னைக்கு ஏன் எதிர்லையா? நீ எனக்கு அம்மா இல்லன்னு சொல்லிட்டானே.
2: கனகம், நீ எவ்வளவுதான் பற்றும் பாசம் வச்சிருந்தாலும் பெற்றவ பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த குழந்தைக்கும் மனம் மாறாது. இந்த உண்மையை நீ இப்போதாவது தெரிஞ்சுக்க.
0: தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலும் எல்லாம் இல்லாத ஏமாற்ற முடிய விரும்பல. போக சொல்லுங்க. முடியாது, இனிமே அவங்க இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போக சொல்லுங்க. மோகனை கூட்டிக்கிட்டு லட்சுமிய வெளியே போக சொல்லுங்க. நாலு பேர் மத்தியிலே நாங்க கௌரவமா வாழ முடியுமா?
2: திருட மகன், இவங்க கூட சேராதீங்கடா. திருட மகன், இவனுக்கு பள்ளிக்கூடத்துல இடம் கிடையாது. இவங்க அப்பா ஒரு திருடன், இவங்க அம்மா ஒரு நடத்த கிட்டவன். இவங்க கூட சேராதீங்கடா.
0: அவமானப்படும்படியா ஒரு நாளும் உன்னை விட மாட்டேன்.

0: இதோ நானே போறேன். என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம்.
1: லட்சுமி போறியா? என் மூணு எழுத்து போறியா? லட்சுமி லட்சுமி நிஜமாவே மோகன் அழைச்சிட்டு போறியா? உங்க பிள்ளைய நான் ஏமா அழைச்சிட்டு போறேன். என்னைக்கு இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சேனும் அன்னைக்கே மோகன் உங்க பிள்ளை ஆயிட்டான்.
2: என்ன லட்சுமி, அவர்தான் கோபத்துல தெரியாதவங்க உளறிட்டா நீ கூட
1: மன்னிக்கணும் யஜமா. இனிமே நான் இருந்தா அம்மாவுக்கும் நிம்மதி இருக்காது, மோகனுக்கும் நல்லில்லை. இனிமே அவனுக்கு தாய் தகப்பன் எல்லாமே நீங்க தான். வர்ற யஜமா.
3: லட்சுமின்னு ஒரு அம்மா இந்த வீட்டுல இருந்தாங்களே, அவங்க எங்க?
4: லட்சுமியா? அப்படி யாரும் இல்லீங்க
3: செல்லம். நான் நிரபராதின்னு விடுதலையாய் வந்துட்டேன். என் லட்சுமி மோகன் எங்க? ஏன் சும்மா இருக்க?
5: அத சொல்றதுக்கே மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குதுங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் நடத்தியே சரியில்லைங்க. யாரோ ஒரு போலீஸ்காரன் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தான். ஊரெல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டாங்க.
6: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
7: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நல்ல சமயத்திலே தெய்வம் தாமா உங்களை இங்க அனுப்பியிருக்கு.
1: என்னம்மா இது?
0: என் கதை முடிஞ்சு போச்சு. ஆனா என் குழந்தைய அனாதையா விட்டுட்டு போறமேன்னுதான் இந்த உயிர் ஊசல் அடிக்கிட்டு.
1: இனி நீங்கதான் இந்த குழந்தைக்கு

0: ஊர் இருந்தேன்னா உறவு இருந்தேன்னா கொண்ட புருஷனே பொண்டாட்டி என் அடுத்தருவில் விட்டு போற பொல்லாத காலம்மா இது.
1: என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர் இல்லைம்மா. இதயம் இல்லாதவர்களின் இறக்கமற்ற செயலாலே அவர் என்னை விட்டு பிரிஞ்சு 2 வருஷம் ஆச்சு.
0: 2 வருஷம் ஆச்சா? அப்போ இந்த பெண்
1: குழந்தை எதிர்பாராத விதமா இக்கட்டான நிலையில் சிக்கி இந்த குழந்தைக்கு தாயாகும்படியா நேர்ந்து போச்சு.
0: அப்படியா?
1: அதை எண்ணி பார்த்தா எனக்கே வேடிக்கையா இருக்கு. நான் பெற்ற ஒரே குழந்தை மோகனை வளர்க்க முடியாமல் அவனை உயிரோடு பறி கொடுத்தேன். அதுக்கு தண்டனையா கடவுள் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துட்டார்.
0: நீ எது வேணும்னாலும் சொல்லு, நம்ம தலையில எழுதினபடிதாமா நடக்கும்.
1: தலையாவது எழுத்தாவது இவ்வளவு கொடுமையை அனுபவிக்க வேண்டி வரும் நான் நினைக்கவே இல்லை.
2: மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ப்ரமோஷனா இன்னைக்குதான் ஆர்டர் வந்திருக்கு. அதே நேரத்தில் வேலை ஊருக்கு மாத்தும்படியா நீங்க எழுதின விண்ணப்பமும் கிடைச்சு. உங்க மேல வீண்பழி சுமத்தின இந்த ஊரிலேயே நீங்க தலன் வந்து நடக்கணும்னு நாங்க விரும்புறோம். நீங்க எதற்காக வேற ஊருக்கு மாத்தி கேக்குறீங்க?
3: மன்னிக்கணும் சார், அந்த காரணம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற எண்ணத்தினாலதான் வேற ஊருக்கு மாத்த முடியா கேக்குறேன்.
2: சரி, அப்புறம் உங்க இஷ்டம்.
4: உன் கதையை கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருக்க. லட்சுமி, நீ எப்படிமா இந்த குழந்தையோட வாழ போற?
1: அதுக்கு நீங்க ஒரு வழி காட்டிதான் என் வாழ்நாள் எல்லாம் மறக்க மாட்டேன் டாக்டர்.

0: இந்த அம்மா நம்ம ஆஸ்பத்திரியிலேயே ஆயாவை வேலை செய்யும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
0: மாணிக்கம், இவங்க தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்து கொடு.
2: சரி சார், வாங்கம்மா.
3: லட்சுமி
1: வாங்கம்மா.
3: என்னடா போறவளை காணுமேன்னு ஆஸ்பத்திரியில வந்து விசாரிச்சேன், அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ புறப்பட்டு போனதும் ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த கடதாசி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா. எனக்கு நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேம்மா.
1: போயிட்டு வாங்கம்மா. லட்சுமிக்கு ஒரு சில காலம் உனக்கு கணவனாக இருந்தார் சுந்தரம் எழுதி கொண்டது. நடத்தை கெட்டவளே,
4: அன்று வஞ்சகரின் துரோகத்தால் கைதி கூண்டிலே நின்றேன், கடும் சிறையிலே தள்ளப்பட்டேன். ஆனால் காலத்தால் நீதி கிடைத்தது, விடுதலை கதவு திறந்தது. உங்களை காண வீடு நோக்கி விரைந்தேன், ஆனால் தலையிலே ஒரு பேரிடி விழுந்தது போன்ற செய்தியை கேட்டு கலங்கினேன். கால் சென்ற இடமெல்லாம் அலைந்தேன். உன்னை கண்டேன், கற்பிழந்தவளாக கையில் வேறு குழந்தையோடு நீ அமர்ந்திருந்த காட்சியை கண்டு என் கண்கள்
1: பூசின.
4: நான் பெற்ற குழந்தையை உயிரோடு பறிகொடுத்தேன், அதற்கு தண்டனையாக ஆண்டவன் எனக்கு இந்த குழந்தையை அளித்து விட்டான் என்று வாய் கூசாமல் நீ சொன்ன வார்த்தைகளை என் காதால் கேட்டேன். அவமானத்தால் என் நெஞ்சு நெருப்பாகிவிட்ட அந்த நேரத்திலே நான் உன்னை நெருங்கி இருந்தால் சுட்டு பொசுக்கி இருப்பேன். ஆனால் செல்லும் இடத்து சினங்காக்க என்ற வள்ளுவனின் குரல் என்னை வழிமறித்தது. மானமிழந்த உன்னை என் மனைவி என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஊரில் வாழ முடியுமா? கண்காணாத இடத்திற்கு போகிறேன். கணவனுக்கு துரோகம் செய்த உன்னை காலம் மன்னிக்காது. ஏன், தெய்வமே மன்னிக்காது.
5: சமூக சேவை செய்யறன்னு சாக்கடை சந்து வந்து எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா. இவன் என் பிள்ளை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு.
6: நீ ஏமா என்ன பிள்ளைங்கிற வேற என்ன சொல்ல?
5: சரி சரி போங்கடா, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம்.
1: சுமதி அம்மா, என்னம்மா காலில்?
7: ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு காலையில படியில இருந்து விழுந்துட்டேன், கால சின்ன காயம் பட்டுருச்சு.
1: அம்மா, நீ எனக்காகப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? நீ இன்னுமா வேலைக்காரியா இருக்கணும்.
7: அம்மா வேலைக்காரியா இருந்ததுனாலதான் மகளை நர்ஸாக்க முடிஞ்சது.
1: மகள் நர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா எதுக்காக வேலைக்காரியா இருக்கணும் தானே நான் கேக்குறேன்.
7: அப்படி சொல்லாதேம்மா. உன்னை கை குழந்தையா எந்த ஆதரவும் இல்லாம தெரு தெருவா தூக்கிக்கிட்டு திரிஞ்ச காலத்துல எனக்கு வாழ விழுவகுத்து கொடுத்த வரம்மா நம்ம பெரிய டாக்டர். அந்த நன்றிக்குத்தானம்மா என் உயிருள்ள வரைக்கும் இங்கேயே வேலை செய்யறதுன்னு முடிவு கட்டிட்டேன்.
1: சரியம்மா, கொஞ்சம் ஸ்பெஷல் வரட்டு போயிட்டு
8: வரேன். நாகர்வல் போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, நான் தான் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் பேசுறேன். மிஸ்டர் சுந்தரம், திருட்டு கேஸ்ல உங்களை சம்பந்தப்படுத்தின குமாரன் பவன்.
9: குமாரா, இப்ப எங்க இருக்காங்க?
8: சிலோன்ல இருக்கிறதா முதல்ல நியூஸ் கிடைச்சது. அது சம்பந்தமா விசாரிச்ச போது அவன் அங்கேயும் ஒரு பெரிய கொள்ளை அடிச்சுட்டு பேரை மாத்திட்டு சிங்கப்பூர் போயிட்டானா. அவனை பத்தின அடையாளங்களோ அல்லது அவனோட போட்டோவோ நம்ம இலாக்கால இல்ல. உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா?
9: அப்படி ஒண்ணு எங்கிட்ட கிடையாது. எனக்கு உத்தரவு கிடைச்சா அந்த சந்தேகத்துக்கிடமான ஆசாமி நானே நேர்ல பார்த்து.
10: அது நீங்களும் நானும் முடிவு செய்யற விஷயம் இல்ல, மேலிடத்துக்கு அனுமதி
9: காட்டுவோம். சரி, ரைட்.
4: சிங்கப்பூரில் குமார்.
9: இடத்துக்கு பேர் மாத்திக்க வேண்டியதுதான். அம்மா, நம்ம பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
11: அதுவா, நானும்
9: செய்ய
1: போறீங்களா இல்லையா?
9: என்ன நடந்தது?
1: தெருவில் போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறான். எவனாவது நாலு கொடுத்தான்னா என்ன ஆகும்?
12: என்ன ஆகும்? உயிர் போகும், போகட்டுமே. பொது சேவையில் ஈடுபட்டு உயிரியை தியாகம் செய்த வீரனை பெற்றெடுத்து சூரத்தாயின்னு சொல்லுவாங்க.
1: பறக்கறேன் சொல்லுவாங்க. சும்மா இருடா. என்னங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க?
9: சார் ரைட், அவன் சொல்றது நியாயம் தானே.
12: தேங்க்யூ ஃபாதர், நான் உங்க சொன்னேன் இல்லையா?
9: எக்ஸாக்ட்லி.

0: கனகா, உனக்கு விஷயம் தெரியுமா? மோகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ்
1: பண்ணிருக்கான். அவ என் மகன்.
0: படிக்க வச்சது நீ இங்க பிராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. பட்டணத்துல ஏராளமா டாக்டர்ஸ் இருக்காங்க, கிராமங்களுக்கு தான் வைத்திய வசதி தேவை.
2: நல்ல ஐடியா பாது, இது நானே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன்.
0: ஆனா நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நல்ல.
3: கரெக்டப்பா, அண்ணன் ஏட்ட படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற ஜனத்தொகையில பாதி காலி.
0: சும்மா நம்ம டாக்டர் சங்கர் இருக்காரு, ரொம்ப அனுபவசாலி, அதோட பொறுமை உள்ளவரும் கூட.
3: ஆமாப்பா, டாக்டருங்க எவ்வளவு கெட்டிக்காரவங்களா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை.
0: அதனாலதான் நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம சங்கர் நர்சிங் ஹோம்ல இருந்தா நல்லது.
2: நானும் அப்படித்தான் பண்ணிட்டேன்.
1: அது சரி, இந்த கடனை என்ன பண்ண போறீங்க?
3: எமது கடன் பணி செய்து கிடப்பதே.
4: ஏண்டி நீங்கள ஏதோ தப்பு செஞ்சிட்டீங்க, ஏன் இப்படி நிக்க வச்சிருக்காரு?
5: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு புது டாக்டர் வர, பெரிய எடுத்த பையன், அவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த தான் எல்லாரையும் வரச்சாங்க.
6: குட் மார்னிங் டாக்டர்.
5: குட் மார்னிங். இதெல்லாம் எதுக்கு?
6: இருக்கட்டும் சார், ஏட்டில் படித்த படிப்பை செயலாற்ற கைராசிக்காரரான உங்களிடம் வேலை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும்.
5: மிஸ்டர் மோகன், உங்களால தான் அந்த கைராசி இந்த ஆஸ்பத்திரியில நிலையான இடம் பெறணும். அதுக்கு இவங்க ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும். இவர் தான் உங்க புது டாக்டர், ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராமநாதன் மகன் மிஸ்டர் மோகன் MBBS. இனிமே நீங்க எல்லாம் போகலாம். சுமதி, மிஸ்டர் மோகன் அவர் ரூம் கழிச்சிட்டு போ.
7: உங்க பேர் என்ன?
1: சுமதி.
7: சுமதி, இங்க ஹாஸ்பிடல் ரொட்டீன் வர்க் எல்லாம் எப்படி?
1: டாக்டர்கா நர்ஸ்கா?
7: ரெண்டு பேருக்கும் தான்.
1: இங்க வர்ற நோயாளிகளை பரிசோச்சு சிகிச்சை செய்யணும், ஹாஸ்பிடல்ல இன்பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறவங்கள இரவு பகல பாக்காம கண்ணு கருத்துமா டாக்டர் நர்ஸ்மா கவனிக்கணும்.
7: அப்புறம் ஒப்பி,
1: திங்கள் புதன் வெள்ளி ஆபரேஷன், ஞாயிற்றுக்கள்
7: படகுல பவனி, அதுல ஒரு போட்டி. சாரி, தவறுதலா கைப்பட்டுட்டா உடைந்தது பற்கள் 30 என்று காலையிலே வரும் பேப்பரிலே.
8: ஹலோ,
9: நான் மோகன் பேசுறேன்டா. நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டேன். டேய் வந்து நீ மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போடு. நான் இங்கேயே சாப்பிடுறேன், எனக்கு சாப்பாடு இங்க அனுப்ப சொல்லிடு. ரைட்டோ? ஓகே, ரைட்பா, ரைட்டோ, ரைட் ரைட்.
8: ஆமா, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு வந்த ஆளு எல்லாம் சரியா விழுந்துருச்சு ஓடுறானே, என்ன செய்த?
1: அதிர்ச்சி வைத்தியம்.
8: அதிர்ச்சி வைத்தியமா? அப்படின்னா
1: ஒண்ணுமில்லை டாக்டர், அந்த ஆள் ஒரு பெரிய சோம்பேறி, வேலை செய்யாம இங்கேயே சௌக்கியமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு வந்தா. அதை புரிஞ்சு ஆபரேஷன் பண்ணணும்னு கத்திய மீட்டுனேன், அப்படியே ஓடி போயிட்டான்.
8: வெரி குட், பெரிய புத்தாளியா இருக்கிறீ.
1: இதெல்லாம் நம்ம பெரிய டாக்டர் சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட். நோயாளியின் உடல்நிலையை விட மனோநிலையத்தான் அதிகமா கவனிக்கணும், எல்லா வியாதிகளையும் மருந்தால குணப்படுத்த முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு.
8: உண்மைதான், இப்ப எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட தொடங்கி.
1: என்னது?
8: கொஞ்ச நாளா எனக்கு ஒரு தினசான மனோவியாதி.
1: அப்படியா? என்ன செய்யுது?
8: படுத்தா தூக்கம் வர்றதில்லை, விதவிதமான கனவுகள்.
1: நல்லா இருக்க, தூக்கம் வரலங்கிறீங்க, அப்புறம் கனவு மட்டும் எப்படி வர முடியும்?
8: நினைவை நிலைக்களமாக கொண்டுதானே கனவு.
1: சும்மா உளராதீங்க, இந்த வியாதி மேற்கொண்டு என்னென்ன செய்யுங்கறத நான் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க.
8: எங்க சொல்லு.
1: நாம சாப்பிடக்கூடிய எந்த பொருளுமே ருசிக்காது.
8: கரெக்ட்.
1: வீட்டு பக்கமே போகாம எப்பவுமே டிஸ்பென்சரியில இருக்கணும்னு தோணும்.
8: அப்சல்யூட்லி கரெக்ட்.
1: அது மட்டுமா, நமக்கு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கேலண்டர்ல பார்த்தா அதை கிழிச்சறியலாமான்னு ஆத்திரம் வரும்.
8: 100% கரெக்ட்.
1: எதையோ ஒண்ணு நினைச்சு அது கிடைக்குமா கிடைக்காதான் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும்.
8: 1000 times கரெக்ட். சுமதி, என் மனோநிலையை அப்படியே எடுத்து சொல்லிட்டு

0: அதே வியாதியாலதானே நானும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: அதுக்கு மருந்து?
0: மருந்தா? மிஸ்டர் தைரியம் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போனா ஒரு தேங்கிற மருந்து கொடுப்பாரு, அதை சாப்பிட்டுட்டு நேர்மை கட்டுப்பாடுங்கிற பத்தியத்தை கடைபிடிச்ச வியாதி குணமாக வழி பிறக்கும். புரிஞ்சுதா?
2: என்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி உத்தரவு.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம். வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை. தொடர்வது கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம், பலர் சொல்ல கேள்விப்பட்டு நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது.
3: எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, என்ன பாத்தீங்க?
2: நேத்து அந்த ஹோட்டல்காரங்கிட்ட அந்த அனாதை பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வெற்றி கண்டதை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு
3: வந்தேன். என்ன சார் அது? இது ஒரு விதமான வலி.
4: நீண்ட நாளா தொல்லப்படுத்துது.
3: ஆமா, நீ ஏன் இந்த டாக்டர்கிட்ட கட்டப்படாது?
4: பார்க்காத டாக்டர் இல்லே, செய்யாத வைத்தியம் இல்லே, சுகந்தா படலே, எனக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு.
3: என்ன சார் அது? செத்தவனுக்கே உயிர் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, இதை சரிப்படுத்த முடியலங்கிறீங்களே.
4: என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் சார்.
3: அப்ப நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. பக்கத்துல சங்கர் நர்சிங் ஹோம் இருக்கு, அங்க டாக்டர் மோகன் இருக்காரு. அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும். நல்ல கைராசிக்கார்.
2: ஆஹா தம்பி, நல்ல எண்ணமும் அறிவும் வேணும். அவங்க தொடர்றது பூரா சௌகரியமாயிடும். இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றது.
3: அத நான் ரொம்ப ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க, உங்க நோயை குணமாகறது நான் கேரண்டி.
2: ட்ரை பண்றேன். இந்த 10,000 ரூபாய நன்கொடையா வச்சுக்கணும்.
3: தேங்க்ஸ்.
2: அப்புறம் 10 லேனாலும் கேளுங்க, தர்றேன்.
3: நல்லதுங்க. உங்களை மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க வந்தாதான் என் ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும்.
2: சந்தோஷம்.
3: நான் கேட்க மறந்துட்டேன், உங்க பேர் என்னங்க?
2: என் பேரா? சிதம்பரம்.
3: அடிக்கடி வந்து போங்க.
2: வணக்கம்.
5: குட் மார்னிங் டாக்டர்.
6: ஓ, குட் மார்னிங். வாங்க உட்காரு.
5: டாக்டர் மோகன்ன்றது நீங்க தானே?
6: எஸ்.
5: ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கைராசிக்காரர்
6: என்னங்க இது? என்ன சார் இது? வாட் இஸ் இட்? என்ன கையில
5: வியாதி?
6: ஏதாவது உடைச்சல் மாதிரி இருக்குதுங்களா?
5: என்னத்த சார் சொல்ல சொல்றீங்க? ஒரு நாளைக்கு இங்க வலிக்குது, ஒரு நாளைக்கு இந்த கையில வலிக்குது. பேர் போன டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். ஒருத்தராவது இது என்ன வலின்னு சொல்ல மாட்டேன்றாங்க.
6: நானும் கொஞ்சம் டீடைலா டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் இதை பூர்ணமா குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம்.
5: டாக்டர், எனக்கு நீண்ட நாள் உயிரோட வாழணுன்ற பேராசை இல்லை. ரெண்டு ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும்.
6: என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து பாக்குறேன்.

0: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார்.
0: நான் தான் இன்ஸ்பெக்டர் சுந்தரம்.
1: உட்காருங்க.
0: உங்களுக்கு என்ன சார் உடம்பு?
1: எனக்கு உடம்பு கொண்டு இல்லை சார்.
0: உங்ககிட்ட முக்கியமான விஷயமா தனிமையா பேசணும்.
1: ஓ, என்னம்மா?
0: கொஞ்சம் பொறுத்து வாங்க.
1: என்ன சார் விஷயம்?
0: இப்போ இங்க ஒருத்தர் வந்துட்டு போனாரு. அவர் எத்தனை நாள் இங்க வர்றார்?
1: இன்னைக்கு தான் வந்தாரு.
0: அவர் பேர்?
1: தெரியாது.
0: எந்த ஊர்?
1: விசாரிக்கல.
0: அவர் மறுபடியும் இங்க வருவார?
1: வரலாம்.
0: அவர் மறுபடியும் இங்க வந்தார். அவர் யார், எந்த ஊர், இதுக்கு முன்னால எங்க இருந்தார், இந்த விவரங்கள் எல்லாம் விசாரிச்சு எங்களுக்கு தகவல் கொடுக்க முடியுமா?
1: ஏன் சார், என்ன விஷயம்?
0: நாங்க ரொம்ப நாளா தலைமறைவா இருக்கிற ஒரு குற்றவாளியை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இது அவரா இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன்
1: சார். சந்தேகத்தின் பேர்ல எந்த முடிவுக்கும் வர்றது ரொம்ப தப்பு. அதனால ஒருத்தருடைய வாழ்வே பாதிக்கப்படலாம்.
0: ரொம்ப கரெக்ட் டாக்டர். அதனாலதான் இந்த விஷயத்துல உங்க உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு குற்றவாளி விடுவிக்கப்பட்டு விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. இது என் சொந்த வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம்.
2: இதோ பாருங்க, இனிமே யாராவது என் கல்யாண விஷயமா பேச வந்தா
3: வந்தா
2: எனக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொல்லிடுங்க.
3: என்னடா இது? ஓஹோ, உங்களுக்காக சொல்றியா?
2: இல்லம்மா, உங்களுக்கு தான் சொல்றேன். எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய சிரமத்தை உங்களுக்கு நான் கொடுக்கல.
3: அது இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணு பார்க்கறதுல சிரமம் கொடுக்க மாட்டாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான்.
2: சும்மா இல்லையா
3: தம்பி? பொண்ணு யாரு சொல்லப்பா, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுவோம்.
2: சும்மா
3: சொல்லு தம்பி, அப்பாவே சொல்லி இருக்காரு பிள்ளைங்க இஷ்டப்படித்தான் கல்யாணம். அப்புறம் என்ன?
2: அம்மா வந்தம்மா, எங்க ஹாஸ்பிட்டல்ல சுமத்தின்னு ஒரு நர்ஸ் இருக்கிறா.
3: யாரு நர்ஸா?
2: ஆமாம்மா,
3: அது டாக்டர் நர்ஸ், நர்ஸ் டாக்டர் கணபொருத்தம். சும்மா அறியா என்ன தம்பி, ஒரு ஜட்ஜ் வீட்டு பிள்ளை போயும் போய் ஒரு நர்சியா கல்யாணம் பண்ணிக்கிறது?
4: அது ஜட்ஜ் பிள்ளைக்கும் நர்சுக்கும் பொருந்தாது.
3: என்னங்க
2: அம்மா,
3: நீ வா சொல்ற வா. என்னங்க கேட்டீங்களா உங்க பிள்ளை சொல்றத? ஆஸ்பத்திரியில யாரா ஒரு நர்ஸ் இருக்காளா?
5: போட்டுமே
3: அவளைதான்
5: கட்டிக்கப்பா. மோகன், அம்மா என்ன சொல்றாள்?
2: ஆமாப்பா.
5: அப்படியா? சாலரி முடிச்சுட்டா போச்சு.
3: என்னங்க இது, நீங்களும் சேர்ந்து கட்டி?
5: கனகா சும்மா, கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். அந்த விஷயத்தை பிள்ளைகள் அபிப்பிராயம் எப்படி விட்டு விடுறதா?
3: அது
5: கரெக்ட். ஏன்பா, பெண்ணுக்கு தாயார் பாப்பனா இருக்காங்களா?
1: அம்மா மட்டும்தான்ப்பா இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான்.
3: ஐயோ பாவம், என்ன உடம்பு?
5: சம்மந்தம். போய் வேலையை பாரு.
3: அது
5: சரிப்பா. அப்ப நீ நம்ம வண்டி அனுப்பிச்சு பெண்ணுக்கு தாயார் அழைச்சிட்டு வர சொல்லு, நான் கிளப்புக்கு போயிட்டு வரேன்.
1: சரிப்பா. அம்மா, இவங்க தாம்மா சுமதியோட தாயார்.
3: சரி, அப்பா கிளப்புக்கு போயிருக்காரு, நீ போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா.
1: ஓ
3: லட்சுமி, நீ சங்கர் நர்சிங் ஹோம்லயா வேலை செய்யற?
6: ஆமாம்மா.
3: சுமதி யாரு?
6: என் பொண்ணுதாம்மா.
3: உன் புருஷன் அங்கதான் இருக்காரா?
6: அதை ஏமா கேக்குறீங்க?
3: ஏன்?
6: அவர் குற்றவாளி இல்லைன்னு விடுதலையாகி எங்களை தேடி வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே எங்களை காணாமல் தேடி அலைஞ்சு கடைசியிலே ஒரு சத்திரத்தில் பார்த்தார். பார்த்தவர்

0: அதை ஏமா கேக்குறீங்க?
1: ஏ,
0: அவர் குற்றவாளி இல்லைன்னு விடுதலையாகி எங்களை தேடி வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே எங்களை காணாம தேடி அலைஞ்சு கடைசியிலே ஒரு சத்திரத்தில் பார்த்தார். பார்த்தவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டார். போனவர் திரும்பவே இல்லை.
1: ஏ,
0: என் தலையெழுத்தம்மா, எவ்வளவுதான் ஒற்றுமையான தம்பதிகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க மனசுல சந்தேகம் வந்துட்டா அதுக்கு விமோச்சனம் ஏது?
1: அவர் உன்னை சந்தேகப்பட காரணம்?
0: அப்போது கை குழந்தையாக இருந்த சுமதியை எம்மடியில் கண்டதுதான்.
1: சார் தான் புருஷன் ஜெயில, பொண்டாட்டி கையில குழந்தை. மனமுள்ள எந்த புருஷன் தான் இதை பொறுத்துக்கிட்டு அவளோட குடித்தனம் பண்ணுமா?
0: அம்மா, அவசரப்பட்டு நீங்களும் அவரை போலவே முடிவு கட்டிடாதீங்க. உங்களுக்கு மோகன் எப்படியும், அப்படித்தான் சுமதி எனக்கு.
1: சுமதி உன் மகள் இல்லையாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்?
0: ஆதாரம், என் வயிற்றில் பிறந்தவனையே என் பிள்ளை என்று சொல்வதற்கு என்னிடம் ஒரு ஆதாரமும் இல்லையே.
1: ஓஹோ, ஆதாரம் தேடிக்கொள்ளத்தான் இந்த அநியாயத்தை செய்கிறியா? மோகனிடம் நேரடியா சொந்தம் கொண்டா படி இல்லை, அதனால மகளை விட்டே வலவீச்சு பிடிப்போம்னு பாத்தியா? ஏண்டி, மானத்தை தான் பறிக்கொடுத்தேன், மனசாட்சி கூடவா இல்லாம போச்சு.
0: சுமதிக்கும் மோகனுக்கும் காதல் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு தாய் மனசார நினைக்க கூட முடியாத பாதகத்தை நான் செய்தேன்னு வாய்க்கோசாமி சொல்றீங்களேம்மா, இது உங்களுக்கு நியாயமா?
1: மாவிலியே, இனி எந்த காலத்திலே இந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க கூடாது.
0: மோகன், சுமதியை நீ மணக்க முடியாது, அவளை மறந்து.
2: அம்மா, அம்மாப்பா, இது நடக்க கூடாது.
3: காரணம்?
0: பொருந்தாத மனம்.
3: அவள் ஏழை என்பதனாலா?
0: மோகன், இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதே. இந்த ஜென்மத்தில் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது.

0: நர்ஸ் டாக்டர் மோகன் எங்க இருக்கார்?
1: அவர் லீவ்ல போயிருக்கார்.
0: ஓ,
1: ஏ பெரிய டாக்டர் இருக்கார், வாங்க.
2: என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: பாரு யாரு. என்னங்க?
1: ஒண்ணும் இல்லைங்க அம்மா, நான் வரேன்.
0: என்ன சார் இது, அவ்வளவு ஆர்வத்தோடு விசாரிச்சீங்க?
1: ஆமா அம்மா, சுமார் 16 வருஷங்களுக்கு முன்னாலே என் மனைவியும் மகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்து எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். கடைசியா கிடைச்ச தகவல்ல இருந்து நீங்களும் ஒரு குழந்தையோடு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து 16 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்க தான் அவங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு வந்தேன்.
0: ஏன் சார், உங்க மனைவியும் பச்சை குழந்தை அனாதையை விட்டுட்டு போக எப்படி சார் உங்களுக்கு மனம் வந்தது?
2: சுமதி,
1: அது கேட்கறதுலயும் நியாயம் இருக்குமா? என் மகள் இருந்திருந்தாலும் இந்த கேள்விதான் என்ன கேட்கும்.
0: அது சரி, அவங்களை எங்க விட்டுட்டு போனீங்க?
1: இதே ஊர்லதான் விட்டுட்டு போனேன்.
0: அவங்கள பத்தி அடையாளம் ஏதாவது?
1: அடையாளம் என்னத்த சொல்றது, என் மனைவியின் பேர் சுசீலா. இதோ இந்த போட்டோவை பாருங்க.

0: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: இது கை குழந்தையா இருக்கும் போது இதை தூக்கிட்டு உங்க அம்மா இந்த வைக்க பார்க்க வந்தாங்க. இப்ப என்னடா என்ன வருது?
2: இவங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது?
1: அது ஒரு 16 வருஷம் இருக்குங்க.
2: 16 வருஷம்.

0: பாக்குறீங்க?
1: இங்கதான் இருக்காங்க.
0: போய்ஸ் பார்க்கலாமே, கூட்டிட்டு வரட்டுமா?
1: வேணா, நானே வரேன்.

0: ஐயா, நீங்க தேடி வந்தது வீண் போகல.
1: அம்மா,
0: ஆனா உங்க மகளை மட்டும்தான் நீங்க பார்க்கலாம்.
1: என் மகளா? எங்கம்மா இருக்கிற?
0: இதோ இவதான் உங்க மகள். அம்மா,
2: இவளா என் மகள்? இவளா என் மகள்? இவளா என் மகள்? எங்கே அம்மா, எங்கே?
0: இவளை என்கிட்ட ஒப்படைச்ச அன்னைக்கே இறந்துட்டான்.
3: இறந்து விட்டா.
4: அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்போ நீங்க எனக்கு அம்மா இல்லையா?
0: இல்லன்னு சொல்ல எனக்கு மனசு வருமா? இந்த படத்துல இருக்கிறவதான் உன்ன பெத்த தாயா.
3: சுமதி, உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உன் தாயார பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு ஓடோடி வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்காம போயிட்டான். நீயாவது உங்க அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? உங்க அம்மா இருக்கும் பொழுது உன் எதிர்காலத்தை பத்தி என்னென்ன கனவு கண்டிருந்தாலோ அதை நினைவாக்குறது தான் என்னுடைய லட்சியம். அம்மா, அனாதியாயிருந்த என் குழந்தையை இத்தனை நாள் காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவன். சுமதிய அழைச்சுக்கிட்டு நீங்களும் என் பங்களாவுக்கு வந்துடுங்க.
0: மன்னிக்கணும், நீங்க சுமதிய அழைச்சிட்டு போங்க.
4: அம்மா,
0: நிஜமா தான் என்ன போக சொல்றியா? எல்லாம் உன் நன்மைக்காகத்தானுமா சொல்றேன்.
4: வேண்டாம் அம்மா,
0: அந்த நன்மை எனக்கு வேண்டாம். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்காக, நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் என்னை ஆளாக்குறதுக்காக, உன் கண்களில் கண்ணீர் வற்றி போக காரணமாயிருந்த நான் என்னைக்கு நல்ல வாழ்க்கை கண்ட உடனே உன்னை விட்டு போயிடுவேனா? அம்மா, பாலும் பழமும் சாப்பிட்டு பட்டு மெத்தையில் படுப்பதை விட பழம்புடுவை கட்டிய உன் மடியில் கிடந்து தூங்குவதாம்மா எனக்கு நிம்மதி. சுமதி, என்ன இருந்தாலும் உன் தகப்பனார் அழைக்கும் போது.
3: அம்மா, சுமதி விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் உரிமை எனக்கு கிடையாது என்பது நன்றாக தெரியும். ஆனால் அவளுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு.
0: அந்த ஆசை நல்ல விதமா நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நானும் சொல்றேன். சுமதி என்னோடு இருக்கும் வரை நீங்க நினைக்கிறது போல தகுதியான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன். அவ கல்யாணம் முடியும் வரையாவது அவ என்கிட்டதான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சுமதி, அம்மா, உன்னை விட்டு பிரிஞ்சா போக சொல்றேன்.
3: பிரிஞ்சு போறதா ஏன் நினைக்கிறேன் சுமதி? எப்ப வேணாலும் உன்னை வந்து அவங்க பாக்குறாங்க, நீ அவங்கள போய் பாரு.
1: பணம் ஒன்று மட்டும் இருந்து விட்டால் போதாது டாக்டர். என்ன பணம் இருந்தாலும் என் மகளுக்கு நல்ல கணவனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன
5: காரணம்?
1: காரணம் என்னை நிழல் போல் சுற்றித் திரியும் போலீஸ் சுந்தரத்தின் குடும்பத்தை அடியோடு கெடுத்தவன் நான்.
5: என்ன?
1: அது மட்டுமல்ல டாக்டர், அவர் மனைவியும் அவர் பெற்ற ஒரே மகனையும் அனாதையாக்கி தெருவிலே அலையவிட்டவன் டாக்டர் நான். இனி சுந்தரத்தின் பிடியில் இருந்து நான் தப்ப முடியாது டாக்டர். என் கையில் விலங்கேறும் என் மகள் கழுத்தில் தாலி ஏற வேண்டும் டாக்டர். வேறொன்றுமில்லை. இல்லை என்றால் திருடன் பெற்ற பிள்ளை என்ற பட்டத்தை அவளுக்கு சூட்டி அவர் காலம் முழுவதும் கன்னியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தி விடுவார்கள் டாக்டர்.
5: அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
1: நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். என் மகள் கூரைச்சேலை கட்டி மஞ்சள் குங்கும் அணியும் காட்சி ஒருமுறை நான் பார்க்க உதவி செய்ய வேண்டும் டாக்டர்.
5: உங்கள் ஆசை நிறைவேற நான் முயற்சி செய்கிறேன்.
1: முயற்சிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது.

0: டாக்டர், முடிக்கிறேன் என்று முடிவாக சொல்ல வேண்டும். பிறகு நானே போலீசிடம் சென்று சரணடைந்து விடுகிறேன். டாக்டர், டாக்டர், என் மகள் திருமணம் நடப்பதற்கு முன் நான் கைதியாகிவிட்டார். நீங்கள் நான் இருந்த அந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் டாக்டர். அந்த பொறுப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் டாக்டர்.
1: என்ன எழுந்துருங்க, நீங்க பெரியவங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? உங்கள் கடைசி ஆசையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி
0: வைக்கிறேன்.
1: கவலைப்படாதீங்க.
2: பணமா பெருசு? மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு கல்யாணம் பண்றது நல்லா இருக்குமா?
1: அது அம்மா, என் கல்யாணத்தை பத்தி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன பிரயோஜனம்? இப்ப இந்த கல்யாணமாவது நடக்கட்டும்.
2: மது சம்மதிப்பானா?
1: அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு.
3: சாப்பிட்ற அப்புறம் என்ன?
2: எனக்கு சம்மதம் இல்லை.
3: கனகம், பெற்றவங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு மதிப்பு தர்றாங்களோ அந்த அளவுதான் திரும்ப கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்க.
2: அதுக்காக பொண்ணை கூட பார்க்காம அவள் இஷ்டப்படியா
3: விட்டுடுறதா? யார் அப்படி சொன்னா? போவோம், பெண்ணை பார்ப்போம், நமக்கு பிடிச்சிருந்தா சம்மதம்னு சொல்லிட்டு வருவோம். சரிதானே?
2: அது எப்படியா பாங்க.
4: என்னம்மா? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? பைத்தியக்கார பொண்ணு. மாப்பிள்ள யாருன்னு தெரியாம
2: இருக்கிற
4: மோகன்ல அவருடைய தம்பிக்கு தான் நிச்சயம் பண்ணிருக்கு. மோகனே தான் இதை ஏற்பாடு பண்ணார்.
2: டாக்டர் மோகனா ஏற்பாடு பண்ணார்? என்னங்க, மது இருக்கார, அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும்.
1: இந்தாமா, இனி அவரை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாளைக்கு அவர் கல்யாணம்.
2: மதுவுக்கு கல்யாணம்?
1: ஆமா.
2: அவர் எப்படி சம்மதிச்சாரு?
1: சரிதான், உனக்கு விஷயமே புரியாதா? 5 லட்சம் ரூபாயோட அழகான ஒரு பொண்ணு வரும்போது கட்டிக்க கசக்குதா? என்ன பண்றது?
5: அவகாசம் கொடு,
6: சட்டம் அனுமதிக்காது.
5: அது எனக்கு தெரியும் சுந்தரம். சட்டத்தை பரிபாலிக்கிற நீ மனசு வச்சா முடியாதா? கொஞ்சம் இறக்கு காட்டு சுந்தரம்.
6: பிறரிடம் நீ காட்டாத இரக்கத்தை இப்பொழுது எதிர்பார்க்கிற?
5: உண்மைதான், இரக்கமற்றவன் தான் நான். பல குடும்பங்களை பாழாக்கியவன் தான் நான். ஆனால் அந்த குமார் அல்ல நான். தவறை உணர்ந்து திருந்தின ஒரு புது மனிதன்.
6: குற்றத்தை செய்துவிட்டு திருந்தி விட்டேன் என்றால் சட்டம் மன்னிக்குமா?
5: மன்னிக்காதுதான். சட்டத்தின்படி தண்டனை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன் சுந்தரம். ஆனால் நான் கேட்பது கொஞ்ச நேரம் அவகாசம். என் கடமையை செய்வதற்கு இத்தனை நாளா தன்னந்தனியாயிருந்த என் குழந்தைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் சுந்தரம். அது கழுத்துல தாலி ஏறத கண்குளிர பார்ப்பனு ஒரே ஆசை. உதவி செய்ய மாட்டியா
7: சுந்தரம்? மன்னிக்க மாட்டாயா?
6: மன்னிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை.
7: நீயும் நிறுவனமாகிவிட்டாயா?
6: அதை பற்றி அப்புறம் பேசலாம். மரியாதையாக புறப்படும்.
7: குற்றம் செய்தவரை மன்னிக்க கூடாதா?
6: அது நீதிமன்றத்தின் வேலை.
7: உனக்கு ஒரு மகளை வந்து ஆவலுக்கு ஏற்பட்டாலும்

0: பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாமலா போய்விடும். ஆனால்
1: உலகம் தெரிஞ்ச மோகனுக்கு ஒரு பெண்ணின் உள்ளம் தெரியாது அம்மா. அம்மா, ஒரு பெண் தன் கண்ணை கூட தானம் கொடுப்பாள், ஆனால் தன் காதலை மட்டும் தானம் கொடுக்க மாட்டாள். அம்மா சுமதி, என்னால் இதை நம்பவே முடியலையே. மனசாட்சிக்கு விரோதமா மோகன் இதை செய்திருக்கவே மாட்டான். நிச்சயமா அவனுக்கு தெரியாமத்தான் ஏதோ சதி நடந்திருக்கு.
2: என்ன நடக்கணும்? கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிடா, ஊர்வலத்துக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னா அவன் எங்க போன் பண்ணணும்னு உதவி தேவன் ஓடி இருக்கான்.
3: எங்க போய்
2: எங்கயா? ஏமா ஒரு பாண்டியன் பார்க்க சோழன் பீஜா என்னமோ சொல்லி தொலைச்சான்.
3: சரி, நான் போய் அவனை கூட்டிட்டு
4: வரலாம்.
3: ஐயோ கோகிலாம், என்னை கொலகாரனாக மாற்றி விட்டாயே கோகிலாம். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனே, அதுக்குள்ளார என்ன கொலகாரனா மாத்திட்டியே கோகிலாம். கோகிலா, கோகிலா,
5: மது,
3: கோய் மது.
5: அண்ணே,
3: இதுதான் இது
5: கொலை செய்துட்டேன்.
3: கொலையா? கொலை செய்துட்டேன்.

0: இன்ஸ்பெக்டர் சார், அந்த பெண்ணை சுட்டது நான் தான்.
1: மோகன், டாக்டர்,
0: என்னை கைது செய்யுங்க.
1: இல்லை இல்லை, என் மோகன் ஒரு காலம் இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். பெற்ற தகப்பனே தன் பிள்ளையை கைது செய்யும் கொடுமையை காணும் நிலைமை என்னைத் தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த தாய்க்கும் ஏற்பட்டிருக்காது. ஏற்படவும் வேண்டும்.
0: அம்மா, என்னை பெற்றதற்காக நீங்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர்கள், எவ்வளவு பழிச்சொற்களை சுமந்திருக்கிறீர்கள். அம்மா, நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நீர தியாகத்தை போல் உலகத்தில் வேறு எந்த தாயும் செய்திருக்கவே மாட்டாள். அம்மா, செய்திருக்கவே
1: மாட்டாள்.
0: மது,
2: இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொண்ணை சுட்டது நான் தான்.
0: என்ன,
2: என்ன அரெஸ்ட் பண்ணுங்க.
0: மது, நீங்க அந்த பொண்ணை சுட்ட?
2: ஆமாப்பா, இந்த பழி என் மேல வந்துருச்சதுன்னா என் கல்யாணம் நின்னு போகுங்கிறதுக்காக தன் மேல ஏத்துக்கிறார் அண்ணன். உண்மையிலேயே நான் தான் குற்றவாளி. என்ன கைது பண்ணுங்க, நீங்கள் யாருமே குற்றவாளியா? நான் குற்றவாளி.
0: அம்மா, யாரு? மிஸ்டர் சிதம்பரமா? என்ன, நீங்களா?
2: என்ன சொல்றீங்க சுந்தரம்? அந்த பெண்ணை நான் தான் சுட்டேன். உன்னிடமிருந்து நான் தப்பி ஓடியதன் காரணம் என் மகள் சுமதிக்கும் மதுவிற்கும் திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரே ஆசை. அந்த ஆசையில் குறுக்கிட்டாள் அந்த பெண். தன்னை மணந்து கொள்ளும்படி மதுவை வற்புறுத்தினாள். மறுத்தால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் பயமுறுத்தினாள். மதுவும் அதற்கு பயந்து ஒத்துக்கொண்டான். மறைவில் இருந்து நான் அதை பார்த்தேன். அப்படி அவன் அவளை மணந்து கொண்டிருந்தால் என் ஆசை அழிந்துவிடும் என்பதற்காகவே நான் அவளை சுட்டேன். இதோ உன்னிடமிருந்து எடுத்த ரிவால்வர், இதனால் தான் சுட்டேன். அம்மா, என் ஆசை நிராசை ஆகிவிட்டது.
3: குல்சி, மோகன், நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள். சுந்தரம், என் வேலை முடிந்துவிட்டது.
4: அழாதே, அழாதே, எனக்காக நீங்கள் யாருமே அழ வேண்டாம்.
2: குறுக்கு பாதையிலே நடப்பவனுக்கு இதுதான் தண்டனை.
4: நான் வருகிறேன்.
2: கோகிலா, கோகிலா,
5: அடையடா.

வாசு பிலிம்ஸ் வழங்கிய கை ராசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், எம் ஆர் ராதா, எஸ் வி சகசரநாமம், கே ஏ தங்கவேலு, வி சரோஜா தேவி, எம் வி ராஜம்மா மற்றும் பலர். இசை ஆர் கோவர்தனம், கதை சந்தானந்தம், இயக்கம் கே சங்கர்.

வானொலி அலைகள் காற்றின் ஒலிகளையோடு நாம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இனி வருவது பொன் மாலை பொழுது. கை என்னும் இடம்பெறும் திரைசை பாடல்களை கேட்கலாம். உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன். நிகழ்ச்சியில் முதலாவதாக பி சுசீலா குரலில் கண்ணதாசன் கவி நடையில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் 1970 ஆண்டு வெளிவந்த காவிய தலைவி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

கை என்னும் இடம்பெறும் திரைசை பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நெருக்கடி மிகுந்த சாலையில் பயமின்றி நான் நடக்கிறேன், உன் விரல்கள் என் விரல்களை சிறைப்பிடித்து கொண்டதால். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஷியாக் முகமது குரலில், கண்ணதாசன் பாடல் நிலையில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், அபூர்வ ராகங்கள் திரைப்படுத்தும் ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பொன்மாலை பொழுதில் கை என்னும் இடம்பெறும் திரைச பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் உள்ளங்கையில் இருக்கும் ஆயுள் ரேகையை விட உன் கைகளை தொடும்போது என் ஆயுள் கூடுவதாய் உணர்கிறேன். நிகழ்ச்சியில் வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் வாலி கற்பனை நடையில் கே வி மகாதேவன் இசையில் அன்னமிட்ட கை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

பி. சுசீலா குரலில் பாடலை கேட்டீர்கள். நேரம் மாலை 5:11 28 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பொன் மாலை பொழுதில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். பேச வார்த்தைகள் இன்றி நாம் தடுமாறும் போதெல்லாம் நம் கைகளின் கோர்ப்புகள் 1000 கதைகள் பேசிவிடுகின்றன. நிகழ்ச்சியில் வரும் பாடல் பி. சுசீலா எல் ஆர். ஈஸ்வரி இணைந்த குரலில், வி. குமார் இசையில், வாலி கற்பனை கவிதையில், வெள்ளி விழா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

மழை பொழுதில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். கோடை மழையின் குளிர்ச்சியாய் வாழும் நாட்களின் சாட்சியாய் மரணத்தின் வாசல் வரை மறவாமல் நீட்டிடு உன் கரங்களை. நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீமி இணைந்த குரலில் வைரமுத்து கற்பனை நடையில் ஏ ரகுமான் இசையில் ஜோடி திரைப்படுத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

பொன்மாலை பொழுதில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். கை என்றும் இடம்பெறும் திரைசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மண்ணை தோண்டி பொன் விளைக்கும், கல்லையும் செதுக்கி காவியம் படைக்கும், வியர்வை சிந்தி உணவு படைக்கும், இகபரத்தில் உயர்வு தரும் உழைக்கும் கைகள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஏ எம் ராஜா இசையில் கண்ணதாசன் கற்பனை நடையில் ஏ எம் ராஜா பி சுசிலா இணைந்த குரலில் விடிவெள்ளி திரைப்படத்தில் வரும் பாடலை கேட்கலாம்.

பொன் மாலைப்பொழுதில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இட்லி விற்று படிப்பு தந்த தாயின் கை, இக்கட்டான வேளையில் பற்றும் தோழமை கை, விழுந்தவனை தூக்கிவிடும் மனிதநேய கை, உலகின் சுமையை தாங்கும் அன்பு கரங்கள் கை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் திருச்சி லோகநாதன் பி சுசிலா இணைந்த குரலில் வண்ணக்கிளி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

வியர்வை துளியை விதையாக்கி உலகிற்கு உணவூட்டும் உழவனின் கைகள், சுத்தியல் பிடித்து உளி தாங்கி அழகிய கோபுரங்கள் எழுப்பும் சிற்பியின் கைகள், சுட்டெரிக்கும் வெயிலிலும் பாராமல் நாட்டின் பாதைகளை செப்பனிடும் தொழிலாளியின் கைகள். பொன்மலை பொழுதை நிறைவு செய்ய வரும் பாடல டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாளி கற்பனை நடையில், கே வி மகாதேவன் இசையில், அன்னமிட்ட கை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் மாலை 5:30, 3 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர

0: நேரம் மாலை 6:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது திரை இசை நிகழ்ச்சி. தொடங்குவோம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையில் வரும் முதலாவது பாடல் வாலி கற்பனை நடையில் இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்த குரலில் 1985 வெளிவந்த குங்கும சிமிழ் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் மாலை 6:05. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் ஆர் வி உதயகுமார் பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி, உமாரமணன் ஆகியோர் இணைந்த குரலில் 1995 வெளிவந்த நந்தவனத்தேரு திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: தாத்தா, இது என்ன செடி?
3: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
2: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
3: எதுக்கு?
2: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
3: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளை வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கும் மசோதா மக்களவையை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். தேசிய அளவில் தீர்ப்பாயங்களுக்கான ஆணையம் அமைக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றங்களின் முன்னாள் தலைமை நீதிபதி ஒருவர் தலைமையில் இந்த ஆணையம் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் மக்களவை மீண்டும் கூடியபோது சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறையின் ஒழுங்குமுறை குறித்த திருத்த மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் குறித்த திருத்த மசோதா மற்றும் கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் குறித்த மசோதாவை அந்தந்த துறையின் அமைச்சர்கள் அவையில் கொண்டு வந்தனர். டெல்லி மாணவர் போராட்டத்தில் போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் தீர்ப்பாயங்கள் திருத்த மசோதா நிறைவேறிய பின்னர் மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கிகளின் கணக்கு பதிவேடுகள் டிஜிட்டல் மற்றும் எலக்ட்ரானிக் வடிவிலும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவை இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல்

0: இரண்டு மணிக்கு மீண்டும் கூடியபோது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். பிஜேபி உறுப்பினர் திரு அருண்சிங் உள்ளிட்டோர் மசோதாவை ஆதரித்து பேசினர். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விவாதங்களுக்கு பதிலளிக்கையில், நாட்டின் நிதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதால் சட்ட கட்டமைப்பும் அதற்கேற்ப மாறுதல் அவசியம் என்றார். தொடர்ந்து வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உள்நாட்டு பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளை உலக பொருளாதார நெருக்கடிகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்துடன் இவ்வாண்டு ஜூன் 5ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றான இம்மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் கொண்டு வந்தார். முன்னதாக டெல்லி மாணவர் போராட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையின் அலுவல்கள் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் அவை மீண்டும் கூடியபோது நிதி, வீட்டுவசதி, ரயில்வே, சமூக நீதி உள்ளிட்ட துறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் அமளிக்கு இடையிலேயே அவையில் தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற அலுவல்களை சுமூகமான முறையில் நடத்துவதை எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பேசுகையில் அவையில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை குறித்து வேதனை வெளியிட்டார். நாடாளுமன்றத்தின் உன்னத மரபுகள் மற்றும் அனைத்து கட்சிகளின் அர்த்தமுள்ள பங்கேற்புடன் கூடிய ஆக்கப்பூர்வ விவாதங்களின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். மக்கள் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் விவாதித்து தீர்வு காணுதல் அவசியம் என்பதால் எதற்காகவும் இத்தகைய பிரச்சினைகளை காத்திருப்பில் வைத்திருக்க முடியாது என்று திரு ஓம் பிர்லா மேலும் குறிப்பிட்டார். பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாணவர் போராட்டம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க அரசும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சரும் தயாராகவே உள்ளதாக கூறினார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று சட்டப்பேரவையில் உள்ள தமது அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வன் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை இம்மாத இறுதிக்குள் நிறைவேற்றி முடிக்க அமைச்சர் இக்கூட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: மத்திய சாலை கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு முதல் மூலக்குளம் சந்திப்பு வரையிலான சாலை மேம்பாட்டு பணிகளை வரும் 8ஆம் தேதிக்குள் தொடக்கவும், கதிர்காமம் கலைக்கல்லூரியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தடைகளை விரைந்து நீக்கவும் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவுறுத்தினார். அனைத்து 4 பிராந்தியங்களிலும் 24 மணி நேர குடிநீர் விநியோகத்திற்கான திட்ட அறிக்கைகளை தயாரிக்க அவர் உத்தரவிட்டார். கோரிமேடு எல்லை மற்றும் காலாப்பட்டு எல்லையில் நுழைவு வாயில் பகுதிகளை அழகுபடுத்த அமைச்சர் அறிவுறுத்தினார். கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் நகர சாலைகளில் விளக்கு அமைக்கும் பணிகள் மற்றும் அழகுபடுத்தும் பணிகளை தடையில்லா சான்றிதழ் உட்பட நிர்வாக அனுமதிகளை பெற்ற பின்னரே மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் 130 பேருந்து நிறுத்தங்களை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், 50 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது.
0: மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இன்று முதல் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இப்பணிகளின் முதல் கட்டத்தின் போது தகுதியுள்ள 99.96% குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு இத்தகைய மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு 2ஆம் கட்ட பணிகளில் மொத்தம் 3,03,244 பேருக்கு மாத்திரை வழங்கப்படும். இப்பணிகளின் தொடக்க விழா வஉசி பள்ளியில் நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கான பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில்

0: நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு மொத்தம் 4,80,73,350 ரூபாய் வழங்க வேளாண் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் வேளாண் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் முன்னிலையில் இதற்கான காசோலைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜும், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்த 3,618 பொது பிரிவு விவசாயிகளும் 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளும் பயன்பெறுகிறார்கள். பயிர் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 6,000 ரூபாயும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 7,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் வேதியரண்டலில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளை வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கும் மசோதா மக்களவையை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு. இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
2: அம்மா சின்னவளே,
1: இது உனக்கு. அப்புறம் இது எம்பேத்திக்கு.
2: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
3: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
4: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
5: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
7: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
8: என் பேர் அஸ்வின் பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாருக்கா பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு வாங்கணும். இந்த ஒரு உதவியாவது ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
9: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
10: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
9: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
5: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
11: நேரம் மாலை 6:31:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி. புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கும் நீதான் என் மனோரஞ்சிதம். ஆம் நேயர்களே, நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமழ வருகை தரும் மனோரஞ்சிதத்தை வரவேற்று முதல் பாடலாக நாம் கேட்க இருப்பது உன்னிகிருஷ்ணன் குரலில்.

ஆன்மீகத்தின் முதன்மை அடிப்படை பக்தி உணர்வில்தான் நிலைத்து நிற்கும். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை வரும் பாடலை பாடியவர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

நேரம் மாலை 6:33 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஓ எஸ் அருண்.

அனைத்து தொடக்கங்களும் கடினமானவை, ஆகையால் இறைவன் துணை கொண்டு துவக்குங்கள். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் பிரியா சகோதரிகள்.

அன்பு, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை இவை வெற்றியின் மூன்று தூண்களாகும். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் எஸ் சௌமியா.

நேயர்கள், இதுவரை ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கி நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமழ செய்த மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

நேரம் மாலை 6:50 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று இரவு 7:00 முதல் 7:15 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், தென்னை சாகுபடி குறித்த விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:15 8:30 முதல் 8:58 திரை இசை கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை. இரவு 10:00 முதல் 10:19 கொஸ்டின் அவரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 10:20 முதல் தேன்மழை கேட்கலாம். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை

நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விருப்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர் கேட்கலாம், 9:30 தேன் சுந்தர தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளையாகவும் நிறைவுபெறும். இதனிடையே இன்று இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ இந்திய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேர்கள் இனி கேட்கலாம். மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் நாளைய நிகழ்ச்சிகள் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எல் சாகுபடி 2 பகுதி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக சீனிவாசமுருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். நாளை காலை 6:55 சூழல் அறிவோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 மலரும் முட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. 15 பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் க கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நலமாய் வாழ. சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைத்துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கஜிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின். நெய்வேலி எஸ் சகந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். நாளை காலை 10:02 புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம். நாளை மதியம் 12:00 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜீனாலயம் சித்திரம் பகுதி 2 எழுத்தாக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் சீனிவாசமுருகன் ஆகியோர். நாளை மதியம் 12:30 பன்னிசை மாலை தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை மதியம் 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம் கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி ஆனந்தி. நாளை மதியம் 2:15 என்று மணியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். நாளை மதியம் 3:10 பன்மொழி பாடல்கள் 3:30 சங்கீத சாரல் காயத்ரி கிருஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். நாளை மாலை 4:00 ஆலய தீபம் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை எம் எஸ் விஸ்வநாதன் கதை வசனம் இயக்கும் ஸ்ரீதர். 5:00 பொன்மாலை பொழுது கதை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை இரவு 7:30 புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே சண்முக சுந்தரம். நாளை இரவு 8:00 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள்

குறித்த விமர்சனம் இடில்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சங்கீத வானிலை, 10 குஸ்டின் அவர் இன் பார்லிமெண்ட், 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:03 இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை மாலை புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் நாளைய நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ நாளைய நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நாளை மதியம் 1:02 எஃப்எம் ரெயின்போவில் ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம், கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மூத்த வழக்கறிஞர் அனுராத் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. நாளை மதியம் 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீரழிவு நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை முன்னெச்சரிக்கைகள் குறித்து நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை பட்ட படிப்பு மையத்தின் அறுவை சிகிச்சை துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள். நாளை மாலை 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 6:20 முதல் 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். நாளை இரவு 8:05 எஃப்எம் ரெயின்போவில் மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். நாளை இரவு 9:15 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நாளை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:15 பிற்பகல் 2 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 முதல் பகல் 1 வரை மணிக்கொரு முறையும், பின்னர் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ நாளைய நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

நேரம் இரவு 7:08. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் முதல் காகிதத்தில் கையெழுத்திடும் அதிகாரிகள் வரை ரசிக்கும் ஆகாய ஊடகமான வானொலி தேனொலியை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 1215 KHz ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை பாடலில் முதல் பாடலாக வருவது நா முத்துக்குமார் பாடல். வரிகளில் கே சித்ரா, ஸ்ரேயா கோஷல், யுவன் சங்கர் ராஜா இணைந்த குரலில். யுவன் சங்கர் ராஜா இசையில் 2010 வெளிவந்த தில்லாலங்கடி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் இரவு 7:05 40 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசையில் அடுத்து வரும் பாடல் தனுஷ் பாடல் வரி மற்றும் குரலில் அனிருத் ரவீந்திரன் இசையில் 2022 வெளிவந்த திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் இரவு 7:10 40
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் பா விஜய் பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் உதரா உன்னி கிருஷ்ணன் ஜி வி பிரகாஷ்குமார் இணைந்த குரலில் 2016 வெளிவந்த தெரி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நமது மனங்களை குதூகலம் அடைய செய்த திரைசை பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் சில நொடியில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று

0: அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர்

0: கோரக்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின்போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், மார்டின் புரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் ஓப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 7:25 24 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி தொடங்குவோம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களே, இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகளில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் 2026-27, காரி பருவ மணிலா, கம்பு மற்றும் எல் பயிருக்கு காப்பீடு செய்ய வேண்டுகோள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 2026-27 குறுவை பருவத்தில் மணிலா 5000 ஹெக்டேர்

கம்பு 2000 ஹெக்டேர் மற்றும் 1000 ஹெக்டேர் கடலூர் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தென்மேற்கு பருவமழை பொழிவு சராசரிக்கும் கீழ் இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சூப்பர் எல் நினோ விளைவின் காரணமாக பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. எனவே விவசாயிகள் அனைவரும் தங்களது மானாவாரி, மணிலா, கம்பு மற்றும் எல் சாகுபடி செய்த பரப்பினை உடனடியாக பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்து மகசூல் இழப்பு ஏற்பட்டால் அதனை சரி செய்யும் விதமாக காப்பீடு திட்டத்திலிருந்து உரிய இழப்பு தொகை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது.

0: இத்திட்டத்தில் பயிர் கடன் பெறும் விவசாயிகள் அனைவரும் பயிர் கடன் பெறும் கூட்டுறவு அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கிளைகளிலோ தங்களது குறுவை சாகுபடி பரப்பினை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் பொழுது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் சிட்டா மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் இ அடங்கல் அல்லது அடங்கல் ஆதார் எண் இணைக்கப்பட்ட மற்றும் இகேஒய்சி பூர்த்தி செய்யப்பட்ட வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக்கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தில் பதிவு செய்யும் பொழுது ஒரே சர்வே எண்ணுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பதிவு செய்தாலோ, சாகுபடி செய்யப்பட்ட பரப்பினை விட கூடுதலாக பதிவு செய்தாலோ பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்ட வழிகாட்டுதல் அடிப்படையில் தவறான பதிவுகள் நீக்கம் செய்யப்படும். மானாவாரி, மணிலா, கம்பு மற்றும் எல் பயிருக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் 17/8/2026 ஆகும். காப்பீடு தொகை மணிலா ஒரு ஏக்கருக்கு பிரீமிய தொகை ₹628 ஆகும் மற்றும் கம்பு பிரீமிய தொகை ஒரு ஏக்கருக்கு ₹185, எல் பயிருக்கு பிரீமியம் தொகை ஒரு ஏக்கருக்கு ₹218 ஆகும். இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் பட்சத்தில் பதிவு செய்வதற்கான கடைசி நாள் மாற்றம் செய்யப்படும். இது தொடர்பாக விவசாயிகளின் சந்தேகம் குறித்து இம்மாவட்டத்தில் செயல்படுத்தும் நிறுவனமான HDFC எர்கோ நிறுவன பிரதிநிதி அல்லது தங்கள் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தினை தொடர்பு கொண்டு பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயன் அடையுமாறு கடலூர் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் இரவு 7:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர் உலகம். தென்னை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் அற்பிசாம்பாளையம் உழவர் எஸ் பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம் ஐயா.
1: எத்தனை ஏக்கர் நிலம்?
2: 10 ஏக்கர் இருக்குது.
1: சொந்த நிலங்களா?
2: சொந்த நிலம்.
1: பாரம்பரிய நிலமா இல்லை நீங்கள் ஏற்பட்டு வாங்கினதா?
2: பாரம்பரியான நிலம். தாத்தா சம்பாதிச்சு.
1: தாத்தா அப்பா எல்லாம் விவசாயி தான், முன்னோடி விவசாயி. நிலம்லாம் நிறையா இருக்குது, அதை வச்சு நல்லா படிச்சிருக்கலாம். ஏன் 10,000 எடுத்துட்டீங்க?
2: என்ன என்னவோ தெரியல. காலையில இருந்து கொல்லிக்கு போ, சாப்பாடு எத்தனை கொடுத்துட்டு வந்து ஸ்கூலுக்கு போ, அப்படி ஒரு
1: வேலை எடுத்துறாங்க. வேலை
2: கிராமத்தில் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுது. காலையில் தூங்கி அந்தவொடனே கொல்லிக்கு போயிடுவோம். நான் அது போலலாம் சொல்லிடுறேன்.
1: அப்படி சரி, நம்ம நிலத்தையே பார்த்துக்குவோம் அப்படின்ற காலகட்டத்துக்கு வந்தாச்சு.
2: ஆமாம்.
1: 10 ஏக்கர்லையும் என்னென்ன பயிர் இருக்கீங்க இப்போ?
2: அதில் தென்னை இருக்குது, நெல் அதிகமாக சாகுபடி பண்ணுறோம்.
1: ஐயா, இந்த நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். தென்னையில் வந்து நிலம் எப்படி தயார் பண்ணுறது, நாற்று எப்படி தேர்வு செய்கிறது, நடவு எப்படி பண்ணுறது, நீர்ப்பாசனம், உரமிடுறது, பராமரிப்பு, பூச்சி நோய் மேலாண்மை, அறுவடை, மகசூல், அப்புறம் சந்தைப்படுத்துதல், இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் எத்தனை வருஷமாக தென்னை சாகுபடி செஞ்சுட்டு வரீங்க?
2: கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணின்னு வரோம். முதல்ல நிலத்தை வந்து புஞ்ச நிலமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது நஞ்சை வந்து தண்ணி மழை காலத்தில்

0: அதிகமாக தேங்கும். அதில் புஞ்ச நிலமாக தேர்ந்தெடுத்து பயிர் வைப்பது ரொம்ப சிறந்தது. உழவு ஓட்டணும், நல்லா ஆழமான இந்த 5 பாயிண்ட் கலப்பெல்லாம் இருக்குது, ஓட்டி அதை பண்படுத்திட்டு இன்னொன்று, தென்னை நட போனானாவே சுற்றி பென்சிங் போடுவது வந்து மிக மிக முக்கியம். அது
1: தென்னை சாகுபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமான பிறகு தான் லாபம் கொடுக்கும். ஏன் அந்த தென்னை தேர்ந்தெடுத்தீங்க?
0: தென்னை வந்து நீண்ட நாள் பயிர். நம்ம வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட ஒரு வாரம் தண்ணி கூட பாய்ச்சாத போகலாம், ஒரு 10 நாளைக்கு கூட எங்கேயாவது போய் தங்கிட்டு வரலாம். அப்படியும் நம்மளால் கட்டுப்படி ஆகணும். வியாபாரிகள் அதுக்கான ஆள் இருக்கிறாங்க, அது வருஷ கணக்கில் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு கூட குத்துக்காக விட்டுடலாம்.
1: அதனால் தண்ணியை சாகுபடி தேர்ந்தெடுத்துக்கிறீங்க?
0: தேர்ந்தெடுத்துறோம்.
1: தண்ணியில் என்னென்ன ரகம் நீங்கள் பயிரிடுறீங்க?
0: மேக்ஸிமம் 3 ரகத்தை தான் இங்கே அதிகம் விரும்புகிறாங்க. குட்டை, நெட்டை, குட்டை ரகம், நெட்டை ரகம், இது 3 ரகத்தை தேர்வு பண்ணி.
1: இதில் எந்த ரகம் தேர்வு செஞ்சுருக்கீங்க நீங்கள்?
0: நாங்கள் வந்து குட்டை நெட்டை வந்து தேர்வு பண்ணி இருக்கிறோம்.
1: குட்டை ரகம் எத்தனை வருஷம் பயிர்?
0: அதெல்லாம் வந்து ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வரும்.
1: தென்னை சாகுபடிக்கு உங்கள் மண் ஏற்ற மண்ணா எப்படிப்பட்ட மண் சொல்லுங்கள்?
0: புஞ்ச மண் இருக்குது.
1: தென்னை சாகுபடிக்கு முதல் முதலாக நிலத்தை எப்படி தயார் பண்ணுறது, தென்னங்கன்று எப்படி வாங்கின்னு வரீங்க, நீங்களே இங்கேயே தயார்படுத்துறீங்களா, வெளியிலேருந்து வாங்கின்னு வரீங்களா, அதை எப்படி நடுறது, குழி எந்த அளவுக்கு எடுக்கணும், அதெல்லாம் பற்றி விளக்கமாக ஒன்றுன்னா சொல்லுங்களேன்.
0: நிலத்தை நல்லா பண்பட உழுதுட்டு அதை சொல்கிற மாதிரி பென்சிங் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ பண்ணி தொல்லைகள் நிறையா இருக்கிறது. இந்த காட்டு வழியாக வந்து காட்டு பண்ணி அந்த கண்ணை வந்து நட்டுட்டு வந்தவுடனே மறுபடியும் அதை சேதப்பட்டுட்டு அது பென்சிங் போட்டால் நல்லா இருக்கும். முதல்ல வந்து அதை நல்லா ஓட்டி பண்படுத்தி விட்டு 3 அடிக்கு 3 அடி குழி வெட்டணும். அது வெட்டி வந்து ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஆற போடணும். அப்படி உடனே நடணும்னா கூட அதுக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் தெளிச்சுட்டு, இல்லை அதுக்குள்ளே செத்த குப்பையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு அதில் இருக்கிற அந்த கிருமி இதெல்லாம் போயிடும். எரிச்சிட்டு கூட உடனே நடத்தினா பண்ணலாம்.
1: ஒரு ஏக்கருக்கு எத்தனை குழி எடுக்கலாம், அது எத்தனை கன்று நடலாம்?
0: 75 லிருந்து 80 கன்று நடலாம்.
1: கன்று எங்கே வாங்கின்னு வருவீங்க?
0: கவர்மெண்ட்டு பண்ண இருக்குது. இருந்தாலும் நம்மளே நம்ம ஏரியாவில் விளையிற தென்னை மரத்தை பார்த்துட்டு, ஒரு மரம் வந்து குறைஞ்சபட்சம் 38 வருஷம் இருக்கணும்னு சொல்கிறாங்க, அது போல் தேர்வு பண்ணி அந்த மரத்தின் கீழே போய் நின்று பார்த்தா குடை மாதிரி இருக்கணும். அந்த தென்னை மரம் வந்து மட்டைகள்லாம் சுற்றி குடை மாதிரி இருக்கணும். அது போல் இதாக பார்த்து அதில் தேர்வு செஞ்சு ஒரு குழையில் வந்து பின்பக்க நாளிக்காயும் மின்பக்க நாளிக்காயும் எடுத்துட்டு ஒரு சாக்குக்கு கட்டி விட்டோம்னா அதுலேயே பழுத்து விழுந்ததுன்னா நம்ம ஏரியாவிலே எடுத்து அதுக்கு பாலிதீன் பை வாங்கி எடுத்துன்னு வந்து அதில் தேங்காவை போட்டு முளைக்க வைக்கலாம். படுக்க வச்சு முளைக்க போட்டால் சீக்கிரமாக முளைப்பு வரும், நிற்க வச்சு முளைக்க போட்டால் கொஞ்சம் லேட்டாக வரும், ஒரு 20 நாள் தள்ளி போவோம். படுக்க போட்டோம்னா உடனே முளைஞ்சி வரும். அதை நம்ம எடுத்து 6 மாதத்துக்கு பிறகு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடவு செஞ்சுக்கலாம். அதை ஆனால் குழியில் முதல்ல வந்து குப்பைகள், எரு, ஆட்டு சாணம், மாட்டு சாணம், அதெல்லாம் மக்கனை இது போட்டு, அப்புறம் மண் கொஞ்சம் தள்ளி இதெல்லாம் 2 கிளறி வச்சு 1 அடி ஆழம் இருக்கிற மாதிரி விட்டு நடவு செய்ய வேண்டும். அதை
1: குழியெல்லாம் எப்படி எடுப்பீங்க, ஆள் வச்சு எடுப்பீங்களா, இயந்திரமா?
0: அது இப்போதைக்கு வந்து ஆள் கூலி அதிகமாக இருக்கிறதால ஜேசிபியால் மார்க் பண்ணி விட்டோம்னா அவங்க அழகாக எடுத்துருவாங்க. நாம் கரெக்டாக வச்சு டேப் வச்சு லைன் லைனாக அதை நேர் நேராக பார்த்து நட்டுக்க வேண்டியதுதான்.
1: வெளியில் போய் தென்னங்கன்று வாங்கினோம்னா எங்கே வாங்கினோம்னா எவ்வளோ ஒரு கன்று?
0: இங்கே அறிவியல் நிலையெல்லாம் இருக்குது.
1: வேளாண்மை அறிவியல் நிலையம்
0: இங்கே பக்கத்தில் புதுச்சேரி இருக்குது,
1: கேவிக்கு குருமாம்பேட்டில் இருக்கு,
0: குருமாம்பேட்டை அந்த இதில் இருக்குது.
1: அப்புறம் திண்டிவனம் ஒன்று இருக்குது,
0: திண்டிவனம் இருக்குது, அங்கே போய் வாங்கினோம்லாம்.
1: எவ்வளோ ஒரு கன்று கொடுக்குறாங்க?
0: ஒரு கன்று அவங்க சப்சிடியில் 100 ரூபா அதை போலலாம்
1: போட்டு கொடுக்குறாங்க.
0: சப்சிடி போட்டு கொடுக்குறாங்க.
1: தென்னை பயிர் செய்கிறதுக்கு ஏற்ற பருவம் எது?
0: பருவம் வந்து மழை கொஞ்சம் குறைஞ்ச பிறகு தை, மார்கழி அது போல் டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மழை நாளில் வந்து தண்ணி அந்த குழியில் தண்ணி நிற்கும், கண்ணு பாதிக்கும். இந்த மழை நாள் பிறகு தை, மாசி, பங்குனி அது போல் நடலாம்.
1: நாற்று தேர்வு அப்புறம் நடவு முறையில் தரமான நாற்றா எப்படி நீங்கள் தேர்வு செய்கிறீங்க?
0: காய் வந்து நல்லா ரவுண்டாக வாலிபால் மாதிரி அது ரவுண்டாக இருக்கணும், நீட்டாக இல்லாத மட்டை வந்து நெருக்க நெருக்கமாக இருக்கணும். அந்த கன்று வந்து பார்த்தோம்னா மட்டை வந்து எடையடையாக இருக்கும், கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி அந்த மட்டையை பார்க்கணும். அது போல் பார்த்து கன்று தேர்வு செய்யணும்.
1: ரெண்டு மரங்களுக்கு எவ்வளோ இடைவெளி இருக்கணும்?
0: 25-30 வச்சா ரொம்ப நல்லது. 25 மீடியமா.

0: இருக்கும், நல்லாவும் இருக்கும். இன்னும் நல்ல இடைவெளி வேணா 30 அடி இருக்கலாம்.
1: தென்னங்கன்று குழியில நட்டாச்சு, நட்ட உடனே அதை எப்படி பராமரிக்கிறது?
0: நம்ம ஊடு பயிர் அதில் வந்து மல்லாட்டா போடலாம். சில பேர் கூட கரும்பு கூட போடுறாங்க, அது கரும்பு போடும்னா உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது, அது கரும்பு உயரமானவனே கஷ்டமாக இருக்கும். வாழை பயிர் வைக்கலாம், அது உள்ள உளுந்து இதெல்லாம் பயிர் வைக்கலாம். அதில்
1: இப்போ கண்ணு நட்டு அதை பராமரித்து தண்ணியெல்லாம் பாசணும் இல்லைங்களா? எத்தனை நாளுக்கு சென்று அது துளிர் விட்டு நல்லா நல்ல நிலைக்கு வரும்?
0: வாரம் ஒரு முறை தண்ணி பாய்ச்சி ஆகணும். பிறகு நல்லா வேரெல்லாம் பிடிச்சி வர்றதுக்கு 6 மாதம் எடுத்துக்கணும். நல்லா வேரெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கிறது.
1: ஊடு பயிரெலாம் சொன்னீங்க, உளுந்து மணிலா இதெல்லாம் போடுறோம், இதனால் தென்னையினுடைய வளர்ச்சி பாதிக்காதா?
0: அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் வந்து தரையோடு வளரக்கூடியது. வாழை போட்டோம்னா அதுக்கு நல்லா குளிர்ச்சியாக ஏதுவாக இருக்கும், மரம் நல்லா ஓங்கி வளரத்துக்கு.
1: வாழையும் போடலாம்,
0: வாழையும் போடலாம். நல்லா இடவெளி விட்டு கண்ணை விட்டு போடணும்.
1: ஏன்னா இது நீண்ட நாள் பயிர், தென்னை உடனே காசு பார்க்கலாம்னா இது போல் ஊடு பயிர் போட்டால் தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இது ஒரு நல்ல முறை தான் இல்லைங்களா? களைகளை பற்றி சொல்லுங்களேன்.
0: நம்ம டிராக்டர் வச்சே உழுதுக்கலாம், அதை வந்து கல்டிவேட்டர் கலப்பையில் உழுதுக்கலாம், இல்லை ரொட்டாவேட்டர் கலப்பையை போட்டு ஓட்டிக்கலாம். அதால் வந்து பாதிப்பு கண்ணுகளுக்கு பாதிப்பெலாம் வராது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்லுகளை வந்து ஆள் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான் களையை.
1: மொதல் வருஷத்தில் எப்படி இருக்கும் தென்னங்கன்றுடைய வளர்ச்சி?
0: போத்தெல்லாம் மட்டைகள் விட்டு நல்லா செழுமையாகவே வளர ஆரம்பிக்கும்.
1: வளர்ந்த மரங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாசணும், அதை பற்றி சொல்லலாம்.
0: தென்னை வந்து நிறையா தண்ணி இழுக்கக்கூடியது தான் இது.
1: நீங்கள் நீர் மோட்டர் வச்சுக்கிறீங்களா?
0: ஆ வச்சுருக்கோம்.
1: அப்போ தண்ணி கொண்டு பஞ்சம் இல்லை?
0: தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. 10 நாளைக்கு ஒரு வீடு தண்ணி பாசணும். நிறையா தண்ணி குடிக்கிற பயிர் தான். தண்ணி நிற்க தேவையில்லை, தண்ணி பாய்ச்சனா
1: பாய்ச்சனா போதும். சில பயிர்களுக்கும் வந்து சொட்டு நீர் பாசனம் பாசுறாங்க, தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும், தண்ணீர் சேமிக்கணும் அப்படின்னு. அது போல் தென்னங்கன்றுக்கும் பண்ணலாமா?
0: ஆ பண்ணலாம். தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிற இடத்துக்கு வந்து சொட்டு நீர் போடலாம், அதுக்கு நல்ல பயன் கொடுக்கிறது தான் அதுக்கு.
1: இப்போ தென்னங்கன்றுங்க கொஞ்சம் வளர்ந்து போச்சு, நம்ம ஒரு 4 உயரம் வளர்ந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ரசாயன உரங்கள் இப்படிப்பட்ட உரங்கள்லாம் போடுறீங்க?
0: 1 மீட்டர் தள்ளி 1/2 வட்டமாக ஒரு பள்ளம் எடுக்கணும். பள்ளம் எடுத்து அதில் வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் போட்டு யூரியா பொட்டாஷு சூப்பர் இது மூணுத்தையும் கலந்து கொடுக்கலாம். இது கூட வந்து எருக்க செடி கூட போட்டோம்னா தொழுவரம் ஃபஸ்ட்டு போட்டு தான் ஆகணும் ஒரு மரத்துக்கு. அதை போட்டால் தான் நல்லது அது. அது கூட தான் யூரியா போட்டால் சூப்பர். இயற்கை உரமும் போடலாம். அது கூட வந்து அந்த தழைகள்லாம் வெட்டி நிறையா போடலாம். அதை போட்டு மண்ணை தள்ளி தண்ணி பாய்ச்சின்னு வரலாம். அதுக்கு பிறகு மறுபடியும் 6 மாதம் சென்று 1 மீட்டர் தள்ளி 1/2 வட்டம் வெட்டி இதே போல் கொடுத்த உரத்தை அதே போல் அந்த பக்கம் கொடுத்து மாற்றி மாற்றி 1 வருடத்துக்கு 2 தடவை அதுக்கு தீனி கொடுக்கணும்.
1: இப்போ பொதுவாக விவசாயிகள் வந்து விவசாயத்துறைக்கு போயிட்டு உழவர் உதவியகம் அங்கெல்லாம் போயிட்டு மண் பரிசோதனை ஆட்டெல்லாம் வாங்குறாங்க. அந்த மண் பரிசோதனை ஆட்டில் வந்து மண் எப்படி இருக்கும், மண்ணுக்கேற்ற எப்படிப்பட்ட உரங்கள் நம்ம பயன்படுத்தலாம், எவ்வளோ மகசூல் கிடைக்கும், இதெல்லாம் அந்த ஆட்டையில் நிறைய குறிப்புகள்லாம் இருக்கும்.
0: ஆமாம்.
1: நீங்கள் ஏதாவது மண் பரிசோதனை ஆட்டை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா?
0: போத்தல்ல எரு அடிக்கிறது, தழை விரைச்சி அதிலே ஓட்டுறது, இது போல் பண்ணுறது. மரத்தை பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு இதுக்கு சத்து பத்தும் பத்தாது.
1: தென்னை மரங்களை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு என்ன விதமான யுக்திகளாக நீங்கள் பயன்படுத்துறீங்க?
0: 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வீடு உச்சி குருத்து மட்டையில் வந்து மணல் பெருடான் மருந்து கலந்து சுற்றி இருக்கிற 2-3 மட்டையில் மேலெல்லாம் போட்டு விடணும். அப்போனா அந்த கூன் வண்டு அந்த காண்டாமிருக வண்டெல்லாம் வந்து குருத்த துண்ணாமல் பாதுகாக்கும். மட்டையெல்லாம் நிறையா தொலை போடும், பூச்சியெல்லாம் இருக்குன்னா மோனோகோட்டோபாசு மருந்தெல்லாம் வந்து பாலிதீன் பையில் கட்டி ஒரு வேரில் கட் பண்ணி அதை கட்டி விட்டோம்னா இருக்கும். மீன் அமிலம் அதே போல் கட்டி விட்டோம்னா அதுவும் வந்து மரம் எடுத்துன்னு நல்லா செழுமையாக இருக்கும், காய் நல்லா வைக்கும். மீன் அமிலம் எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு கொடுக்குறோமோ நல்லா காய் தன்மை பிடிக்காது.
1: இப்போ மீன் அமிலம் நீங்களே சொந்தமாக தயாரித்து பண்ணுறீங்களா இல்லை காசுக்கு வாங்கின்னு வரீங்களா?
0: வெளியிலையும் விற்குது, நம்மளும் தயார் பண்ணி தண்ணிக்கலாம்.
1: இந்த மரத்தை சுற்றி வட்டப்பாத்தியெல்லாம் அமைப்பாங்க, அதனுடைய பயன் என்ன?
0: 1 அடி 1.5 அடி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மரம் வளர வளர குழியை வந்து துத்துறதுனே வரணும். மேலே வந்து பருமனாக வரும் மரம், ஆழமாக நடாத்தால அந்த பருமன் வரும். ஆழமாக நட்டோம்னா மேலே அந்த பருமன் வராது.
1: தண்ணியில் அதிகமாக பூச்சி நோய் தாக்குதல்.
0: ஆமாம்.
1: என்னென்ன பூச்சியெல்லாம் வருது, அதை எப்படி கட்டுப்படுத்துது, அதை பற்றி சொல்லுங்களா?
0: இளநீ மேலாம் வந்து ஈர் பூச்சி அதெல்லாம் வந்து கருப்பு கருப்பாக எது என்னது வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் போய் கேட்டோம்னா அதுக்கான மருந்தெல்லாம் எழுதி தராங்க.

0: ப்ரே பண்ண சொல்கிறாங்க, வேறு மூலயமாகவும் கட்ட சொல்கிறாங்க. அது போலயே நாங்கள் செய்கிறோம். அதை
1: இந்த காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறது?
0: காண்டாமிருக வண்டு வந்து நம்ம கண்ணிலே இருந்ததுன்னா ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து அதை சைடு மட்டையெல்லாம் தொண்ணுட்டு இருக்கோம். அது வெளியே வரும்போது இதில் காண்டாமிருக வண்டு இருக்குதுன்னு தெரியும். அந்த குருத்தும் வாடலாக இருக்கும். கம்பியால் விட்டு குத்தி எடுத்தோம்னா அதை எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து அந்த மருந்து குருத்தில் சுற்றி இருக்கிற ஒரு மூணு மட்டையில் அதை போடுறது, போட்டோம்னா அது அந்த கூன் வண்டு காண்டாமிருக வண்டு.

0: நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க?
1: இளநீக்குன்னா 40 நாள் 45 நாளில் வந்து இளநீ பறிச்சிடலாம். தேங்காய் வந்து நமக்கே தெரியும், காய் சுருங்குற தன்மை அதெல்லாம் நம்ம பார்த்தாவே தெரியும், அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம.
0: தேங்காய் இளநீ காய்க்க காய்க்க இந்த சரடெல்லாம் கழிக்கணும், மரத்தை சுத்தமாக வச்சுக்கணும், அது எப்படி பண்ணுவீங்க?
1: அது ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்தில் வந்து இந்த மழை பெய்கிற டைமில் பக்கத்துக்கு ஒரு நாள் மட்டும் 5 மட்டும் எடுத்துகிட்டு அந்த சருகு பண்ணாடை அதெல்லாம் எடுத்துகிட்டு வெட்டி விட்டோம்னா காத்தோட்டமாக நல்லா இருக்கும். அது
0: தேங்காய் பயன்பாடு நிறைய இருக்குது இல்லைங்களா? எது எதுக்கெல்லாம் பயன்பாடு சொல்லுங்களேன்.
1: கொப்பரைக்கு போகுது, உணவுக்கு இப்போ எல்லோரும் நிறைய சட்னிக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஐயப்பன் கோயில் சீசனுக்கு நிறைய தேங்காய்கள் பயன்படுது.
0: தேங்காய் அறுக்குறீங்க விற்பனைக்கு, அதை வந்து சந்தைப்படுத்தணும், ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க?
1: இப்போ நம்மளே வந்து ஒரு விவசாயி ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த கடைக்கு வாடகை அதெல்லாம் கொடுத்து அங்கே போய் வச்சுன்னு பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சில டைமில் வந்து இங்கே வியாபாரிகளே வருவாங்க, ஒரு தேங்காய் இந்த விலைக்கு கொடுங்க அப்படின்னு, நமக்கு கட்டுப்படியாகவும் ஆற மாதிரி இருந்தால் கொடுத்துடலாம். வியாபாரி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒட்டு மொத்தமாகவே எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து நம்மகிட்ட பிரித்து வாங்காத அது பெருசாக இருந்தாலும் சின்னதான் ஒரே அடி இந்த ரேட்டு, ஒரு காய்க்கு 20 ரூபான்ட்டு ஒட்டு மொத்தமாக அப்படியே எடுத்துக்கிறாங்க.
0: இப்போ நீங்கள் வளர்க்குன்ற அந்த ஒவ்வொரு தேங்காய் மரத்துலேயும் சமமாக எல்லாமே காய் காய்க்குமா, இல்லை ஒரு சில மரத்தில் காய் காய்க்காம இருக்குமா?
1: சில மரத்தில் வந்து நல்லா காய் காய்க்கும், சில மரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் எடுத்துக்குது, பாலை வந்து தள்ளாமையே இருக்குது. ஒரு மாதம் சென்று மறுபடியும் புது பாலை தள்ளுது.
0: தள்ளுது.
1: இதுலேயே வந்து தேனி வளர்த்தோம்னா மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாக நல்லா செயல்பட்டு காய்த்தன்மையும் அதிகமாக பிடிக்குது. அது வந்து விவசாயிக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அதுலேருந்து
0: தென்னை சாகுபடியில் லாபம்தான்,
1: லாபம்தான்.
0: இன்னும் லாபத்தை அதிகரித்துக்கு நீங்கள் வேற எதாவது யுக்திகளை பயன்படுத்துறீங்களா? இன்னும் நல்லா மகசூல் கிடைக்கணும், நல்லா ரேட்டு போகணும், நமக்கு நல்லா வருமானம் கிடைக்கும், அது மாதிரி நீங்கள் எதனா தனியாக சில விவசாயிகள் பண்ணுவாங்க, இப்படி போனால் இப்படி இந்த லாபம் வரும், இப்படி விளைவிச்சா இப்படி இந்த லாபம் வரும், இப்படி பயிரிட்டு அந்த லாபம் வரணும். சில பேர் நுணுக்கமாக இருப்பாங்க, அது மற்றவங்க கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி எதனா நீங்கள் யுக்திகள் பயன்படுத்துறீங்களா?
1: கவர்மெண்ட்டில் அறிவியல் நிலையத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம்.
0: பொதுவாக எப்படி தேங்காய் வருதோ அதை விற்பனை பண்ணின்னு அப்படியே போயின்னு
1: இருக்கிறீங்க.
0: தென்னை சாகுபடியில் ஏதாவது சந்திச்ச நீங்கள் சவால்கள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: தென்னையில் வந்து ஒன்றும் அதிக பிரச்சனை கிடையாது, கரெக்டாக நீர் மேலாண்மை கரெக்டாக பார்த்தா போதும். அதுக்கு தேவையான தீனிகள், உரமிடுதல், பூச்சிகள் அதெல்லாம் பார்த்து வச்சுன்னு வந்தால் போதும். இயற்கை சீற்றங்களால் தான் அதிகமாக சவால்கள். இந்த வெய்ய நாளில் வந்து அதிகமாக வெய்ய காயும் போது சித்திரை மாதம் டைம்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பிஞ்சு உதிரும், நிறைய கீழே கொட்டிக்கும். அந்த டைமில் வந்து விவசாயிகளுக்கு ஒரு நஷ்டமான இது தான். அப்புறம் ஏதோ புயல் வரும்போது இந்த இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏதாவது நம்ம பக்கம் வந்ததுன்னா அந்த புயல் தாக்கத்தால் அந்த டைமில் நம்ம இளநியோ தேங்காவோ அறுக்காத விட்டோன்னு வச்சுக்கோ, அதுலேயே அதிக கொலைகள் அந்த வெயிட்டின் காரணமாகவும் காற்று அடிக்கும்போது புயல் அடிக்கும்போது மரம் சாஞ்சி போகுது, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
0: அப்போ ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு சில நஷ்டங்கள் வந்து தான் போகும்.
1: ஆமாம், வந்து தான் போகும்.
0: ஆக மொத்தம் தென்னை சாகுபடியில் அதிக லாபம் தான்,
1: லாபம் தான்,
0: ஒன்றும் இல்லை சொல்ல மாதிரி
1: ஒன்றும் இல்லை.
0: தென்னையை வளர்த்தா நல்ல லாபம் விவசாயம்,
1: மற்ற பயிரான தென்னை வந்து நல்ல இதாக தான்.
0: நீங்கள் சொல்லுங்களேன், தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகள் இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்வோம்.
1: ஒரு 5 ஏக்கர் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க அந்த தென்னை வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் போட்டு வச்சிங்கன்னா மற்ற பயிர் வந்தாலும் அது ரெகுலராக நமக்கு இன்கம் கொடுக்கும், அது வாழ்வாதாரம் நல்லபடியாக போயின்னு இருக்கும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் நிலம் தயாரிக்கிறது, நாற்று தேர்வு, நடவு, நீர்ப்பாசனம், உரமிடுறது, பராமரிப்பு, பூச்சி நோய் மேலாண்மை, அறுவடை, மகசூல், சந்தைப்படுத்து, இதை பற்றி நிறைய தகவல்லாம் அழகாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் மட்டும் இல்லாமல் உழவர் பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை தென்னை சாகுபடி குறித்த விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் உழவர் எஸ் பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் சீனிவாச முருகன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் அங்கக கழிவுகளை உரமாக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இயற்கை நமக்கு அளித்த இணையற்ற வளங்களில் ஒன்றான மண் வளத்தை காப்பதில் நம் அனைவருக்கும் பங்கு உள்ளது. அத்தகைய வகையில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை குறைத்து அங்கக உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளத்தை மீட்டெடுப்பதுடன் நல்ல தரமான உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செய்து நீடித்த நிலையான சாகுபடிக்கு வழிவகை செய்ய முடியும். தரம் குறைந்த வளமற்ற நிலங்களை வளமான நிலமாக மாற்றுவதில் அங்கக உரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அங்கக கழிவுகளை அங்கக உரங்களாக மாற்றி பயிருக்கு அளிப்பதற்கு மக்க வைத்தல் என்பது மிக அவசியமானதாகும். இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையின் பங்கு மகத்தானதாக கருதப்படுகிறது. அங்கக பயிர்கழிவுகளான பயிர்கட்டைகள், நிலக்கடலை தோல், நெல் உமி, சோளத்தட்டைகள், கம்பு தட்டைகள், மக்காச்சோள தட்டைகள், கால்நடை கழிவுகள் மற்றும் வீட்டு காய்கறி கழிவுகள் ஆகியவற்றை மக்க வைப்பதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவை பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 190 லட்சம் டன் பயிர்கழிவுகள் மக்க வைத்தலுக்கு பயன்படுத்த முடியும். இக்கழிவுகளை தகுந்த முறையில் மக்க வைப்பதன் மூலம் தழைச்சத்து 1 லட்சம் டன், மணிச்சத்து 0.50 டன் மற்றும் சாம்பல் சத்து 2 லட்சம் டன் பெற முடியும். இக்கழிவுகளை மக்க வைத்து பயிர்களுக்கு அளிப்பதன் மூலம் லாபகரமான முறையில் அங்கக கழிவுகளில் உள்ள சத்துக்களை மறுசுழற்சிக்கு உட்படுத்தி பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்கலாம். மேலும் இயற்கையான கழிவுப் பொருட்களில் இருக்கும் நுண்ணுயிரிகளை வளர்ந்து மக்குதலை செய்கின்றன. இதனால் மக்குதல் நீண்ட நாட்கள் ஆகின்றன. அதே சமயம் நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை சேர்க்கும் பொழுது நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் நுண்ணுயிரிகள் விரைவாக செயல்பட்டு குறைந்த காலத்தில் மக்குதல் நிறைவடைகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை மக்குதலை துரிதப்படுத்தக்கூடிய பல வகையான நன்மை தரும் நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது. 1 டன் அங்கக கழிவை மக்க வைக்க 2 கிலோ நுண்ணுயிர் கலவையை 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து கரைசலாக்கி கொள்ள வேண்டும். இக்கரைசலை குவித்து வைக்கப்பட்டுள்ள அங்கக கழிவுகளின் படுக்கைகளில் நன்றாக தெளித்து கிளறிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் குறைந்த நார்ச்சத்துள்ள கழிவுகள் 60 முதல் 75 நாட்களிலும் அதிக நார்ச்சத்துள்ள கழிவுகள் 90 முதல் 100 நாட்களிலும் மக்கும். இவ்வாறு தயாரிக்கப்படும் மக்கு உரமானது 1 ஏக்கருக்கு 5 டன் என்ற அளவில் பரிந்துரை செய்யப்படுகிறது. இவ்வுரத்தினை பயிரிடுவதற்கு முன் அடியுரமாக நிலத்தில் இடுவதன் மூலம் மண்ணின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்பட்டு ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்வது மேம்பட்டு பயிர்களின் உற்பத்தியும் அதிகரிக்க செய்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் விற்பனைக்கு உள்ளது. இதன் விலை 1 கிலோ ரூபாய் 63 ஆகும். மேலும் தகவல்களுக்கு தற்பொழுது கூறப்படும் முகவரியை அணுகலாம். பேராசிரியர் மற்றும் தலைவர், சுற்றுச்சூழல் அறிவியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி எண் 0422-66-112 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அங்கக கழிவுகளை உரமாக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை பெற்று பயனடையலாம்.
0: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க

0: நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறு

நேரம் இரவு 8:03. மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனதை குதூகலம் அடை செய்யும் திரை இசை பாடல்களை கேட்கலாம். முதல் பாடலாக வருவது ஹரிஹரன் குரலில் மயில் பாடல் வரிகளில் தேவா இசையில் 1999 வெளிவந்த கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். திரை இசையில் வரும் பாடல் வாலி கற்பனை நடையில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹாரிஸ் ராகவேந்திரா டிம்மி ஆகியோர் இணைந்த குரலில் 2001 வெளிவந்த மின்னலை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். நேரம் 8:06:32.

திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் ஹென்றி குருவில்லா, மதுஸ்ரீ, ஏ ஆர் ரகுமான் ஆகியோர் இணைந்த குரலில் ஏ ஆர் ரகுமான் இசையில் வாலி கற்பனை நடையில் 2008 ஆண்டு வெளிவந்த சக்கரகட்டி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் நேர்கள் இணைந்துள்ளீர்கள். அடுத்து வரும் பாடல் கார்த்திக், டிம்மி, மாணிக்க விநாயகம் ஆகியோர் இணைந்த குரலில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையில் 2002 வெளிவந்த ரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் 8:41 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் விஜய் சாகர் பாடல் வரிகளில் ஹரிணி குரலில், சிற்பி இசையில் 2006 வெளிவந்த கோடம்பாக்கம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் 8:48, 18:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரையிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் இணைந்த குரலில் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல். மலேசிய வாசுதேவன், மனோ, மின்மினி ஆகியோர் இணைந்த குரலில் இளையராஜா இசையில் 1993 ஆம் ஆண்டு வெளிவந்த அரண்மனை கிளி திரைப்படுத்துவர் பாடலை கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இனி வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதாவும், வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவும் அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனால் அளவை 20% மேல் உயர்த்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இதுகுறித்த எந்த முடிவும் விரிவான அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைக்கு பின்

0: பின்னரே மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மத்திய சாலை கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு முதல் மூலக்குளம் சந்திப்பு வரையிலான சாலை மேம்பாட்டுப் பணிகளை வரும் 28 தேதிக்குள் தொடக்கவும், கதிர்காமம் கலைக்கல்லூரியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தடைகளை விரைந்து நீக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டப்பேரவையை கூட்டினால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கூறியுள்ளார். தென்னமெரிக்க நாடான கொலம்பியா மற்றும் அதை ஒட்டிய ஈக்வடாரில் இன்று 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. கொலம்பியாவின் சாக்கோ உள்ளிட்ட பகுதிகளில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்து செய்திகளும் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் கேட்கலாம்.

நேரம் இரவு 9:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத வாணிலே மனதை வருடும் திரைசை பாடல்கள் வரிசையில். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல் மனோ பி சுசிலா இணைந்த குரலில், கங்கை அமரன் இளையராஜா இணைந்த கூட்டணியில் 1988 வெளிவந்த எங்க ஊரு காவக்காரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த வரும் பாடல் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையில் கங்கை அமரன் கற்பனை நடையில் 1987 ஆம் ஆண்டு வெளிவந்த நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் இரவு 9:39 13:00. செந்தமிழின் ராகம் சிந்துகிற வேளையில் காதல் பூங்காற்றில் கலந்திருக்கும் கீதமாய் மனதை மயக்கும் இனிய இன்னிசை நிகழ்ச்சியாய் சங்கீதவாணி நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் எஸ் ஜானகி குரலில், வைரமுத்து பாடல் வரிகளில், இளையராஜா இசையில் 1984 வெளிவந்த நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வைரமுத்து வைரவரிகளில் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா ஆகியோர் இணைந்த குரலில் இளையராஜா இசையில் 1983 ஆம் ஆண்டு வெளிவந்த ஆனந்த கும்மி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் இளையராஜா கே எஸ் சித்ரா இணைந்த குரலில் கங்கையமரன் கற்பனை நடையில் இளையராஜா இசையில் 1986 ஆம் ஆண்டு வெளிவந்த அறுவடை நாள் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: கூவுது திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

சங்கீத மழையில் நனைந்து கொண்டிருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மலேசிய வாசுதேவன் குழுவினர் மற்றும் வைரமுத்து இளையராஜா இணைந்த கூட்டணியில் 1982 ஆண்டு வெளிவந்த கோழி

சங்கீத வானிலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சங்கர் கணேஷ் இசையில் கேஜே யேசுதாஸ் பி சுசிலா இணைந்த பாடல் வரிகளில் இணைந்த குரலில் 1981 ஆம் ஆண்டு வெளிவந்த சிவப்பு மல்லி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் தேன்மழை நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள். வானம் வெட்டும் மின்னல், தாளம் தட்டும் ஜன்னல், இடிகள் இசைக்க துளிகள் தெரிக்க வருவது நம் மனதில் என்றும் நீங்காமல் நிலைத்து நிற்கும் தேன்மழை பாடல்களில் முதலாவதாக வரும் பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் கற்பனை நடையில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1962 ஆண்டு வெளிவந்த போலீஸ்காரன் மகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது, முள்ளாய் மாறியது.
1: தேன்மழை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மகாலிங்கம் குரலில் கண்ணதாசன் கற்பனை நடையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1958 ஆம் ஆண்டு வெளிவந்த மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் இரவு 10:55 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தேன்மொழி நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் ஏஎம் ராஜா குரல் மற்றும் இசையில், கண்ணதாசன் கற்பனை நிலையில் 1961 வெளிவந்த தேன் நிலவு திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

தேன்மழை பாடல்களை நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஏ எம் ராஜா பி சுசீலா இணைந்த குரலில், மருதகாசு பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1958 வெளிவந்த பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்தில் இருந்து வரும் பாடலை கேட்கலாம்.

புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தேன்மொழி நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா இணைந்த குரலில் வேதா இசையில் கண்ணதாசன் கற்பனை நடையில் 1966 ஆண்டு வெளிவந்த இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை கேட்கலாம்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஏ.எம். ராஜா பி. லீலா குரலில், டி.என். ராமையாதாஸ் பாடல் வரிகளில், ராஜேஸ்வரி ராவ் இசையில், 1955 ஆம் ஆண்டு வெளிவந்த மிஸ்ஸியம்மா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் இரவு 10:40 27 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தேன்மொழி நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். காலத்தின் திரையில் நின்று கண்களில் நீரை வரவழைக்கும் காலத்தால் நிறைந்த பாடல்களை தேன்மொழி நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ் ஜானகி இணைந்த குரலில், கண்ணதாசன் கற்பனை நடையில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1962 வெளிவந்த பாத காணிக்கை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் காமாட்சி சுந்தரம் கற்பனை நடையில் சுதர்சனம் இசையில் 1952 ஆம் ஆண்டு வெளிவந்த பராசக்தி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் காமாட்சி சுந்தரம் கற்பனை நடையில் சுதர்சனம் இசையில் 1952 ஆம் ஆண்டு வெளிவந்த பராசக்தி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தேன் மழை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கிருஷ்ணன் ஜெக்கி இணைந்த குரலில், தட்சிணாமூர்த்தி இசையில் மருதகாசி பாடல் வரிகளில் 1956 வெளிவந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

0: குஞ்சி குஞ்சி கேசவங்க கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, செய்யாதே தாஜா.
1: ஆ சின்னஞ்சிறு திசே எந்தன் தீனாக்கர் கண்டே, என் தீனாக்கர் கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு.

0: கொஞ்சி
1: கொஞ்சி கேட்க வந்த கோமாளி ராஜா, நீ கோமாளி ராஜா, செஞ்சு செஞ்சு திட்டே வந்து செய்யாதே காஜா, நீ செய்யாதே காஜா.

நேரம் இரவு 10:51. நான்கு நொடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தேன்மொழி நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் தஞ்சை என் ராமையாதாஸ் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி லீலா இணைந்த குரலில் ஜி ராமநாதன் இசையில் 1956 ஆண்டு வெளிவந்த மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

தேன்மழை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சந்திரபாபு குரலில் கண்ணதாசன் கற்பனை நடையில் சுதர்சனம் இசையில் 1962 ஆண்டு வெளிவந்த அன்னை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நம் மனதில் என்றும் நீங்காமல் நிலைத்து நின்ற நிற்கும் முக்கால பயிர்களான தேன்முளை திரைசை பாடல்களை கேட்டீர்கள்.

நேரம் இரவு 11:04. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி நமது புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எல் சாகுபடி 2 குறித்த காத்தமுத்து கருத்துப்புத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்துப்புத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிதறை மலர். 7:02 மலரும் முட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. 10 பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் க கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின். நெய்வேலி எஸ் சகந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். நாளை காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். நாளை மதியம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் 12:00 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் சித்திரம் பகுதி 2 எழுத்தாக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் சீனிவாச முருகன் ஆகியோர். நாளை மதியம் 12:30 பன்னிசை மாலை தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை மதியம் 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம் கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி ஆனந்தி. 2:15 என்று மணிவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

நாளை மதியம் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். காயத்ரி கிரிஷ் அவர்கள் பாடிய பாட்டு கேட்கலாம். 4 ஆலய தீபம் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை MS விஸ்வநாதன், கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். நாளை மாலை 5 பொன்மாலை பொழுது கதை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமானன் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவர்கள். 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சங்கீத பாணியிலே. 10 கொஸ்டின் அவரின் பார்லிமெண்ட். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலுவலக நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 பிற்பகல்

0: Spirit of Unity. The movement, which will continue till 17th of this month, coincides with the 150th anniversary of national song Vande Mataram this year, making the occasion even more heart-stirring for every patriot. Prime Minister Narendra Modi has urged citizens to participate enthusiastically in the movement and renew their collective resolve to contribute towards building a Viksit Bharat. 47 people were killed and dozens of buildings collapsed in cities across western Colombia today after a powerful 7.4 magnitude earthquake struck. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் இரவு 11:10. நேயர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு யாவும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். இந்நிலையில் நிலைய நிர்வாகத்திற்கும் தொழில்நுட்ப குழு, டெக்னீஷியன், சவுண்ட் இன்ஜினியர் மற்றும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானலாவிய அனைத்து உலக உயிர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய்ஹிந்த்.